நேரம் 5:33. ஒளியின்றி எந்த பொருளையும் பார்க்க முடியாது. அதேபோல் ஆன்மீக பயிற்சியின்றி வேறு எந்த விதத்திலும் ஞானம் உதிக்காது.

நேரம் காலை 5:46. இது உங்களுக்கு உடைய பண்பலையின் 1:5 அருள் மாலை. மற்றவர் உன்னை எப்படி நடத்தினாலும் நீ கோபப்படாதே ஸ்ரீ அன்னை.

கோடை பண்பலை 100.5 இன்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் வழங்கும் ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜினை வழங்கும் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலாசல் சென்டரின் பூந்தளிர் நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமன் சின்னர் வேரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜினை வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் மனதோடு ராகம் இன்று திருச்சி மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியில் 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில், வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம் மண்வள மேம்பாடு. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கரூர் புழுதெய்ரி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ந மாரிக்கண்ணு அவர்கள். காலை 10 மணிக்கு திரையுலக கலைப்பயணம், சரண்ட திரைப்பட நடிகர் கௌசிக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு, 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, முற்பகல் 11 மணிக்கு லே கேஃபம் ஏரிச்சாலையிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு ஆர்கேஜினை வழங்கும் மகளிர் நேரம் இன்று நாங்களும் நடிப்போம்ல, 12:20 வதலகொண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை, 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி, 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 1 மணிக்கு காவிய கணங்கள் அரங்கேறும் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல், 2:15 பொன்னியின் செல்வங்கள், 2:30 டோல் தமாக்கா தூள், 2:45 வானொலிக்கு 90, 3 மணிக்கு உயிரெழுத்து இன்று பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கிறார் மதுரை மாயக்கண்ணன் அவர்கள், 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் விடுகதை வண்ணத்தூரிகை, 4:30 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் விடு

கதை வனத்தூரிகை. 5 மணிக்கு இடைக்கால ராகங்களால் இதயம் நிறைக்க ஆர்கேஜி நெய்யின் சித்திரச்சவானம். 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரேவ்ஸின் சித்திரச்சவானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6:00 கதம்ப மலர்கள். 6:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் விளக்கேற்றும் வேளையில் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர். இயற்கை வழி விவசாயம் குறித்து விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் வேளாண் நிபுணர் பெரியசாமி வெங்கடேசன் அவர்கள். 7:00 அடுத்தது என்ன? இன்று ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் மற்றும் கணினி அறிவியல், செயற்கை நுண்ணறிவு சார்ந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் திண்டுக்கல் புனித அந்தோணியார் பெண்கள் மற்றும் அறிவியல் கல்லூரி துணை முதல்வர் முனைவர் ஜே ரோகிணி அவர்கள். 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. ஆனா ஆவண்ணா குண்டக்கமட்டக்க விளையாட்டுகள் விளையாடலாம். 9:00 கொடைத்தனல். 10:00 நினைவே சோம் நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இடைவிடா இசையோடு இரவு சிறகு. இவையாம் கொடை பண்பலையின் 1:05 இன்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது இணைய நிகழ்ச்சிகள். இறை கீதங்களால் இதை நிறைத்து நிறைவுக்கு வருகிறது அருள்மலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5:00. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே. கொடை பண்பலையின் 1:05 தொடர்கிறது வசந்த விடியல். முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். காலி மது பாட்டில்கள் விவகாரம் தொடர்பாக ஈரோடு உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின்னர் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளித்தேரில் எழுந்தருளி ரதவீதிகளில் உலாவரும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் இடம்பெற்றிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது. ராஜஸ்தான் உள்ளிட்ட கிழக்கு மாநிலங்களிலும் வட மாநிலங்களிலும் தொடர்ந்து நீடித்து வரும் வெப்ப அலை காரணமாக மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: முதுமறை பொலிவு அதிகாரம் இரவு குரல் எண் 1060.

0: பொருளை தானேயும் சாலும் கரி.
1: இறந்து பொருள் கேட்பவன் யாரிடத்தும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அவன் அடைந்துள்ள வறுமை துன்பமே அதற்கு சான்று. குறள் எண் 1060 அதிகாரம் 2.
0: இறப்பான் வெகுளாமை வேண்டும் நிரப்பிடும்பை தானேயும் சாலும் கரி.
1: இறந்து பொருள் கேட்பவன் யாரிடத்தும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அவன் அடைந்துள்ள வறுமை துன்பமே அதற்கு சான்று. குறள் எண் 1060 அதிகாரம் 2.

0: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
1: BSc நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிகல் லேர்னிங், NABH அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மென்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
0: கவுன்சிலிங் கோட் 1010, பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
2: பண்பலை 105 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்,
5: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய்
2: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் திண்டுக்கல்.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: வைக்கிங்
6: பனியன் சன் பிரீப்ஸ்.

0: என்னண்ணா கிலோமீட்டர் கணக்குல நடந்துட்டு இருக்கீங்க?
1: வெயிட்ட குறைக்க வேற என்ன பண்ண?
0: அட மே 29 ல இருந்து 31 வரை நடக்கிற நம்ம பிரீத்தி ஹாஸ்பிடலோட இலவச உடல் எடை குறைப்பு முகாம்ல கலந்துக்கோங்க. ரத்த கொழுப்பு, BMI, தைராய்டு, அப்டோமினல் ஸ்கேன், ரெட்டினோஸ்கோப்னு தேவைப்படுற எல்லா டெஸ்டையும் ஃப்ரீயா பண்றாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, ஈஸியா வெயிட்ட கம்மி பண்ணுங்க.
2: பிரீத்தி ஹாஸ்பிடல், புத்தங்குடி, மதுரை. முன்பதிவிற்கு கால் 8220782333.
3: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500255.

0: நம் கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்,
3: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய்
0: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
7: பனியன் சன் பிரீஃப்ஸ்.

கோடை பண்பலை நூற்புழி ஐந்தில் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: நாகப்பட்டினம் மாவட்டம் காயா ரோகணேஸ்வரர் கோயிலை தரிசிக்கலாம் என்று

ஆலயத்தின் மூலவர் காயாரோகணேஸ்வரர் சுயம்புமூர்த்தி. காயம் என்றால் உடம்பு, ஆரோகணம் என்றால் அணைத்துக் கொள்ளுதல். ஈசன் மகரிஷியின் உடலை தன் சிவலிங்க திருமேனியோடு சேர்த்து கொண்டதால் இறைவனுக்கு காயாரோகணர் என்று பெயர். நாகாபரணம் சூடி நெற்றிப்பட்டத்துடன் பெரிய சிவலிங்கமாக கிழக்கு பார்த்தபடி காட்சி தருகிறார். சப்த ரிஷிகளுக்கும் சிவபெருமான் மூல சிவலிங்கத்திலிருந்து தோன்றி சோமாஸ்கந்தராய் காட்சி கொடுத்த தலம். மூலவருக்கு பின்புறம் தனி மாடத்தில் சிவன் அம்பாள் நடுவில் முருகப்பெருமான் சிலையும் இருக்கிறது. சப்த விடங்க தலங்களில் ஒன்று. ஆலயத்தில் நாகாபரண பிள்ளையார் காட்சி தருகிறார். அம்பிகை நீலாயதாட்சி கண்கள் கருநீலத்தின் நான்கு திருக்கரங்களோடு தெற்கு நோக்கி நெஞ்சு திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். 64 சக்தி பீடங்களில் ஒன்று. அம்பாள் கன்னியாக இருப்பதால் ஈசன் நந்தியை அவளுக்கு பாதுகாப்பாக அனுப்பினார். நந்தி அம்பாள் சந்நிதியில் இருந்து கொண்டே தன் கழுத்தை முழுமையாக திருப்பி இறைவனையும் வணங்கும் காட்சி அற்புதமாக இருக்கிறது. சிவன் தலங்களில் பிரதோஷத்தின் போது அம்பிகையும் இறைவனும் ரிஷப வாகனத்தில் எழுந்தருவார்கள். ஆனால் இத்தலத்தில் மோகினி வடிவில் பெருமாளும் புறப்படும் அற்புதம் இத்தலத்தில் மட்டுமே நடைபெறும்.

ஆலயத்தில் ஐந்து நிலை ராஜகோபுரம், கொடிமரம், பலிப்பீடம் தொடர்ந்து ஒரு பெரிய வெள்ளி நந்தி வாகனம் இருக்கிறது. 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் அவதாரம் செய்த திருத்தலம். மீனவராக அதிபத்த நாயனார் தினமும் வலைவீசி நடுக்கடலில் பிடிக்கும் மீன்களில் முதல் மீனை ஈசனுக்கு அர்ப்பணித்து மீண்டும் கடலிலேயே விட்டு விடுவார். ஒரு நாள் ஒரே ஒரு மீன் தான் அவருக்கு கிடைத்தது. மன மகிழ்ச்சியுடன் அதையும் இறைவனுக்கு அர்ப்பணித்தார். குடும்பம் வறுமையில் வாடியது. மறுநாள் அதிபத்தரின் வலையில் தங்க மீன் கிடைத்தது. அந்த மீனையும் இசனிக்கே அர்ப்பணம் செய்தார். வறுமையிலும் கூட விலை உயர்ந்த தங்க மீனை இறைவனுக்கு தியாகம் செய்த அவரின் அருஞ்செயலை எண்ணி மகிழ்ந்த இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்து ஆட்கொண்டான். இந்நிகழ்வை இன்றும் ஆவணி ஆயில்ய நட்சத்திர நாளில் திருக்கோவில் அருகில்

0: அல்ல, கடலுக்கு இறைவனும் இறைவியும் ஆயிரக்கணக்கான அடியார்களோடு கடலுக்கு செல்கிறார்கள். அதிபத்தரின் உற்சவர் சிலையை படகில் வைத்து கடலுக்கு எடுத்து சென்று அதிபத்தர் தங்க மீனை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வை நடத்தி காண்பிக்கிறார்கள். கோயிலுக்குள் அருகிலுள்ள வீடுகளில் யாராவது இருந்துவிட்டால் கோவில் நடையை அடைத்து விடுவார்கள். பரிகார பூஜை செய்த பின்னர்தான் கோவில் நடை திறக்கப்படும். ஆனால் இத்தலத்தில் இதிலும் ஒரு வேறுபாடு. சிவனருள் பெற்ற அதிபத்த நாயருக்கு மரியாதை தரும் விதமான இவ்வூரில் மீனவ சமூகத்தில் யாராவது இறந்துவிட்டால் உடலை ஆலயத்திற்கு முன்பாக வைப்பார்கள். சிவச்சாரியார் கருவறை சிவபெருமானுக்கு அணிவித்த மாலை, பஸ்திரம் ஆகியவற்றை உடலுக்கு அணிவித்து தீர்த்தம் கொடுப்பார். அதன் பிறகே இறுதி சடங்கிற்காக தூக்கி செல்வார்கள். இப்படி செய்வது இறந்தவரின் ஆன்மா சிவபதம் அடையும் என்பது நம்பிக்கை. முக்தி தரும் காயாரோகணேஸ்வரும் நீலாயதாட்சியும் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். நாகப்பட்டினம் மாவட்டம் காயாரோகணேஸ்வரர் கோயிலை தரிசித்தோம் இன்று.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த விடியல்.
2: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை.
4: நம் மக்களை நாடி நாளும் உங்களை நாடி வரும் கோடி பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வசந்த விடியல். இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து குட்டி செல்வங்களையும் வாழ்த்துகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5 MHz.
5: கோடி பண்பலையின் 100.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
6: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: இனிப்பூந்தலின் நேரத்துல நம்மள சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான பாப்பா வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்க பேர் என்ன சொல்லலாம்?
1: ஆர்யாகவி.
0: யாகவியா நீங்க? யாகவி அழகா அந்த கால் கொலுசு பட்டிருக்கீங்களே, அதை யார் வாங்கி கொடுத்தா?
1: சார் அம்மா.
0: இங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: சார் சேலம்.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஸ்ரீ வித்யாசாகர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
0: ஆஹா, சரி சரி. அங்க உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
1: சார் நிறைய சொல்லி கொடுப்பாங்க.
0: நிறைய சொல்லி தருவாங்களா? இந்த வளையல் போட்டிருந்தீங்களே, இது என்ன, தங்க வளையலா?
1: நோ சார்.
0: இல்லையா? ஆஹா, தங்க மாதிரியே இருக்கு, அழகா.
1: என்ன
0: சொல்ல போறீங்க?
1: Today I am very happy to speak about our school. Our

0: School is my second home. I love my school very much. My school is clean, beautiful and full of happiness. Our teachers are very kind and loving. They teach us good habit, discipline and knowledge. They help us to become good students and good human beings. In our school, we learn not only lesson but also value like honors, respect and teamwork. We play, sing, dance and celebration many festivals together. Our school has a big playground, library and classroom. I feel proud to wear my school uniform. I thankful to my teacher and parents for giving me this wonderful school. I love my school. My school is best school. Thank you.
1: Oh, அப்படியா? உங்க school like last எப்ப festival program நடந்தது?
0: Sir, annual day.
1: Annual day நடந்ததா? அதுல நீங்க என்ன participation பண்ணீங்க?
0: Sir, dance.
1: டான்ஸ் ஆடுனீங்களா? என்ன பாட்டு காட்டுனீங்க?
0: சார், டோலு பாஜி.
1: ஓ, அப்படியா? ஹிந்தி பாட்டு காட்டுனீங்களா? சரி சரி. எங்களுக்கு நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் என்ன ஆக போறீங்க?
0: சார், கலெக்டர்.
1: நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த ஆட்சியாளர் ஆகிறதுக்கு கோடி பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார்.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: UGC அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, UPSC TNPSC போன்ற தேர்வுகளுக்கான பயிற்சி, விடுதி மற்றும் பேருந்து வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனம். PSG College of Education, சங்ககிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு சாலை, சங்ககிரி. தொடர்புக்கு 9842949255 9865855530.
3: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
5: தொடர்புக்கு 9500252728.
7: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
8: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய்
7: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
9: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
7: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன், வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
12: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
13: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் இருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
12: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
13: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
12: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
13: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
14: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள் அனைத்து

0: வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலெக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
3: தயாரிப்பாளர் ரோலெக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
4: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
0: ஆர்கேஜி நெய்
2: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல்.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
7: பனியன் சன் பிரீப்ஸ்.

நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் RKG நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும் மற்றொரு பதிவில் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கல்வி வேலைவாய்ப்புகளில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்குகளின் விசாரணை இன்று வரவுள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது 69% இடஒதுக்கீட்டினை பாதுகாக்கும் நோக்கில் தேவையான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள அவர் அறிவுரை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காலி மதுபாட்டில்கள் விவகாரம் தொடர்பாக ஈரோடு உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாட்டில்களை வெளி முகமை மூலமாக திரும்பப் பெறுவது குறித்து உயர்நீதிமன்றத்தில் உறுதிப்பத்திரம் அளிக்கப்பட்டு வரும் ஜூன் மாத இறுதிக்குள் பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து பணியாளர்கள் அனைவரும் இன்று முதல் வழக்கம்போல் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படம்

0: மையங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அம்மா உணவகங்கள் என்றாலே மாநிலம் முழுவதும் மக்களின் உள்ளத்தில் தோன்றுவது ஜெயலலிதாவின் உருவம்தான் என்று கூறியுள்ளது. இத்தகைய செயல்களை தவிர்த்து அம்மா உணவகங்களின் செயல்பாடுகள் குறித்த அறிவிப்பை அரசு தீவிரமாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுவதை தவிர்க்க 76 குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையடுத்து விருதுநகர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அமைச்சர், குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட 23 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளுடன் 4 நாட்கள் இக்கண்காட்சி நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனில் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை இணைந்து பல்வேறு கண்காட்சிகளை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி, புகழ்பெற்ற உதகை அரசு தாவரில் பூங்காவில் மலர் கண்காட்சி, காட்டீர் பூங்காவில் மலைப்பயிர்கள் கண்காட்சி போன்றவை நடைபெற்றது. இந்த நிலையில் கோடை விழாவின் இறுதி கண்காட்சியாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழக்கண்காட்சி இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறுகிறது. இதற்காக குழந்தைகளை கவரும் வகையில் ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளை கொண்டு அலங்கார வடிவங்கள் பழங்களால் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முகப்பு பகுதியில் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக பேரிச்சம்பழங்களை கொண்டு பிரம்மாண்ட டைனோசர் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் டைனோசர் முட்டைகள் நெல்லிக்காய்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பல்வேறு வகை பழங்களை கொண்டு மேலும் சில டைனோசர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
0: திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின்னர் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளித்தேரில் எழுந்தொருளி ரத வீதிகளில் உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் கடந்த ஆண்டு புதிதாக வெள்ளித்தேர் செய்யப்பட்டு கோவிலுக்கு ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து 34 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெள்ளித்தேரில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வரும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர், காந்திபதி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளித்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து 100கணக்கான பக்தர்கள் வெள்ளித்தேரின் வடம் பிடித்து நெல்லையப்பர் கோவிலின் 4 ரதவீதிகளிலும் தேரை இழுத்துச் சென்றனர். திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், வெப்பநிலை இயல்பை விட சற்றே அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். நிலவில் தளம் அமைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக ரோபோட்டிக் தரையிறங்கும் கருவிகள், ஆளில்லா விமானங்கள் குறித்த விவரங்களை நாசா வெளியிட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் இடம்பெற்றிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது. நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது.

0: மகாராஷ்டிராவின் பால்கர் சாலை விபத்தில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கொத்தூரில் உள்ள எல்லை சோதனைச் சாவடியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அக்ஷய் அனில் வாக்கரே ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை 92 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்தது. 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 19.3 ஓவரில் 162 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கிய வசந்த விடியல்.
3: ஆஹா, செம்ம வாசனை
4: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: நிறைவுக்கு வருகிறது வசந்த விடியல். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே. கொடை பண்பலையின் 1.5 தொடர்கிறது இதமான வேளையில் சுகமான காலை.

இனிய காலை வணக்கம் நேர்களே. இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதமே விமர்சனம். இயன்றவன் அதை தடுக்க ஏந்திடும் ஆயுதமே புன்னகை. இனிய காலை பொழுதில் இதமாய் புலர்கின்றது இன்றைய சுகமான காலை நிகழ்ச்சியில் உங்களோடு நான் கே.எஸ். கார்த்திக்.

கொடைக்கானலில் நடைபெறும் கோடை விழா 2026 கால்நடை பராமரிப்புத்துறையின் சார்பாக 25வது நாய் கண்காட்சி வரும் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை 10 மணிக்கு பிரைண்ட் பூங்காவில் நடைபெற உள்ளது. இக்கண்காட்சியில் செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்கள் தங்களது செல்ல பிராணிகளை கொண்டு வந்து கலந்து கொள்ளுமாறு கொடைக்கானல் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.

காட்டலையில் பாடி வரும் இன்னிசை வானம்பாடி இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை.

மைய தொழில்நுட்ப வல்லுநர் மாரிக்கண்ணு அவர்கள். நிகழ்ச்சியில் மண்வளம் குறித்த கேள்விகளோடு இணையலாம் இன்றைய வானவில் நிகழ்ச்சியில்.

மேக முகில்களின் வழியே இன்னிசை பாடி வரும். இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு வரையும் உஸ்ஸா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில் தரும் இன்றைய வண்ணம் மண் வள மேம்பாடு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல்

மாவட்டம் கொடைக்கானல் கோட்டத்தில் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இந்த மாதத்திற்குரிய விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இன்று காலை 10:30 மணி அளவில் கொடைக்கானல் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. கொடைக்கானலில் நடைபெற்று கொண்டிருக்கும் கோடை விழாவில் இன்று படகு அலங்கார அணிவகுப்பு மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா தண்ணீர் பந்தம்பட்டியில் அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இக்கல்லூரியில் BA தமிழ், BA இங்கிலீஷ், BA மேத்தமெட்டிக்ஸ், BCOM, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவுகள் உள்ளன. 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க ஏதுவாக இலவசமாக கல்லூரியிலேயே சேர்க்கை உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த உதவி மையம் இந்த மாதம் 29 தேதி வரை செயல்படும். தேவைப்படும் மாணவ மாணவியர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

0: நலபாகம்
1: சமையல் கலையில் தேர்ந்தவரின் சமையல்
0: அல்லது
1: தேர்ந்த சமையல்
0: அல்லது
1: சுவையான சமையல்
0: நலபாகம்
1: சுவையான சமையல்
2: நலபாகம்.

காற்றலையில் பாடி வரும் என்ன செய்வானம் பாடி. இது நம் கூடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை நேரங்கள். இன்று காலை 8 மணிக்கு வரை மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கே ஜினையின் மனதோடு ராகம் தரவிருக்கும் இன்றைய மாவட்ட நேயர்கள் திருச்சி மாவட்ட நேயர்களுக்காக வர காத்திருக்கின்றது இன்றைய மனதோடு ராகம்.

0: எல்ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: நம் கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்,
4: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய்
1: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸ்.
1: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
8: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும்
9: இருக்கு.
10: வணக்கம் அண்ணா.
11: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, நேற்று ஒரு புத்தகத்தை கொடுத்தேனே, படித்தீர்களா?
10: ஓ, அந்த புத்தகத்தை படிப்பதற்காகவா கொடுத்தீர்கள் மன்னா?
11: வேறு என்ன பொரியல் செய்து சாப்பிடுவதற்காக கொடுத்தேன், புத்தகம் கொடுப்பதே படிப்பதற்காகத்தான் ஐயா.
10: சரி சரி மன்னா, நான் கூட ஏதோ போட்டோவுக்கு போஸ் கொடுப்பதற்காக கொடுத்தீர்கள் என்று நினைத்து விட்டேன். ஆனால் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் மன்னா, நீங்கள் கொடுத்த புத்தகம் மட்டுமல்ல, எனக்கு பள்ளி பருவத்தில் பாட புத்தகங்களே படிக்க பிடிக்காது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன்.
11: தவறான புரிதல் அமைச்சரே. இந்த உலகத்தையே மாற்றுவதற்காக வலிமையான ஆயுதம் புத்தகங்கள் மட்டுமே என்று சொன்னார் நெல்சன் மண்டேலா. அமைச்சரே, இன்று இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய நினைவு நாள். இந்திய சுதந்திர போராட்ட வீரர், இந்தியாவின் முதல் பிரதமர், பெரிய செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவர், குழந்தைகளின் பிரியர், இப்படித்தான் பெரும்பான்மையானோர் நேருவை அறிந்து வைத்திருக்கிறார்கள்.
10: ஆமாம்னா, இதெல்லாம் உண்மைதானே?
11: உண்மைதான் அமைச்சரே. ஆனால் நேரு மிகப்பெரிய படிப்பாளி, மிகப்பெரிய படைப்பாளி. பிரதமராக இருந்தபோது கூட படிப்பதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி நள்ளிரவு வரை படித்துக் கொண்டிருப்பாராம். இத்தனை பணிகளுக்கு மத்தியிலும் கூட இவ்வளவு படிக்கிறீர்களே, உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்கிறது என்று நேருவை ஒருமுறை கேட்டபோது, நான் படிப்பதற்கு பெரும்பாலும் என்னுடைய தூங்கும் நேரத்தை திருடி விடுவேன் என்று பதிலளித்திருக்கிறார்.
10: ஓஹோ.
11: இன்னொரு சந்தர்ப்பத்தில், தனிமை தீவில் உங்களை தள்ளினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு, புத்தகங்களோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டு வருவேன் என்று பதிலளித்தாராம்.
10: ஓ, நேரு அவ்வளவு பெரிய படிப்பாளியாமண்ணா?
11: படிப்பாளி மட்டும் இல்லை அமைச்சரே, மிகச்சிறந்த படைப்பாளி என்று சொன்னேன் அல்லவா. அவர் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அவர் எழுதிய கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி, அதாவது உலக சரித்திரம் என்கிற புத்தகம் அவருடைய படைப்பாற்றலுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அமைச்சரே. நேரு சிறையில் இருந்த போது தன்னுடைய மகள் இந்திரா பிரியதர்ஷினிக்கு அவர் எழுதிய கடிதங்களின் தொகுப்பு தான் இந்த உலக சரித்திரம் என்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் உலக நாடுகளின் தோற்றம், பல நாடுகளின் அரசியல், சமயம், சமூகம், பண்பாட்டு நிலை, புரட்சிகள், உலக போர்கள், சிந்தனையாளர்கள், பேரரசுகள், தலைவர்கள், தொழில் புரட்சி, அறிவியல் வளர்ச்சி என எல்லாவற்றையும் விவாதித்திருக்கிறார் நேரு. இதில் கிறிஸ்து பிறப்பதற்கு 6000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நேரு வாழ்ந்த காலம் வரையிலான உலகத்தை ஒரே புத்தகத்தில் எழுதி

0: இருப்பதுதான் நேருவினுடைய படைப்பாற்றலை நாம் உணர்வதற்கான அளவுகோல்.
1: ஆச்சரியமாக இருக்கிறதே மன்னா.
0: இன்னொரு ஆச்சரியமான செய்தி சொல்லட்டுமா அமைச்சரே? இது நேருவை பற்றிய ஒரு விமர்சனம்.
1: அப்படியா, அது என்ன விமர்சனம் அண்ணா?
0: சொல்லுகிறேன் அமைச்சரே. நேரு போன்றவர்கள் ஜனநாயகத்தில் ஆபத்தானவர்கள். ஒரு சிறு திருப்பமும் இவரை சர்வாதிகாரியாக்கி விடலாம். ஒரு சர்வாதிகாரிக்கு வேண்டிய புகழ், மன உறுதி, செயல் திறன், கர்வம் எல்லாமே இவரிடம் இருக்கின்றன. இவருடைய தற்பெருமை ஏற்கனவே பயங்கரமானது. அதை இவர் அடக்க வேண்டும். இதுதான் அமைச்சரே அவரை பற்றிய விமர்சனம்.
1: என்னா இவ்வளவு கடுமையாக நேருவை விமர்சித்தது யார் மன்னா?
0: இப்படி கடுமையாக விமர்சித்தது அவருடைய எதிரியோ அவரை பிடிக்காத பத்திரிகையாளர்களோ இல்லை, நேருவேதான் இப்படி தன்னை விமர்சித்துக் கொண்டார் அமைச்சரே.
1: என்ன, அவரே இப்படி கடுமையாக விமர்சித்துக் கொண்டாரா?
0: ஆமாம் அமைச்சரே, இப்படி தன்னைத்தானே விமர்சிக்கிற துணிவும் நேர்மையும் பக்குவமும் நேருவுக்கு இருந்தது. ஒரு மனித பெரிய நிலையை வாழ்வில் அடைய பல குணங்கள், திறமைகள், முயற்சிகள் மற்றும் உழைப்பு தேவை. ஒரு மனிதன் தன்னைத்தானே விமர்சிக்கிற தன்மை கொண்டிருந்தால் அவனிடம் நேர்மை நிரம்பி வழியும் அமைச்சரே. அப்படித்தான் நேருவும் இருந்தார்.
1: ஓ, சிறப்பு சிறப்பு, மிகச் சிறப்பு மன்னா. நேருவை பற்றி அறியாத தகவல்களை அரிய தகவல்களை அறிய தந்தீர்கள். ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு நாளில் அவரின் நினைவுகளை போற்றுவோம். சரிமனா, நான் உங்களை ஒரு இரண்டு கேள்வி கேட்கட்டுமா?
0: கேள்வியா? சரி, கொஞ்சம் பார்த்து கேளுங்கள் அமைச்சரே.
1: உங்களிடம் உங்களுக்கு பிடித்தது என்னமன்னா?
0: என்னிடம் எனக்கு பிடித்தது எல்லோரிடமும் அன்பு செலுத்துவது.
1: மன்னா, ஏதாவது நம்புவதை போல சொல்லுங்கள் மன்னா. சரி, அடுத்த கேள்வியை கேட்கிறேன். உங்களிடம் உங்களுக்கு பிடிக்காதது என்னமன்னா?
0: என்னிடம் எனக்கு பிடிக்காதது எல்லோரிடமும் வெகுளித்தனமா இருப்பது அமைச்சரே.
1: ஏன் மன்னா, காலையிலேயே இப்படி கதைவிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எப்போது வெகுளித்தனமாக இருந்தீர்கள்? எப்போதும் வில்லத்தனமாக அல்லவா இருக்கிறீர்கள்?
0: என்ன,
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: நம் கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
2: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
6: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய்
2: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
8: 45 அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது.

0: நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: மே 27
0: இயற்கை உலகத்தை எழுதுகிறது.
2: சிலர் இயற்கையை எழுதுகிறார்கள்.
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தினார்.
2: தீங்கு செய்யும் பூச்சி கொல்லிகளை தடை செய்ய காரணமானார்.
0: 1907
2: சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு
0: உலகம் முழுவதும் பரவ வித்திட்ட
2: கடல்சார் உயிரியலாளர்
0: இயற்கை எழுத்தாளர் ரேச்சல் காசன் பிறந்த நாள்
2: இன்று.
0: உலக அரசியலில் எப்போதும் உண்டு பனிப்போர்.
2: ஒவ்வொரு நாட்டிலும் இதற்கு பின்னணியில் உண்டு பல பேர்.
0: அமெரிக்கா ரஷ்யா இடையேயான பனிப்போரில்
2: அமெரிக்காவின் மூளை.
0: பல நாடுகளின் கொள்கை முடிவுகளில்
2: ஆதிக்கம் செலுத்தியது இவரது வேலை.
0: 1923
2: அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற
0: ஜெர்மானிய அமெரிக்கர் ஹென்றி கிசிஞ்சர் பிறந்த நாள்
2: இன்று.
0: நவீன நுண்ணுயிர் துறைக்கு நாட்டினார் அடிக்கல்.
2: காசநோய்
0: காலரா நோய்களுக்கான
2: நுண்ணுயிர்களை கண்டறிந்து நீக்கினார் சிக்கல்.
0: 1910 காசநோய் ஆராய்ச்சிக்காக
2: நோபல் பரிசு பெற்ற
0: ஜெர்மானிய நுண்ணுயிர் ஆராய்ச்சியாளர்
2: ராபர்ட் ஹூக் நினைவு நாள்
0: இன்று. ஆனந்தபவன் மாளிகையில் வளர்ந்த
2: ஆசியாவின் ஜோதி
0: ரோஜாவின் ராஜா
2: குழந்தைகளின் மாமா
0: என்ற சிறப்புகள் அவர் புகழை ஏந்தி
2: சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர்
0: பஞ்சசீல கொள்கையின் பிதாமகர்
2: த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூலின் ஆசிரியர்.
0: 1964
2: பாரத ரத்னா பண்டிட் ஜவஹர்லால் நேருவின்
0: நினைவு நாள் இன்று. இந்திய துடுப்பாட்டக்காரர்களுள் ஒருவர்
2: வலது கை பேட்டிங்கும்
0: இடது கையில் சுழல் பந்தும் வீசுவார்.
2: தன் 18 இருந்தே தொடங்கியது இவரின் தொழில் வாழ்க்கை.
0: தனது அடையாள அடியாக வைத்திருந்தார்
2: சப்பாத்தி அடி.
0: ஒரே ஓவரில் 6 சிக்ஸர்களை அடித்த மேற்கிந்தியரான
2: கேரி சோபரின் சாதனையை அதே பருவத்தில் சமன் செய்த
0: ஆற்றல் மிக்க ஆல்ரவுண்டர்
2: ரவிசங்கர் ஜெயத்ரிதா சாஸ்திரி பிறந்த நாள்
0: இன்று.
2: ஆண்டு
0: 1962. பெண் கல்வியை ஆதரித்தவர்
2: ஆங்கில
0: சமஸ்கிருத நூல்களை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர்.
2: 100 அதிகமான நூல்களை எழுதியவர்.
0: தன் முதல் புதினத்தின் மூலம் ஆந்திர மக்களை சீர்திருத்த முயன்ற
2: தெலுங்கு இலக்கியவாதி கந்தூரி வீரேசலிங்க பந்துலு மறைந்த நாள்
0: இன்று.
2: ஆண்டு
0: 1919 சார்ல்ஸ் டார்வினின் நூல்களை ஆராய்ந்து
2: உயிர்களின் தோற்றம் என்று தமிழில் எழுதியவர்.
0: கார்ல் மார்க்ஸ் எழுதிய மூலதனம்
2: இவரால் செய்யப்பட்டது மொழியாக்கம்.
0: புவியின் வரலாறு
2: உயிர்களின் தோற்றம் எனும் நூல்கள் கையெழுத்து படியாக இருக்கும் போதே
0: தமிழக அரசின் பரிசினை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
2: வேலூர் மாவட்டம் காவேரி பாக்கத்திற்கு அருகில் உள்ள
0: கடப்பேரில் ராகவன் முனியம்மாள் இணையாருக்கு பிறந்த
2: இந்திய விடுதலை போராட்ட வீரர்
0: மார்க்சிய சிந்தனையாளர்
2: நூலாசிரியர்
0: கவிஞர்
2: பன்மொழி புலவர்
0: மொழிபெயர்ப்பாளர் என பல பரிமாணங்கள் கொண்ட
2: கா ரா ஜமதக்னி நினைவு நாள்
0: இன்று.
2: ஆண்டு
0: 1981 கோடை பண்பலை 100.5

0: இதுவரை கேட்டுச்சு வைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
1: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்
2: கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தனி அக்கறையுடன் ஜெயராம் காலை மற்றும் அறிவியல் கல்லூரி மதுரை பைபாஸ் ரோட் ஆட்டம்பரப்பு கரூர் அட்மிஷனுக்கு 9952410253
3: கொடைப்பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்
6: காட்டலையில் இனிசை சோலை இதனம் கோடை பண்படை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை நிகழ்ச்சி இன்று காலை 8 மணிக்கு வரை இருக்கும். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகத்தின் இன்றைய நேயர்கள் திருச்சி மாவட்ட நேயர்களை வரவேற்க காத்திருக்கிறது இன்றைய மனதோடு ராகம்.

நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சுகமான காலை நேர்களை. இன்று காலை 9 மணிக்கு வரையும் உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில் தரும் இன்றைய வண்ணம் மண் வள மேம்பாடு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இணைகிறார் கரூர் புலிதேரி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ந மாரிக்கண்ணு அவர்கள்.

இதுவரை கவின்மிகு கானங்களோடு காலை பொழுதினை இதமாக்கிச் சென்றது சுகமான காலை. இனி தொடரவிருக்கின்றது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜினையின் மனதோடு ராகம் திருச்சி மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சி வரும் முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்தர்குமார் தொடங்கி வைத்தார். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடம் இருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களையெல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசிகள்.
3: மங்களன் மங்கள் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஆர்கேஜி நெய்
6: வழங்கும் மனதோடு ராகம்.
7: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுக்க. உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
8: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
10: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல்.
11: என்ன கன

0: அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
1: வணக்கம் நேர்களே, இன்றைய மனதோடு ராகம் காவிரி ஆற்றின் கரையில் அமைந்த மாநகரம், ஆன்மீக தலங்கள் கல்லணை, முக்கொம்பு என பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைந்த திருச்சி மாவட்ட நேயர்களுக்கு தாங்க நிகழ்ச்சி. திருச்சி மாவட்ட நேயர்கள் வரலாம் 24 24 24 அறிமுக நேயர்களும், 24 24 29 மகளிரும், 24 24 26 மற்றும் 290 333 மற்ற அனைவரும் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பக எண் 045 542. இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய முதல் நேயர், வாங்க. வணக்கம். வணக்கங்க.
2: திருச்சி மாவட்டம் தொட்டியம் குன்றாகமட்டி பி குண்டுமணி மேடம்.
1: எப்படி இருக்கீங்க? வெயில் எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோங்க. சரிங்க, வெயில் எப்படி இருக்குது? ரொம்ப அதிகமா இருக்கா? மழை இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க.
2: இல்ல இல்ல, நம்ம கொடைக்கானல் மாதிரி கிளைமேட் நல்லா இருக்கு.
1: நல்லா இருக்குது.
2: நல்லா இருக்கு.
1: அது நாங்க வந்து பார்த்து சொல்லணுங்க.
2: இல்ல இல்ல, முன்னாடி எல்லாம் வெயிலா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம்
1: குறைஞ்சிருக்குது.
2: குறைஞ்சிருக்கு.
1: சரிங்க சரிங்க, என்ன பண்றீங்கய்யா?
2: தென்னங்கீத்து
1: வியாபாரம்
2: பண்ணிக்கிட்டு
1: இருக்காங்க.
2: இல்ல, தென்னங்கீத்து தோப்புல இருந்து எடுத்துக்கணும், அந்த போட்டு அதை வளர்த்தி பின்னி ஆள் விட்டு பின்னி அதை ஊடு மேய் வாங்கலாம்.
1: ஆமா, அதுதான். இல்ல, இதுக்கும் குடுக்கறாங்கல்ல, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கும் குடுத்துட்டு கீத்து போட்டுட்டு திரும்ப எடுத்துட்டு போவாங்க. அப்படியே வேலைக்கு குடுத்துருவீங்க. சரிங்க, கூர மேயறதுக்கு. சரிங்க சரிங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
2: மனைவி லட்சுமி, நம்ம மக பானைப்பிரியா, தம்பி கோகுல்.
1: என்ன பண்றாங்க பிள்ளைங்கலாம்?
2: பிள்ளைங்கலாம் இப்ப இந்த நாமக்கல் இந்த தேவமயத்துல தம்பி வேலைக்கு போயிட்டு
1: இருக்கான்.
2: நம்ம பாப்பா வளைப்பில் கட்டி திருமணம் செஞ்சு கொடுத்து அங்க
1: இருக்காங்க. சரிங்க சரிங்க, உங்களோட பேசினா ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
2: ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் மேடம்.
1: சொல்லுங்க.
2: திருச்சி மாவட்டத்துக்கு நேற்று நம்ம நம்ம தம்பி ஆனக்கல்பட்டி சிவாகர் நேற்று அழைச்சி பேசினது ரொம்ப மனசு.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க.
2: அனுபவிச்சேன்.
1: என்ன பாடல் கேட்கலாம்?
2: நம்ம புஷ்பாவில் வந்து ஏ சாமிங்கிற பாடல் கொடுங்க மேடம்.
1: சரிங்க, பாடல் கேட்கலாம்ப்பா. நன்றிங்க.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
5: BSc நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிகல் லேர்னிங், NABH அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
4: கவுன்சிலிங் கோட் 1010, பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
6: ஆஹா, செம்ம வாசனை.
7: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
8: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
10: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
11: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
10: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
12: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
13: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
14: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
13: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
15: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
13: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
16: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
17: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
18: ஆர்கேஜி நெய்.

0: 9601 4. கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது அவங்களுக்குள்ள ஒரு வகையான உடன்பாட்டு எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள். தூக்கத்துல கனவு காண்றீங்க, கனவுல ஒரு சீன் வரும், அந்த சீன்ல சில பேர் டயலாக் எல்லாம் பேசுவாங்க. அந்த டயலாக்லாம் யார் எழுதி கொடுத்தா? இப்போ ஒரு சினிமாவில் ஒரு வசனம்னா ஒரு எழுத்தாளர் எழுதி கொடுத்துருப்பாரு, அதை நடிகர் சொல்லுவார், டைரக்டரே அந்த வசனத்தை எழுதி கொடுத்துருப்பாரு. உங்கள் தூக்கத்தில் கனவில் வர ரெண்டு கேரக்டர் வந்து பேசிக்கிதே, அதுக்கு வசனமெல்லாம் யார் எழுதி கொடுத்தா? நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுக்கு உள்ளேந்து மொழி, அது எண்ணங்கள், அது வடிவம் பெற்று, வார்த்தை வடிவம் பெற்று வெளியில் வரும். அதாவது என்னென்ன மாதிரியான முதல்ல எதிர்மறை எண்ணங்கள் வருது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. ஒரு வேலை சொன்னால் நமக்கு செய்ய முடியுமா? அந்த ஆஃபீஸில் போய் அங்கே பார்த்துட்டு வா அப்படின்னா அந்த ஆஃபீஸில் நம்மளை மதிக்கலன்னா, நான் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லலன்னா, என்னை உள்ளேயே விடலைன்னா, ஒரு வேலை செய்ய அப்படின்ன உடனே நமக்கு வந்து ஒரு கூச்ச உணர்வு வரும். ஏன்னா முன்னப்பின்ன தெரியாது அங்கே போனால், ஏன்னா அவங்க எப்படி மதிப்பாங்க, இப்படி நம்மளை பற்றியே ஒரு என்ன சொல்கிறது, தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இதெல்லாம் செய்ய நம்மளால் முடியாது, அதெல்லாம் அவங்களால தான் செய்ய முடியும், அந்த படிப்பு படித்தவங்களால் தான் அந்த வேலையை செய்ய முடியும், இந்த மாதிரியான எண்ணங்கள் என்ன பண்ணும், நம்ம செயலை அப்படியே தடுத்துடும். இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா ஒரு யோசனை சொல்கிறாங்க, டோன்ட் கம்பேர், உன்னை யாரோடையும் முதல்ல ஒப்பிட்டுக்காத. அவங்கன்னா இது செஞ்சுருப்பாங்க, என்னால் இது செய்ய முடியாது. அவனை தலைமையில் தூக்கி வச்சுருக்காங்க, என்ன அப்படி யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. டோன்ட் கம்பேர், யாரோடையும் யாரையும் ஒப்பிடக்கூடாது. ஒவ்வொன்றும் யூனிக், ஒவ்வொரு படைப்புலையும் ஒரு ஒரு அழகு இருக்கு. ஒட்டகத்தோட கால் மாதிரி சிங்கத்தோட கால் இருக்கா? யானையோட கால் இருக்கா? யானையோட கால் மாதிரி ஒட்டகத்தோட கால் இருக்கா? என்னமோ அந்த படைப்பில் ஒரு நுட்பம் இருக்குன்னு நீங்கள் கவனிச்சிங்களா? பூரானோட கால் மாதிரி பாம்புக்கு கால் இல்லையே. பூரானம் நெளிஞ்சு நெளிஞ்சு தான் போகுது, பாம்பு நெளிஞ்சு நெளிஞ்சு தான் போகுது. பூரானுக்கு என்னத்துக்கு அத்தனை பெரிய ரயில்வே வண்டி மாதிரி அவ்வளோ கால் என்னத்துக்கு அந்த பூரானுக்கு? பாம்புக்கு காலே இல்லையே, ஏன் இல்லை? இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை, அதுக்கு என்னமோ இருக்குது, அதுக்கு என்னமோ இல்லை. சில பேர் வெள்ளையாக பிறப்பாங்க, கொஞ்சம் அழகாக இருப்பாங்க, பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் சில பேருக்கு வந்து தோற்ற பொலிவுன்னு ஒன்று இருக்கும், அதுவே ஒரு பெரிய விசிட்டிங் கார்டு மாதிரி அவங்களுக்கு. அவங்க போன உடனே அவங்க எல்லாரும் அவங்க நிமிந்து பார்ப்பாங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு பர்சனாலிட்டி. நமக்கு அது இல்லாமல் இருக்கலாம், நம்ம குட்டையாக இருக்கலாம், பல்லு தெத்தலாக இருக்கலாம், என்னமோ ஒரு குறை இருக்கலாம். இருந்துட்டு போகுது, எனக்கு ஏன் இப்படி எல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாம் ஏன் இப்படி இருக்குது. இப்போ நினைக்கிறதால மாற்ற முடியுமா? நிறத்தை மாற்ற முடியுமா? உயரத்தை மாற்ற முடியுமா? பல்ல மாற்ற முடியுமா? என்ன பண்ண முடியும்? போயிட்டு முதல்ல இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு காரணம் எங்கேன்னு ரூட் கண்டுபிடிச்சா, கம்பாரிசன், தன்னை இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்க்கறது. அதனால ஒப்பிடுவதை நிறுத்திடணும். என்னால் இதை செய்ய முடிகிற அளவுக்கு நான் செய்கிறேன், அது எவ்வளவு தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அவ்வளோதான், என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற உணர்வை வளர்த்துக்கொள்ள வேணும். கவலையினால என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்படி சொல்லட்டுமா? கவலைப்படுறதுல உங்கள் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது பார்த்தீங்க, ஒரிங், அந்த கவலைப்படுறதுல வேஸ்ட் பண்ணுற எனர்ஜியை பிளானிங், அந்த எனர்ஜியை அதுக்கு திருப்புங்கோ. கவலைப்படுறதுக்கு வேஸ்ட் ஆகிற நம்முடைய பவர் இருக்குல்ல, கவலைப்படுறதுல வேஸ்ட் ஆகிற டைம் இருக்குல்ல, அதை பிளானிங்கில் திருப்புங்க. ஹவு டு மேக் இட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறதுல திருப்புங்க. ஹவு டு ரிவர்ஸ் இட், அதை எப்படி திருப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்கள் எனர்ஜி, உங்கள் அறிவு, உங்கள் சிந்தனை, இது எல்லாத்தையும். நான் எவ்வளோ கவலைப்படுறேன் தெரியுமா, எவ்வளோ கவலைப்படுறேன் தெரியுமா, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது கவலைப்படுறதால. இந்த ப்ராக்டிஸை நம்ம ஏற்படுத்தணும். அதுக்கு மாற்று வழி என்ன? வாட் நெக்ஸ்ட்? இப்போ நம்ம என்ன

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதுடு ராகம்
2: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
3: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
4: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
3: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9999433

0: நிறைய உடன்பாட்டு எண்ணங்களை தூக்கி மண்டை நிறைய போடுங்க, மனசு நிறைய போடுங்க. பாசிட்டிவான விஷயம், அந்த பாசிட்டிவான விஷயத்தை நிறைய போட போட போட போட என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இது இருக்கிற இடம் தெரியாமல் மொத்தமாக நசுங்கி போயிடும். அதனால் எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் வெல்லுவதற்கு உடன்பாட்டு எண்ணங்களை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் எந்த பயனும் இல்லை எதிர்மறை எண்ணங்களால், நம்ம கீழே போகிறதுக்கு தான் அது காரணமாக இருக்குங்கிறத புரிஞ்சு கொண்டு மேலே வர்றதுக்கு வழிபார்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: GRP Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
7: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
6: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
7: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
8: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
9: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
8: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
9: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
8: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
9: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
10: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
11: என்னண்ணா கிலோமீட்டர் கணக்குல நடந்துட்டு இருக்கீங்க,
12: வெயிட்ட குறைக்க வேற என்ன பண்ண?
11: அட, May 29 இருந்து 31 வரை நடக்கிற நம்ம பிரீத்தி ஹாஸ்பிடலோட இலவச உடல் எடை குறைப்பு முகாம்ல கலந்துக்கோங்க. ரத்த கொழுப்பு, BMI, தைராய்டு, அப்டோமினல் ஸ்கேன், ரெட்டினோஸ்கோப்னு தேவைப்படுற எல்லா டெஸ்டையும் ஃப்ரீயா பண்றாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, ஈஸியா வெயிட் கம்மி பண்ணுங்க.
13: பிரீத்தி ஹாஸ்பிடல், புத்தங்குடி, மதுரை. முன்பதிவிற்கு கால் 8220782333.
14: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
15: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானுவில்.
16: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
15: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
17: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
15: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
18: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
19: நேரம் 8:23. கோடை பண்பலையின் மனதோடு ராகம் நிகழ்ச்சி இன்னைக்கு திருச்சி மாவட்ட நேர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. நேர்களை இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம் மண்வள மேம்பாடு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ந மாரிக்கண்ணு அவர்கள். இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
0: வணக்கம் மேடம்.
19: வணக்கங்க.
0: திருச்சியில இருந்து பீர் முகமது பேசுறேன் மேடம்.
19: திருச்சியிலயே இருக்கீங்களா, வேற பக்கத்துல ஏதோ இடங்களுங்க?
0: திருச்சியிலயே தான் மேடம்.
19: சரிங்க, என்ன பண்றீங்கய்யா?
0: நான் ரிட்டையர்ட் டீச்சர் மேடம்.
19: அப்படிங்களா, என்ன ஆசிரியரா இருந்தீங்கய்யா?
0: அதாவது ஹிஸ்டரி டீச்சர்.
19: வரலாறு ஆசிரியர்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அப்படிதானேங்க? சரிங்க, நீங்க உங்களுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்ப நிறைய விஷயங்கள் வந்துருச்சு, அதோட இந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்களா இல்ல இவங்களுடைய கவனம்லாம் செதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, எப்படி இருக்குது பாக்குறீங்க?
0: அதாவது அந்த காலத்துல வந்து படிப்பை தவிர வேற எதுவும் இல்லை மேடம்.
19: சரிங்க,
0: அதனால படிக்க வைக்கிறதுக்கும் ஆட்கள் இருந்தாங்க, அதனால படிச்சாங்க.
19: சரிங்க,
0: இப்ப என்ன கேட்டீங்கன்னா படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஆனா படிக்க கூட

0: வராதுங்கிறதுக்கான வாய்ப்பு அதை விட அதிகமா இருக்குது. அதனால என்ன பண்றாங்க, எப்பனாலும் படிச்சுக்கலாம், அப்பதான் கரண்ட் இல்லைன்னா படிக்க முடியாது. அப்ப வீட்டுல கரண்ட் இருக்காது, வீட்டுல விளக்கு மட்டும்தான் இருக்கும்.
1: விளக்கு வெளிச்சத்துல
0: என்ன பண்ணுவாங்க, காம பெருமாளா பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே அறிஞர்கள் எல்லாமே அந்த கோயில் லைட் தெரு லைட்ல எல்லாம் படிச்சேன்னா சொல்லுவாங்க, ஸ்ட்ரீட் லைட்ல தான் படிச்ச உடனே சொல்லுவாங்க. அப்ப மாணவ மத்த ஏழைங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க, அவங்க எல்லாம் அந்த மாதிரி வெளியில போய் உட்காந்து எப்ப லைட் எங்க லைட் இருக்கோ எங்க வெளிச்சம் இருக்கோ அங்க போய் படிச்சாங்க. இப்ப எல்லாமே வலைதளம் வாட்ஸ்அப் பேஸ்புக் அந்த மாதிரி எல்லாத்தையும் எதுனாலும் படிச்சுக்கலாம். அப்படிங்கிறப்ப எந்த ஒரு பொருள் நமக்கு எப்பவும் கிடைக்கும் தோணுதோ அதுல நமக்கு கவனம் இருக்காது,
1: அலட்சியம் வந்துடும்.
0: இந்த பொருள் இப்பதான் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப அதுலதான் கவனம் இருக்கும். ரேடியோ பாட்டு போட்டுறீங்கன்னா அது பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா அப்ப எல்லாத்துலயும் எல்லாருமே கேட்கலாம். அப்படி இருந்தப்பையும் போன் கேக்குறாங்க பாருங்க,
1: உங்கள்கிட்ட
0: நம்ம கிட்ட கேக்குறோம் பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம். அதுலயும் இது தாண்டி வந்து ஒரு பாட்டு கேட்கறதுக்குன்னு விருப்பப்படுறாங்க பாத்தீங்களா, அதுல வந்து பாட்டு கேட்கறதுக்காக நாங்க போன் பண்ணல. நான் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு வான நிலையத்திலயும் போன் பண்ணி பாட்டு
1: கேட்டதில்லை.
0: உங்க வானத்துல மட்டும்தான், இந்த வானத்துல மட்டும்தான் கேக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க நேரில் வந்து நல்லா விசாரிக்கிறீங்க, என்ன செய்யறீங்க, என்ன சாப்பிட்டீங்க,
1: என்ன
0: வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பேர் என்ன அப்படின்னு நிறைய விசாரிக்கிறீங்க. விசாரிக்கும் போதுதான் வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு மேல ஒரு ஆர்வம் ஏற்படுது. இந்த வானொலி ரொம்ப சிறப்பா அடுத்தவங்க வந்து அந்த குசலம் விசாரித்தேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது சில பேர் நான் ரொம்ப கவலைப்படுவேன். நீங்க கேக்குற அளவுக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க, அப்படிலாம் நான் கவலைப்படுறேன். அவங்க நம்மளா கேக்குறாங்க, ஆனா இவங்க சொல்றதுக்கு யோசிக்கிறாங்களா இல்ல சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கேன்.
1: சரிங்க சரிங்க, எங்களுக்குமே நேர்களோட பேசும்போது தெரியாதவங்கிட்ட பேசுறோங்கிற மாதிரிலாம் இல்லைங்க, தெரிஞ்சவங்கிட்ட பேசுற மாதிரியான ஒரு இதுதான் இருக்குது. ஆனாலுமே
0: அந்தந்த ஒரு மாவட்டத்துல பேசும்போது அந்தந்த மாவட்டத்துல இருக்கவங்களுடைய பாஷையோட பேசணும் நீங்க எதிர்பார்ப்பீங்க. கோயம்புத்தூர்னா அந்த கோயம்புத்தூர் பாஷையை நீங்க ரொம்ப விரும்புவீங்க,
1: சனிக்கிழமை எப்பவுமே தூரத்துக்கு சொந்தங்களுக்கு மட்டுங்க, மற்றபடி மற்ற நாட்கள் தான் மற்ற மாவட்டங்களுக்கு அப்படிங்கறத நம்ம ஒதுக்கி இருக்காங்க.
0: இப்போ மாவட்டத்தை குறைக்கணும், அப்பதான் உங்கள்ட்ட பேச முடியும்.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்ட நேர்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க, எந்த மாவட்டமே விடுபடல.
0: மாவட்டத்தை குறைக்கணும், அப்பதான் கிடைக்கல.
1: சரிங்க, எல்லாத்தையும் பேசலாம். சரிங்க, என்ன பாடல் கேட்கலாங்க? சரிங்க, பாடல் கேட்கலாங்க. பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி கொடை பண்பலை,
0: ரொம்ப நன்றி.
2: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
3: தங்கள் அன்புடன்
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
2: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
3: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
3: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
3: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
3: நமது கோடை பண்பலை 100.5.
4: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை 100.5. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
5: திருச்சி மற்றும்

0: சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: ஆர்கேஜி நெய்.

0: ஆர்கேஜி நெய்
1: வழங்கிய மனதோடு ராகம்
2: இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
4: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
5: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
4: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9439-6014.
6: கோடைப்பண் விலை 5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க, ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: நேரம் 8:37, இது உங்கள் கோடை பண்பலையின் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. திருச்சி மாவட்ட நேயர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க.
5: மீனா மேடம், உங்களுக்கும் நம் நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் இனிமையான இளைய காணை வணக்கம் மேடம்.
4: உங்களுடைய வானொலி ஒலி அளவை குறைச்சு வச்சிடலாமா?
5: குறைச்சிடலாம்
4: மேடம். பேர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
5: திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஆணைக்கல் பட்டி திவாகரன் பேசுறேங்க மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்? மீனா மேடம்,
4: எல்லாம் நல்லா இருக்கிறோம் திவாகர்.
5: சரிங்க மேடம், நான் நேற்று நம்ம நிலையத்துல வந்து வென்றார் வந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிட்டு வந்தேன் மேடம்.
4: கேட்டவங்க எல்லாருமே கேட்டிருப்பாங்க, நல்லா பேசுறீங்க. சரிங்க திவாகர்,
5: கேட்டீங்களா மேடம்?
4: கேட்டங்க.
5: சரிங்க மேடம்,
4: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி திவாகர். இப்ப என்ன பாடல் கேட்கலாம்னு வந்திருக்கீங்க நிகழ்ச்சியில?
5: பாடல் வந்து மெதந்தி சர்க்கஸ் மேடம், பாடல் கோடி அருவி கொடுத்தீங்க மேடம்.
4: என்ன
5: உங்களுக்கும் நம் நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் நம் நேய உறவுகள் அனைவருக்காகவும் வழங்குறேன் மேடம்.
4: சரிங்க, எல்லாருக்காகவும் திவாகர் கேட்ட பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றிங்க.
5: நன்றிங்க மேடம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: தமிழக அரசால் பெண்களுக்காக கொடைக்கானலில் நிறுவப்பட்ட அனைத்தரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை, முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவியர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு www.madrasawomensunive.ac.in என்ற இணையதள முகவரியை அணுகவும்.
3: நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
4: என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்
5: கிங் அண்ட்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கொடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சி நேரில் இன்னும் சில நிமிடங்களில் வர இருக்கிறது. உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில் 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில் இன்று தந்திருக்கக்கூடிய வண்ணம் மண் வள மேம்பாடு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கரூர் பொழுதேரி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ந மாரிக்கண்ணு அவர்கள். இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய அன்பு நேயர் வாங்க வணக்கம். வணக்கம். சமயபுரம் என்ன பாடல் கேக்கலாமா?
1: எனக்கு கொம்பன் வந்து அப்படிங்கிற

0: சேதனா இந்த பாடல்
1: நன்றிங்க.

17+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.

0: Viking Bunions and Briefs. கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: கோடை பண்பலை 100.5 சைபால்
5: முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்கோ சைபால் இதையில் அதையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
6: சைபால்
4: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
7: நாம் இந்த உலகத்துக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கொஞ்ச நாள் தங்கியிருந்தோமே, அந்த இடம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அதுதான் கருப்பை. 10 மாதம் அங்கே இருந்துட்டு தானே வந்திருக்கிறோம். இருந்தாலும் அங்கே என்ன நடக்குதுங்கிறத பற்றி யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? நிச்சயமாக இருக்காது. இது நாள் வரைக்கும் கருப்பைக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத பற்றி யூகமாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த கேளா ஒலி வரைவுகள் மூலமாக அங்கே வந்து நடக்கிறதையெல்லாம் விவரமாக புரிஞ்சிக்க முடியுது. கருப்பைக்குள்ளே இருக்கிற குழந்தை கொட்டாவி விடுதான், விரல்களை சப்பு தான், கைக்கு எட்டுறதை அப்படியே பிடிக்குதான், சோம்பல் முறிக்குதான், கொட்டை கொட்டை முழிச்சிக்கிட்டு இருக்குதான், முகத்தை கோணிக்குதான், இவ்வளவும் பண்ணுதான். இது எப்படி தெரியுதுங்கிறீங்களா? இவ்வளவையும் ஒரு டெலிவிஷன் திரையில் இப்போ பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு மருத்துவ விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. கருப்பைக்குள்ளே சிசு ஒரு திரவத்துக்குள்ளே மிதந்துக்கிட்டு இருக்குது. கண்ணு முழிச்சதும் அது கொட்டாய் விட்டுக்கிட்டே கை கால்களை உதச்சிக்குது, கைகளை நீட்டி தொப்புள் கொடியை பிடிக்குது, அதோட கொஞ்சம் நேரம் விளையாடுது. அதுக்கப்புறம் கை கட்டை விரல வாயில் வச்சுக்குது. தாயோட இதய துடிப்பு, செரிமான பாதையில் ஏற்படுற சப்தங்கள் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ தாயின் குரல் கேட்குறத உணர்ந்து அதை கவனிக்க ஆரம்பிக்குது. தாய் எழுந்திருச்சு நடக்கிறப்போ கருப்பை நீரின் லேசான குலுக்கல்ல மெய் மறந்து மறுபடியும் தூங்கி போகுது. கருப்பைக்குள்ளே ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதாவது உள்பகுதி. அப்படி இல்லையா, ஒரு மைக்கு மூலமாக, அதாவது ஒரு ஒலி வாங்கி மூலமாக அங்கே உள்ள சத்தத்தை எல்லாம் பதிவு பண்ணி பார்த்துருக்குறாங்க. தாயின் இதய துடிப்பு அங்கே டம் டம்னு கேட்டுக்கிட்டே இருக்குதான். தாய் மூச்சு விடுறது புஷ் புஷுன்னு பெருசாக கேட்குதாங்க. வயிற்றுக்குள்ளே இருந்தும் குடல்லிருந்தும் வர்ற பலவிதமான சப்தங்கள், இதை தவிர வெளி உலகத்தில் உள்ள சப்தமும் உள்ளே கேட்குதான். அதனால தான் கருவுற்ற தாய்மார்கள் இருக்கிற அறையில் ரேடியோவும் டிவியும் அலற அளவுக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. சத்தம் போட்டு பேசுகிறதும் தப்பு, சண்டை போடுறதும் தப்பு, சத்தமான இடங்களில் அவங்க இருக்கக்கூடாது. கருப்பைக்கு உள்ளே இருக்கிற சிசு சும்மா இருக்கிறதில்ல, வெளி உலகத்துக்கு வந்த பிறகு சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு உள்ளேயே வந்து அது தன்னை தயார்படுத்திக்குது. கருப்பைக்குள்ளே குழந்தை மூச்சு விடுறதில்ல, இருந்தாலும் அதோட உதர விதானம் மூச்சு விடுறது மாதிரி அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கே அது எதையும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் கருப்பையில் உள்ள திரவத்தை அது குடிக்குது. அப்படி குடிக்கிறப்போ சில சமயம் அதுக்கு விக்கல் கூட ஏற்படும். அந்த சமயம் தாயாருக்கு வந்து வயிற்றுக்குள்ளே ஒரு தவளை குதிக்கிறது மாதிரி இருக்குமா. சாதாரணமாக வந்து உள்ளே இருக்கிற குழந்தைக்கு வந்து பசியோ தாகமோ ஏற்படுறதில்லை, ஆனாலும் தாயார் சாப்பிட்ற ஆகாரத்தில் சத்து பற்றாக்குறை இருந்ததுன்னா குழந்தைக்கும் சத்து பற்றாக்குறை ஏற்படும். ஒரு சிசு கருப்பையில் இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட தாலாட்டு பாட்டை பாடிக்கிட்டே இருந்தால் அது அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி கை காலை வந்து ஒரு குறிப்பிட்ட வகையில் ஆட்டுறதுக்கு கற்றுக்குதான். குழந்தை பிறந்த பிறகு அதே பாட்டை பாடி அழற குழந்தைய அம்மா வந்து அமைதிப்படுத்தி விடலாமா. இதுவரைக்கும் சொன்னது மருத்துவர்கள் வந்து சொல்கிறது. அவங்க நிறைய இதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துருக்குறாங்க, பார்த்துட்டு தான் இதையெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து இனிமேல் சொல்ல போகிறது சும்மா ஒரு வேடிக்கைக்காக. அதாவது ஒரு இடத்துல யார் தாலாட்டு பாடுறது நல்லது அப்படிங்கிற விவாதம் வந்தது. தாலாட்டு பாடுறது யார்? குழந்தை வயத்தில் இருக்கும் பொழுது தாயார் வந்து தாலாட்டு பாடுறது தான் நல்லது, அப்போ தான் அது சுகமாக காலாட்டம். அப்பாக்கள் வந்து தாலாட்டு பாடினா என்ன ஆகும் தெரியுமா? வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்பவே குழந்தை வந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும், வெளியில் வந்த பிறகு காலாட்டுறதுக்கு பதிலாக உதைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வீட்டில் தொட்டிலில் ஒரு குழந்தை சத்தம் போட்டு அலறிக்கிட்டு இருந்துதான், அப்பா வந்து தொட்டில் ஆட்டிக்கிட்டு இருக்கிறார். வெளியில் போயிருந்த அம்மா திரும்பி வந்தாங்க. சும்மா தொட்டில் ஆட்டுறீங்களே, குழந்தை எப்படி தூங்கும், ஒரு தாலாட்டு பாடக்கூடாதா அப்படின்னா.

0: அது முடியாதுன்னார் அப்பா. ஏன்னாங்க, நான் தாலாட்டு பாட ஆரம்பித்த பிறகு தானே தூங்கிக்கிட்டு இருந்த இந்த குழந்தையே இப்படி அலற ஆரம்பிச்சுது அப்படிங்கிறார் அந்த அப்பா.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நிறைவுக்கு வருகிறது மனதோடு ராகம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 8 மணிக்கு. இன்றைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற திருச்சி மாவட்ட நேயர்களுக்கு, கேட்டு ரசித்த அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றிங்க. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேயர்களே. கொடை பன்மலை 5 தொடர்கிறது வானவில் நிகழ்ச்சி. முன்னதாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்தர்குமார் தொடங்கி வைத்தார். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல் குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்லுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100 பிள்ளைங்கள் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: வழங்கும் வானவில்
2: இணைந்து வழங்குவோர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: இனிய காலை வணக்கம் நேர்களே,

0: வானிலையில் நித்தம் ஒரு வண்ணத்தில் ஜொலிக்கும் வானவில் இன்று உழவர் பெருமக்களுக்கு நலன் தரும் வேளாண் வானவில்லாக. வானவிலின் இன்றைய வண்ணம் மண்வள மேம்பாடு எனும் தலைப்பில் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இணைகிறார் கரூர் புளிதேரி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ந. மாரிக்கண்ணு அவர்கள். மண்வளம் குறித்த கேள்விகளோடு நிகழ்ச்சியில் இணையலாம். அறிமுக நேயர்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 பொதுவான அனைத்து நேயர்களும் 24 24 26 மற்றும் 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்காக சுழியம் 4542 சேர்த்து வாருங்கள். நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்று இங்கே செல்வபாலா.
1: நன்றி கே எஸ் கார்த்தி. வணக்கம் தமிழ், வணக்கம் நேர்களே.

0: கொடைக்கானல் பந்தலை 100.5 தலையங்க நிகழ்ச்சி இன்றும் வேளாண் வானவில்லாக வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் மண் வள மேம்பாடு. இந்த மண் அப்படிங்கிறது, இந்த பூமி அப்படிங்கிறது மனிதருக்கு மட்டுமே சொந்தமானது இல்லை. இந்த மண்ணில் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான உயிர்கள், நுண்ணுயிர்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்குது. அப்படி அந்த நுண்ணுயிர்கள் அந்த மண்ணை ஒவ்வொரு நாளும் மேம்படுத்திக்கிட்டே இருக்குது. அதனால தான் இந்த மண் வளத்தோடு இருக்குது. வளமான மண்ணில் தான் நல்ல பயிர்கள் விளையும், நல்ல விளைச்சல் கிடைக்கும். அப்படி நம்ம தொடர்ச்சியாக பயிர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால மண்ணில் ஏற்படக்கூடிய வளமை குன்றுறது அல்லது வளம் இல்லாமல் போகிறது, அந்த மண்ணில் ஏற்படக்கூடிய நுண்ணுயிரிகளினுடைய குறைபாடு, இதெல்லாம் எப்படி சரி செஞ்சு மறுபடியும் நம்ம நல்ல விளைச்சல் எடுக்கிறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, மண் வள மேலாண்மை எப்படி செய்கிறது, மண் வளப்படணும்னா என்னெல்லாம் செய்யணும், நம்ம என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் செய்யணும், இது மாதிரியான பல்வேறு தகவல்களை தர இருக்கிறது இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் ஏறத்தாழ 17 காலம் இந்த துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், 2 புத்தகம், 10க்கும் மேற்பட்ட கையேடுகள், நிறைய இந்த புக்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான லீஃப்லெட்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. மண் வளத்தை பெருக்கிறதுக்கான, நுண்ணுயிர்கள் பெருக்கிறதுக்கான விஷயங்கள், மண்புழு உரம் தயாரிக்கிறது, பசுந்தாள் உரம், பலதானிய விதைப்பு, இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் குறித்த புலமை பெற்றவங்க, அவங்கள தான் சந்திக்க போகிறோம். இது இவங்க எங்கேருந்து பேச போகிறாங்க தொலைபேசி வழியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புழுதேரியில் அமைந்திருக்கக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தின் தொழில்நுட்ப வல்லுநராக இருக்கக்கூடிய வல்லுநர் தான் நம்மளோட இணைய போகிறாங்க. அவங்க பேர் வந்து மாரிக்கண், அவங்க தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக கலந்துருக்காங்க. அம்மா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: தொழில்நுட்ப வல்லுநராக நீண்ட காலம் இந்த துறையில் பணியாற்றி இருக்கிறீங்க. பொதுவாக இந்த மண் வளம் அப்படிங்கிறது எல்லா பகுதிகளிலையும் ஒரே மாதிரி இருக்காது. கடற்கரை சார்ந்த பகுதிகளில் வேறு மாதிரி இருக்கும், உட்பகுதிகளில் வேறு மாதிரி இருக்கும். இந்த மண் வளம் எதனால் குறையுதுங்க
1: சார்? மண் வளம் வந்து என்னன்னா, காலப்போக்கில் நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதிகமா ரசாயன உரங்கள், அதாவது சாயில் டெஸ்ட் பண்ணிக்காம நம்ம ரசாயன உரங்கள் போடுறது, பூச்சிக்கொல்லிகள் அதிகமா யூஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம களைக்கொல்லிகள் பயன்படுத்துறது,
0: பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு மேல பயன்படுத்துறது.
1: ஆமா சார், ஆமா
0: சார். சரிங்கம்மா.
1: சோ அதனால மண் வளம் வந்து காலப்போக்குல குன்றிட்டு வருது சார்.
0: சரிங்க, நல்லதாக சொல்லியிருக்கிறீங்க. இந்த மண் வளம் குறைஞ்ச மண்ணை மறுபடியும் வளப்படுத்தணும் அப்படின்னா எளிமையாக ஒரே மாதத்தில் அல்லது ஒரு 3 மாதத்துக்குள்ளே அதை சரி செஞ்சுக்க முடியுமா, அல்லது 2-3 ஆண்டு இடைவெளி வேணுமா அந்த நேரத்தை வந்து பயன்படுத்தாமல் வச்சுருக்கணுமா?
1: நல்லது சார். இப்போ மண் பார்த்தீங்கன்னா உருவாகிறதுக்கே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 500-1000 வருடங்கள் ஆகுது. அப்போ அதை நம்ம வந்து நச்சு பொருள் கலந்து

மண்ணை வந்து உப்பு அதிகமா ஆக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம சரி செய்ய ஸ்லோவா தான் சார் பண்ண முடியும். அதுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து முடிஞ்ச அளவு ஒருங்கிணைந்த முறையில உர நிர்வாகம், அதாவது மண் பரிசோதனை, முதல் கட்டமா மண் பரிசோதனை செஞ்சுக்கணும் சார். மண் பரிசோதனை செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம இத மாதிரி கேவிகே மூலமோ இல்ல வேளாண்மை அக்ரிகாலஜ் இருக்கு, ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கு, அதனால நம்ம தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியோட ஆராய்ச்சி நிறுவனங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு சார். அவங்கள்ட்டே கொடுத்து பிளஸ் எக்ஸ்டென்ஷன் சென்டர்னு நம்ம அக்ரி ஆபீஸ் இருக்கு, எல்லாமே எல்லா இடத்துலயுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே மண் பரிசோதனை நிலையமும் இருக்குது, பிளஸ் வந்து மொபைல் சாயில் டெஸ்ட் லேபும் இருக்கு சார். ஸோ அதுல கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மண் பரிசோதனை படி அவங்க மண் வள அட்டை கொடுப்பாங்க, அதன் அடிப்படையில் நம்ம ஒருங்கிணைந்து உரம் பண்ணணும் அப்படின்னா காலப்போக்கில் சடனாக உடனே நம்ம வந்து மாற்ற முடியாது, அது டிரான்சன்ஸ் பீரியட்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு

0: அதுல குடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மண் பரிசோதனை படி அவங்க மண் வள அட்டை கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் நம்ம ஒருங்கிணைந்து உரம் பண்ணணும் அப்படின்னா காலப்போக்கில் சடனா உடனே நம்ம வந்து மாற்ற முடியாது. அது டிரான்சன்ஸ் பீரியட்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 3-5 இயர்ஸ் எடுத்துக்கு.
1: இந்த மொபைல் சாயில் டெஸ்டிங் சென்டர் அது வந்து எந்தெந்த பகுதிகளில் இருக்குங்க, அல்லது எல்லா பகுதிகளையும் வருமா, இல்லை நம்ம அவங்கள போய் தான்?
0: டிஸ்ட்ரிக்ட் சாயில் டெஸ்ட் லேபோட அவங்க என்ன பண்றாங்க, நமக்கு வந்து மொபைல் நடமாடும் மண் பரிசோதனை நிலையம் வைக்கிறாங்க சார். அப்ப அங்க நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பஸ் மாதிரி, அதாவது பஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க நீங்க எந்த ஏரியாவுக்கு, இப்போ உங்க கோயம்புத்தூரோ இல்ல கரூரோ எந்த ஏரியாவுக்கு அவங்க வேணுமோ, எந்த கிராமத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு பஸ் போயிட்டு, விவசாயிகள் ஒரு 20 பேர் அத மாதிரி ஒரு இருந்துனாங்கன்னா அவங்க வந்து அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி மண்ணு கொடுத்தாங்க
1: அப்படின்னா
0: அதை டெஸ்ட் பண்ணி உடனே அன்னைக்கு ஈவினிங்கே அவங்க வந்து பேரூட்ட சத்துக்களும் அதுல உப்பு எவ்வளவு இருக்குது, நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே அந்த மண்ணுல என்ன இருக்கு அப்படின்ட்டு அவங்க டெஸ்ட் பண்ணி அன்னைக்கே கொடுத்துறாங்க சார்.
1: சிறப்புங்கம்மா, நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து மண்வள மேம்பாடு குறித்த பல்வேறு தகவல்களையும் தரவிருக்கிறது வானவில் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: குடும்பத்துடன் வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
8: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாய்ச்சல்.
9: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
12: கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள், கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
13: 1500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
14: May 2 to 30 காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
15: முன்பதிவிற்கு 7418-87411.
16: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
17: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
18: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
19: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
18: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
19: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
18: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
19: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
18: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
15: பிஎஸ்சி நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிகல் லேர்னிங், என்ஏபிஎச் அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேர.

0: கவுன்சிலிங் கோட் 1010 பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மத்துல கூல்
2: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
3: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728.
5: கோடி பண்பலை நூறு பிளைந்தில் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
6: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ்.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
8: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
10: மேகவேதியில் ராக ஊர்வலம் கொடைக்கானல் பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இன்று மண்வள மேம்பாடு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. புழுதி எரிவேளாண் அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் என் மாரிக்கண் அவர்கள் நம்மோடு இணைந்து பல்வேறு தகவல்களை தந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வாங்க வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். யார் இங்கிருந்து?
11: வணக்கம் சார்.
10: வணக்கங்க.
11: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரிய சாயம் பேசுறேங்க.
10: சொல்லுங்கய்யா.
11: நாட்டில் வந்து சார் மக்கள் தொகை வந்து வளர்ச்சி அதிகமாக போயிட்டே இருக்குது, அதே அளவுக்கு மண் வளம் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிட்டே இருக்குது. இதுதான் சார் இன்றைக்கோட நிலைமையாக இருக்குது. இந்த மண் வளத்தை மேம்படுத்துக்கு வந்துங்க பசுந்தலை உரம் சொல்லி சொல்றாங்க, ஒரு போடலான்னு சொல்றாங்க. இதை வந்து எப்படி தயார் பண்ணலாம், எப்படி செய்யலாங்க, இதனோட விவரம் என்ன?
10: சரிங்க, பசுந்தாள் உரம் சொல்லுங்கம்மா. பசுந்தாள் உரம்னா என்னென்ன, இந்த சனப்பா தக்க பூண்டு அது மாதிரி கேட்குறாரா இல்லை என்ன அப்புறம் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது பசுந்தாள் உரம் அப்படின்னா பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள் குளிஞ்சி சனப்பை தக்கப்பூண்டு இந்த மாதிரியான செடிகளை வந்து, அதாவது கலைச்செடி மாதிரி இருக்கக்கூடிய இந்த செடிகளை உரமாக பயன்படுத்துவாங்க. நல்லா வளர்த்து அதை வந்து வெட்டி, சின்ன சின்னதாக வெட்டி உள்ள வயலில் போட்டு உழவு செய்வாங்க. தண்ணீர் நிறைய நிரப்பி, அந்த வயலில் தண்ணீர் நிறையா நிரப்பி இந்த குழிஞ்சி தக்கப்பூண்டு இது மாதிரி இருக்கக்கூடிய உர பயிர்களை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு உழவு செய்வாங்க. அது மூலமாக அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் மாதிரியான சத்துக்களை பூமிக்கு இறக்கி அது மாதிரியான விஷயங்களை எல்லாம் மேம்படுத்தி ஊக்கப்படுத்தி மண்ணுடைய வளத்தை பெருக்கிறது வழமையாக நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அதனுடைய விழிப்புணர்வு குறைஞ்சதுனால நிறையா பக்கம் செய்யறதில்ல. சொல்லுங்கம்மா, இந்த பசுந்தாள் உரம் அல்லது பசுந்தலை உரம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான எடுபொருளாக பயன்படுத்தப்படுது?
12: அதாவது சார், நம்ம பசுந்தாள் உரம் பசுந்தலை உரம்ட்டு ரெண்டு வகை இருக்கு. இது நம்ம குப்பை கிடைக்க முடியாதவங்க இத மாதிரி பயன்படுத்தலாம். இதுல பசுந்தாள் உரம்னா தக்கை பூண்டு, சனப்பை, தட்டைப்பயிறு, கொத்தவரை இந்த மாதிரி. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமா இதுல தலை சத்து இருக்கும், அதாவது நைட்ரஜன் சத்து.
10: சரிங்க.
12: ஃபார்மர் குடுக்குறாங்க இல்லையா யூரியா, அந்த சத்து இருக்கும். இத வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 கிலோ போட்டு.
10: சரிங்க.
12: அதுல வளர விட்டு அங்கேயே ஒரு 45 டேஸ்ல மடக்கி அது மண்ணிலே விழுந்துடணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுல இருக்கிற மடக்கி விழுகுறப்ப நம்மளுக்கு வந்து அதுல தலை சத்து அதிகமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொன்னீங்க நுண்ணுயிர்கள்லாம் அதிகமா மண்ணுல இருந்தாதான் அந்த மண் வந்து நல்ல விவசாயத்துக்கு ஏத்த மண்ணுன்னு சொல்ல முடியும். இத மாதிரி தலை சத்துக்கள் நம்ம இத மாதிரி குடுக்கக்குள்ள மண்ணுல அந்த அங்கக சத்துங்கிறது அதிகமாகும்.
10: சரிங்க.
12: அப்புறம் மண்ணுல அந்த பொலபொலப்பு தன்மை, அதாவது வாட்டர் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க, அது அதிகமாகும். சோ அப்பதான் நீங்க எந்த மண்ணுல எந்த உரம் கொடுத்தாலும் எந்த
10: நீங்கள் நல்ல விஷயத்த சொல்கிறீங்க. ஆனாலும் வந்து கோபுரம் இருக்கக்கூடிய இடமா பார்த்து இருந்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சொல்கிறது தெளிவாக கேட்கும். உங்கள் மொபைலில் சிக்னல் கொஞ்சம் வீக்காக இருக்கும் போல இருக்குது, அதை மட்டும் சரி பண்ணிக்கங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் அடுத்த கேள்வியோட காத்திருக்கிறாங்க, வாங்க வணக்கம்.

0: உங்களுக்கும் சிறப்பு விருந்தினரம் உங்களுக்கும் காலை வணக்கங்களுடன் கைலாச பதவி மலருங்க ஐயா.
1: சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி வச்சிருக்கீங்க
0: ஐயா? அம்மா கிட்ட ரெண்டு கேள்விங்க ஐயா. ஐயா, இப்ப வந்து மண்ணினுடைய தன்மைய வந்து நீர் நீர் வந்து அது ஏத்துக்குதா எப்படி கேக்குறாங்க ஐயா?
1: இன்னைக்கு இருந்து விடுபட்டாங்க. அந்த மண்ணினுடைய நீர் பிடிப்புத்தன்மை சம்மந்தமாக கேட்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முடிந்ததாக மறுபடியும் முயற்சி செய்து நிகழ்ச்சியில் இணைஞ்சு அந்த கேள்வியை நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்கம்மா, அந்த மண்ணினுடைய நீர் பிடிப்புத்தன்மை ஒவ்வொரு மண்ணுக்கும் வேறுபடுமா? அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யுது?
2: இப்போ மண்ணோட நீர் பிடிப்பு தன்மையை பொறுத்து நம்ம மண்ணை வகை பிரித்து வச்சுருக்கோம் சார். இப்போ வந்து கரிசல் மண், செம்மண், இது மாதிரி நம்ம வந்து பிரித்து வச்சுருக்காங்க.
1: சரிங்கம்மா, அந்த இணைப்பிலேருந்து விடுபட்ட கைலாசம்பாளையம் மலர் நேயர் வந்து இப்போ இணைப்பில் இருக்கிறாங்க, உங்களை மறுபடியும் இணைக்கலாம். வாங்க, வணக்கம்
0: ஐயா. வணக்கங்க ஐயா.
1: சொல்லுங்க.
0: இணைப்பு கட்டாயி போச்சுங்க ஐயா.
1: சொல்லுங்க
0: ஐயா. இப்போ மண் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா, தண்ணி வந்து அதாவது உப்பு தண்ணி இருக்குங்க ஐயா, நல்ல தண்ணி இருக்குங்க ஐயா. இதனால மண் வளம் அதாவது வந்து அதனுடைய உயிர்கள்லாம் நிறைய இழப்படுறதுக்கான காரணங்கள் இருக்கான்னு கேக்குறேங்க. ஏன்னா எங்க தண்ணியெல்லாம் உப்பு தண்ணிங்க ஐயா, அதனால வந்து இதனால மண் வளம் பாதிக்கப்படுமா, அது ஒரு கேள்விங்க ஐயா. இப்ப வந்து மருந்து அடிச்சு அடிச்சு பாருங்கன்னா நிறைய உயிரினங்கள் எல்லாம் இழந்துருச்சுங்க ஐயா. இந்த மாதிரி உயிரினங்களை மறுபடியும் அதுல இழந்துருச்சு அப்படிங்கறத நாங்க எப்படிங்க ஐயா கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மண்புழுங்கிறதே இல்லைங்க ஐயா. அதனாலங்க ஐயா, அந்த மாதிரி உள்ள இப்படி சின்ன சின்ன உயிரணுக்கள் எப்படி இருக்குங்கிறத நாங்க கண்டுக்கிறதுங்க ஐயா, இல்லங்கறத நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கான அறிகுறி எப்படிங்க ஐயா தெரியும்? இரண்டுக்கும் சொல்லி சொல்லுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: சரிங்கம்மா.
2: வணக்கம்மா.
1: சொல்லுங்க.
2: நம்ம வந்து மண்ணுல வந்து இப்ப அதிகமா எங்க பார்த்தாலும் போர் தான் எடுக்கிறாங்க, நிறைய போர் வாட்டர் தான் யூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது போருங்கிறது நம்ம கீழே ஆள் குழாய் போர் எல்லாம் போடக்குள்ள தண்ணிய வந்து நம்ம தண்ணி வரக்குள்ள உப்புகள் தான் சேர்ந்து வரும். அம்மா கேட்டது பாத்தீங்கன்னா உப்பு மண்ணா உப்பு தண்ணியா இருந்தா மண்ணுல பாதிப்பு போனா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அதுல இருக்கிற சோடியம், அந்த குளோரைடு, அந்த சில ஆணையான்கள், அந்த சல்பேட், அதெல்லாம் என்ன ஆகும், மண்ணுல உள்ள கூழ்மத்துல லாக் ஆகிட்டு நம்ம பயிர் இருக்கக்கூடிய சத்துக்களை அது வந்து கொடுக்காம தடை செய்யும். அதுக்குதான் மெயினா முக்கியமா வந்து நம்ம மண் பரிசோதனை செஞ்சுட்டு மண் மாறி கூட நம்ம வந்து இந்த நீர் பிடிப்பு தன்மை மாறும். முக்கியமா மண்ணோட பண்பு என்பதே பார்த்தோம் அப்படின்னா அதோட கலரு, அதோட டெக்ஸ்டரு, பல்க் டென்சிட்டி பிளஸ் போராசிட்டின்னு சொல்லுவாங்க, துளைத்தன்மை, இதெல்லாம் பொறுத்துதான் அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டிங்கிற அம்மா கேட்ட நீர் பிடிப்பு தன்மை இருக்கும். நீர்ப்பு தன்மை அதிகமா இருந்தாதான் எந்த ஒரு பயிருமே வந்து நம்ம கொடுக்கற சத்துக்கள், ரசாயன உரங்களா இருக்கட்டும் இல்ல அங்கக உரங்களா இருக்கட்டும், அது வந்து பயிருக்கு சென்றடையணும் அப்படின்னா அந்த நீர் பிடிப்பு தன்மை ரொம்ப முக்கியம். பிளஸ் அவங்க என்ன கேட்டாங்கன்னா நுண்ணுயிர்கள் எண்ணிக்கை வந்து நான் எப்படி அதிகமா இருக்கும் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா மண்ணை வந்து பண்புகள் வந்து இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள், உயிரியல் பண்புகள் பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த உப்பு தன்மையெல்லாம் அதிகமா இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அதோட அமைப்பு எல்லாமே இயற்பியல் தன்மையெல்லாம் மாறிடும். ஸோ அப்ப அதுக்கு வந்து உயிரியல் தன்மையா நம்ம வந்து வேதியியல் தன்மைன்ற அந்த உப்புக்கள் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா அதுல உயிரியல் தன்மை வந்து பாதிக்கும். அப்ப உயிரியல் தன்மைனா அதுல உள்ள நுண்ணுயிர்கள் அது மாதிரி அதோடைய எண்ணிக்கை பாதிக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு பயிர் வந்து நல்லா வளராது, மண்ணுலையும் சத்துக்கள் குறையும். ஸோ இது வந்து நம்ம பார்க்க எப்படின்னா நீங்க எந்த அதிகமா குப்பைகள் கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து அதிகமாக்கலாம், அதிகமா குச்சிகள் கொடுத்து மண்ணுல வந்து வளமாக்கலாம். ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிங்கிற இயற்பியல் பண்பும் அதிகமாகும், உயிரியல் தன்மை அதாவது இந்த பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிங்கிற இந்த நுண்ணீர்களும் அதிகமாகும். பிளஸ் நிறைய வந்து எப்படி இல்ல கம்மியா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா நம்ம வந்து இப்ப எந்த ஒரு வேஸ்ட் மெட்டீரியலையும் நம்ம மண்ணுல போட்டாலே ஈஸியா மக்கிடுது. அவங்க அம்மா சொன்ன மாதிரியே ஒரு அரை அடி மண் எடுத்தீங்க அப்படின்னாலே மண் வெட்டியில நம்மளுக்கு வந்து முன்னாடியெல்லாம் மண் புழுக்கள் அதிகமா இருந்துச்சு. இப்ப காலப்போக்குல நச்சுக்கள், அந்த களைக்கொல்லிகள், பூச்சி மருந்துகள், ஹெவி மெட்டல்ங்கிற அது மாதிரி நிறைய வந்து இருக்கிறதுனால அந்த நுண்ணுயிர்கள் எண்ணிக்கை கம்மியா இருக்கு. இதற்கு நிறைய நம்ம வந்து உயிர் உரங்கள், பசுந்தாள் உரங்கள், இது மாதிரி பசுந்தலை உரங்கள் பிளஸ் கிடைக்கிற அங்கக உரங்கள் அதாவது குப்பை உரங்கள், குப்பை மட்டும் இல்ல எண்ணெய் கிடைக்கிற மாட்டு எரு, அது மாதிரி வந்து நம்ம எண்ணெய் பயிர் கழிவுகள் விவசாயம் அதாவது அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்ங்கிற அனைத்து கழிவுகளையும் நம்ம வந்து மக்க வச்சு பயன்படுத்துறப்ப மண்ணுல உள்ள நுண்ணுயிர்கள் எண்ணிக்கையும் அதிகமாக்கலாம், நம்ம வந்து மகசூலையும் அதிகப்படுத்தலாம்.
1: நல்லதுங்கம்மா, சிறப்பான தகவலை கொடுத்தீங்க, தொடர்ந்து முயற்சி செய்வாங்க அப்படின்னு நம்புறோம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்ச்சி.

0: மல்லூர் சேலம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
9: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
8: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
9: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
8: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
9: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
10: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
11: என்னன்னா கிலோமீட்டர் கணக்குல நடந்துட்டு இருக்கீங்க,
12: வெயிட்ட குறைக்க வேற என்ன பண்ண?
11: ஹட, May 29 இருந்து 31 வரை நடக்கிற நம்ம பிரீத்தி ஹாஸ்பிடலோட இலவச உடல் எடை குறைப்பு முகாம்ல கலந்துக்கோங்க. ரத்த கொழுப்பு, BMI, தைராய்டு, அப்டோமினல் ஸ்கேன், ரெட்டினோஸ்கோப்னு தேவைப்படுற எல்லா டெஸ்டையும் ஃப்ரீயா பண்றாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, ஈஸியா வெயிட் கம்மி பண்ணுங்க.
8: பிரீத்தி ஹாஸ்பிடல், உத்தங்குடி, மதுரை. முன்பதிவிற்கு கால் 8220782333.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய். கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
5: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
5: தொடர்புக்கு 9500252728.
7: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் வழங்குவோர் வசந்தன் கோ.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
9: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: சேலம்.
1: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
0: இணைந்து வழங்கியோ
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் வானவில்.
6: வானிலையில் கனமழை, இது கொடைக்கானல் பண்பலை 100.5 வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்று வேளாண் வானவிலாக மண் வள மேம்பாடு குறித்த பல்வேறு தகவல்களையும் வழங்கி கொண்டிருக்கிறார் தொழில்நுட்ப வல்லுநர் என் மாரிக்கண் அவர்கள். அம்மா, இப்போது அந்த மண் வளத்தை வந்து பேண்டது, அந்த மண் வளத்தை வந்து தொடர்ச்சியாக நம்ம அப்படியே வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொன்னீங்க. அதில் குறிப்பாக வந்து இந்த பலதானிய விதைப்பு அப்படிங்கிறது பரவலாக இப்போது செய்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இந்த பலதானிய விதைப்பு என்னென்ன தானியங்கள்லாம் கலந்து விதைக்கணுங்க, அதுக்கு செலவு கூட வருமா, அதை செலவு குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்
7: சார்? பலதானிய விதைப்புங்கிறது நம்ம வந்து கிடைக்கிற தானியங்கள், பயிர் வகை பயிறு, எண்ணெய் வித்து பயிறு, பிளஸ் வந்து இந்த வாசனை பொருளுங்கிற அனைத்தையும் கலந்து நம்ம மண்ணுல விதைச்சு ஒரு 60-70 நாட்கள் வைத்து பூக்கும் ஸ்டேஜ்ல நம்ம மண்ணில மடக்கி விழுவுறது சார். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மண்ணுல வந்து அதோட வேறு தண்டு எல்லாத்துலயும் வந்து சத்துக்கள் வந்து மடக்கி மண்ணில விழுவுறதுனால மண்ணுக்கு நல்ல ஒரு மட்டி எருவாகி நுண்ணீர்கள் தன்மையும் அதிகமாகி மண் வந்து நிறைய சத்துக்கள் கொடுக்குது சார்.
6: சரிங்க, இதுலயும் நைட்ரஜன் தான் அதிகமா கிடைக்குமா?
7: நைட்ரஜன் மத்த எல்லா, ஏன்னா பலதானியங்கிறப்ப அனைத்து சத்துக்களுமே வந்துடும் உங்களுக்கு வந்து நுண்ணூட்ட சத்து பேரூட்ட சத்து எல்லாமே வந்துடும். இப்ப அதுல என்ன முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சின்ன விதையா இருக்கு. இப்ப வாசனை பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடுகு விதையெல்லாம் சின்ன விதையா இருக்கும். அது ஒண்டி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம். எனக்கு எது கிடைக்குதோ அவங்களுக்கு அவங்க இருக்கு. அது இப்ப தானியன்னு பாத்தோம்னா தானியனா சீரியல்ஸ் சொல்லுவாங்க. என்னென்ன கேட்டகரி வரும்னா அந்த சோளம், கம்பு, திணை இது மாதிரி வரும். இதுல ஏதோ ஒரு 1/2 kg அது மாதிரி எடுத்துக்கலாம். பயிர் வகை பயிர் அப்படின்னா அந்த உளுந்து, பாசி பயிறு, கொள்ளு, தட்டைப்பயிறு இது மாதிரி பயிர்களை எது, இப்ப பாசி பயிர்னா ஒரு 2 கிலோ, கொள்ளுனா ஒரு 1 கிலோ, இல்ல துவரை பயன்படுத்துறாங்கன்னா 1 கிலோ. ஸோ இது இது மாதிரி விதை அமைப்பு கொண்ட பயிர்களை ஒரு 1 கிலோ 2 கிலோ எடுத்துக்கலாம். எண்ணெய் வித்து பயிர் அப்படின்னா நம்ம எண்ணெய் வித்து பயிர்ல என்னென்ன வரும்னா எள்ளு, கடலை, ஆமணக்கு, சூரியகாந்தி இது எல்லாமே எள்ளு வகையில வரும். முக்கியமா கடலை, ஆமணக்கு, சூரியகாந்தி இதெல்லாம் ஒரு 1 கிலோ எடுத்துக்கலாம். எள்ளு ஒண்டியும் நம்ம கிராம் கணக்குல ஒரு 200 கிராம் அப்படி எடுத்து இது எல்லாத்தையும் தானிய பயிறு, பயிறு வகை பயிறு, எண்ணெய் வித்த பயிறு இது அனைத்தையும் நம்ம ஒரு 4 கிலோ வரப்பாரி ஏக்கருக்கு நம்ம விதைச்சிட்டு அது வந்து பூக்கும் கணக்குல மடக்கி போறப்ப மண்ணுக்கு வந்து ஒரு நல்ல நுண்ணூட்டங்கள் நிறைந்த மண்ணை வந்து வளமாக்கி மண்ணுக்கு நல்ல எருவா இருக்குது.
6: சரிங்கம்மா, நல்லது. இணைப்பில் இருக்கக்கூடிய நேயர் என்ன கேள்வியோட காத்திருக்கிறாங்க, வாங்க. வணக்கம்
8: ஐயா. காலை வணக்கம் இருவருக்கும்.
6: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
8: விருதா மாவட்டத்திலிருந்து எம் அளவர்லேருந்து திலகராஜ் பேசுறேன்.
6: திலகராஜ் ஐயா சொல்லுங்க ஐயா.
8: ஐயா, இப்ப நாங்க மக்காச்சோளம் தான் எங்க காட்டுல போடுறோம். அடிக்கடி வந்து இந்த இப்ப மக்காச்சோளம் தான் ஒரு சின்ன புரிய பயிரா இருக்கு, ஒரு 6 மாதத்துக்கு வரும், அது லேசா போயிருக்கு. அதனால அதவே விவசாயம் பண்றோம். இப்ப சட்டிக்கலப்பை அடிச்ச உடனே மண் வாசனை வருது பாத்தீங்களா, அந்த வாசனை வச்சு நம்ம மண் எப்படி இருக்கும்னு கண்டுபிடிச்சுக்கலாமா? இல்ல நாங்க இப்ப ஆட்டு கிடை போட்டிருக்கோம், மாட்டு சாணம் உரம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் அடுத்து 2வது ஒரு சட்டிக்கலப்பை போட போறேன், அந்த மண் வாசனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா, இல்ல பரிசோதனையில போய் மண் குடுக்கலாமா? ஆனா களைக்கொல்லி எதுவுமே தவிர்த்துருவோம், களைக்கொல்லி அடிக்க மாட்டேன். புழுவுக்கு அந்த மக்காச்சோளத்துக்கு அந்த படைப்புழு, அமெரிக்கான் படைப்புழுவுக்கு மட்டும்தான் மருந்து அடிக்க தவிர மெத்த எதுவுமே, ஆனா சுட்டுக்கால மட்டும் அடிப்பேன். களை வந்து நம்ம ஒரு சுத்தி பார்த்து வரணுமேனால களைக்கொல்லி அடிப்பேன்.

0: காட்டுக்குள்ள வந்து அந்த களக்கொல்லிங்கிறத தவிர்த்துருவையா. அந்த மண் எப்படி இருக்கும்யா, நல்ல வீரியமா இருக்குமா?
1: நீங்க தொடர்ச்சியா மக்காச்சோளம் மட்டும்தான் பயிரிடுறீங்க இல்லையா?
0: ஆமாயா, மக்காச்சோளம் மட்டும்தான் பயிரா. ஆனா இந்த வருஷம் மழை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இல்ல சூரியகாந்தி ரெடி பண்ணலாம்னு இருக்குங்க.
1: சரி, ஆமா சொல்லுவாங்க, கேளுங்க.
2: வணக்கம் சார். அதாவது மண் வந்து ஊட்டச்சத்து, அதுல உள்ள என்ன சத்துக்கள் இருக்கு அதை வச்சுதான் அந்த மண் வந்து ஹெல்த்தியான சாயல், வளமான மண்ணா அப்படின்னு நம்ம நிர்ணயிக்கணும். மத்த பாராமீட்டர் இருக்கு மண்ணோட அமைப்பு, அதை நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இயற்பியல் பண்ணி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் மண்ணுல உள்ள என்னென்ன சத்துக்கள், அதாவது தலை மணி சாம்பல் சத்து இது மாதிரி அந்த சத்துக்களோட அளவு, அது மட்டும் இல்லாம மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிர்கள் எண்ணிக்கை, ஸோ இது எல்லாமே பேலன்ஸ்டா தேவையா எவ்வளவு இருக்குதோ அப்பதான் அந்த மண் வந்து பலமான மண், ஃபெர்டைல் சாயில் சொல்லுவோம். இப்ப ஐயா கேட்டது என்னன்னா, வாசனையை வச்சு நான் நல்ல மண்ணா இருக்கா அப்படின்ட்டு கேக்குறாங்க. மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஐயா சொன்ன படைப்பு வச்சு தேவைக்கேற்ற மாதிரி பூச்சி மருந்து அடிக்கிறேன்னு சொன்னாரு, ரொம்ப சந்தோஷம். இது மட்டும் இல்லாம நம்ம வந்து வாசனை அப்படி மண் வாசனைன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து மண்ணுக்கு வந்து உயிர் இருக்கு, ஏன்னா உயிர் உயிர் நுண்ணுயிர்கள் இருக்கு, பிளஸ் வந்து மண் வந்து சுவாசிச்சு நிறைய நுண்ணுண் துளைகள் இருக்கிறதுனால மண்ணுக்கு நீர்பிடிப்பு தன்மையும் இருக்கு. ஸோ அப்ப மண் வந்து ஒரு உயிர் உள்ள பொருள் தான். வாசனைங்கிறது அதுல உள்ள ஒண்ணு இல்ல, நுண்ணுயிர்கள் தான். அது நம்ம குடுக்குறோம் இல்லையா, மேல என்ன குடுக்குறோமோ அதுதான் மண் வந்து வாசனையா கொடுக்கும். அதாவது இருக்கிற குப்பைகள் என்னென்ன நம்ம விவசாயிகளுக்கு எது கொடுக்குறோமோ அதுதான் மக்கி நம்மளுக்கு மண் வாசனையா வருது. அதாவது இந்த ஆக்டினோம் அந்த குஞ்சானும் பாக்டீரியா இடைப்பட்ட உயிர் தான் மண்ணுக்கு வந்து வாசனையை கொடுக்குது. அது மண்ணுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வாசனையா உணர்றோம். மற்றபடி மண்ணுக்கு வந்து நிறம் இருக்கு, கலர் இருக்கு, அதுக்கு வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அமைப்பு இருக்கு, பல் டென்சிட்டி இருக்கு, நுழை துளைத்தன்மை இருக்கு. ஸோ அப்ப மண் வந்து ஒரு உயிருள்ள பொருள் தான், அதனால அதுக்கு வாசனையும் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி பூச்சிக்கள் வந்து ஈட்டியல்னு சொல்லுவாங்க, அந்த அளவு தாண்ட போதையும் பூச்சி பந்து அடிச்சுட்டு ஆரம்பத்திலே அதுக்கான இயற்கை முறையில எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மாதிரி பயன்படுத்திக்கிட்டு பண்ணனா அப்படின்னாலே மண்ணுல வந்து நுண்ணுயிர்கள் எண்ணிக்கை அதிகமாகும். அதிகமானாலே ஆட்டோமேட்டிக்கா மண் வந்து நல்ல பண்புடைய வளமான வாசனையான மண்ணா ஆயிடுது சார். நன்றி சார்.
1: நல்லதுங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
7: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
6: முன்பதிவிற்கு 7418887411.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
10: திருச்சி சாரதாஸ்
11: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
12: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம்

0: உலக தரத்தில் கை கோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.
2: கோடை பண்ணலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: கோடை பண்ணலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
7: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
8: இசையெங்கும் இசை பொங்கும் கொடைக்கானல் பண்பலையின் 1.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக அறிந்து கொண்டு இருக்கிறது. மண் வள மேம்பாடு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் தொழில்நுட்ப வல்லுநர் என் மாரிக்கண் அவர்கள். நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த பழதானி விதைப்பு இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். மண் வளப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு, ஒரே பயிரை தொடர்ச்சியாக பயிரிட்டதுனால அந்த மண்ணினுடைய வளம் குறையும். ஏன்னா அவர் முந்தின நேயர் வந்து தொடர்ச்சியாக மக்காச்சோளம் மட்டும்தான் பயிரிடுறோம், பயிர் சுழற்சி இல்லை அப்படின்றாரு. அந்த மாதிரி பயிரிடும்போது மண் வளம் குறையறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா?
9: கண்டிப்பா சார், ஏன்னா பயிர் வந்து அதுக்குதான் நமக்கு வந்து நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகமே எல்லா பயிருக்கு ஏற்ற மாதிரி TNI அக்ரிடெக் போர்ட்டல்னு வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப நம்ம தானிய பயிர்னா அது வந்து இயற்கையாவே தலைசத்து அதுல இருக்கும். இப்ப எண்ணெய் வித்து பயிர்கள் அப்படின்னா அது வந்து இந்த சல்பர் அமினோ ஆசிட் இருக்கு, அதாவது எண்ணெய் தன்மை உற்பத்தி பண்ண. சோ அது என்ன பண்ணும், அந்த சல்பர் சத்து தான் மண்ணுல அதிகமா எடுக்கும். இதே இப்ப தோட்டக்கலை பயிர்கள் வாழை தென்னை அப்படின்னா அதெல்லாம் வாழைனா அதிகமா அது வந்து ஃப்ரூட் கிராப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அதிகமா பொட்டாஸ் சத்துக்களை மண்ணில இருந்து எடுத்துக்கும். இதே மலர் பயிர் அப்படின்னா நம்ம அனைத்து சத்துக்களுமே அதுக்கு பேலன்ஸ்டா நம்ம எல்லாமே கொடுத்தாகணும், ஓரளவு எல்லாத்தையுமே மண்ணில இருந்து சுரண்டிடும். ஓகேவா? இதே இப்ப நம்ம வந்து சீரியல்ஸ் இந்த நெல்லு சோளம் மக்காச்சோளங்கிறப்ப அதிகமா வந்து அது தலைச்சத்தை மண்ணில இருந்து எடுத்துக்கும். ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணணும், இப்ப முந்தைய நேயர் வந்து மக்காச்சோளம் போடுறப்ப அவர் அடுத்தது வந்து கிராப் ரொட்டேஷன் பயிர் சுழற்சியில அந்த பயிர் வகை பயிர் ஏதோ ஒண்ணு போட்டுருணும். அவர் வந்து இப்ப உளுந்து ஃபார் எக்ஸாம்பிள் உளுந்து போடுறாரு அப்படின்னா வீட்டுக்கும் எடுத்துக்கலாம் மண்ணுக்கும் அது சத்தை கொடுக்கும். அந்த உளுந்து இப்ப ஒரு பழமொழியே இருக்கு, நிலத்துல எடுத்த பூண்டு நிலத்திலே மடிய வேணும்னு. அது என்ன என்ன கான்செப்ட்னா மண்ணுல எது எடுக்கிறோமோ முடிஞ்ச அளவு மண்ணிலே கொடுத்துடணும். இவர் வந்து மக்காச்சோளமே ஒரு 5 வருஷமா தொடர்ந்து மண்ணிலே எடுத்துட்டு தலைச்சத்தையே எடுத்துட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா மண்ணுல யூரியா எடுத்துரும், யூரியா சத்துங்கிற அந்த தலைச்சத்தை மண்ணில இருந்து அதிகமா சுரண்டப்படும். அதுதான் நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மத்திய அரசுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வருஷம் வந்து பேலன்ஸ் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர். அது மெயின் என்னன்னா சமச்சீர் உர பயன்பாடு, அதாவது நீடித்த விவசாயத்துக்கு. அதுல மெயினா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா பேரூட்ட சத்துக்கள், அதாவது பேரூட்ட சத்துக்கள் அப்படின்னா நம்மளுக்கு தலை மணி சாம்பல் சத்துக்கள் இருக்கு, அது மட்டும் இல்லாம கால்சியம் மெக்னீசியம் சல்பருங்கிற சத்துக்கள் 2nd-level சத்துக்கள் இருக்கு, பிளஸ் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் சொல்லுவாங்க, அதாவது கிராம் கணக்குல மில்லிகிராம் கணக்குல பயன்படுத்துவாங்க ஸ்ப்ரேவா இலை வழியா. ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பு, அது அயன் சொல்லுவாங்க, இரும்பு சல்பேட்டு, மேங்கனஸ், போரான், காப்பர், ஜிங்க் இத மாதிரி இருக்கு. சோ அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சமச்சீர் உர பயன்பாடுல ஆல் மேக்ரோ நியூட்ரியன், அதாவது பேரூட்ட சத்துக்களையும் நுண்ணூட்ட சத்துக்களையும் ஈக்குவலா அப்ரோப்ரியேட் ப்ராசஸ்னா மண் டெஸ்ட் பண்ணி நீங்க பயன்படுத்த. அதுக்குதான் ஒரு தாரக மந்திரமே சொல்றாங்க, அதாவது ரைட் சோர்ஸ், அதாவது கரெக்டான எந்த உரம் தேவை எந்த பயிருக்கு, என்ன பயிர் தேவைப்படுது, இப்ப மக்காச்சோளம்னா என்ன பயிர் என்ன தேவைப்படுது, ரைட் ரேட், அதாவது எந்த அளவுக்கு சாயில் மண் வளத்தை டெஸ்ட் பண்ணி மண் வளத்தை அடிப்படை

0: கையில நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி ரைட் டைம், இப்ப வந்து நெல்லுனா பிரிச்சு கொடுப்பாங்க, அதாவது நம்ம தூர் எடுக்கிறப்ப, அப்புறம் அந்த பேனிக்கல் இன்சியேஷன் சொல்ற அந்த பால் எடுக்கிற தருணம், மணி பிடிக்கிற தருணங்கள் இதை மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் ரைட் பிளேஸ், எந்த இடத்துல கொடுக்கணும். இப்ப பல வருத பயிர்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம அந்த கிராப் கன்வெர்ட், அந்த லீஃப் அந்த அதுக்கேத்த மாதிரி லீஃப் எங்க முடியுதோ அதுக்கேத்த மாதிரி கொடுக்கணும். ஸோ அப்ப ஒரே பயிரே பயன்படுறப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு சத்துக்கள் மண்ணில இருந்து சுரண்டப்படும். அதனால நம்ம வந்து பயிர் கண்டிப்பா வந்து கிராப் ரொட்டேஷன்ங்கிற பயிர் மாற்றத்தை செஞ்சாதான் மண்ணில வந்து எல்லா சத்துக்களும் ஓரளவு நம்ம செயற்கையா கொடுத்தாலும் இயற்கையாவே பேலன்ஸ்டா ஆயிடும்.
1: நல்லது. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன கேள்வியோட காத்திருக்காங்க, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்கிறது?
2: ஈரோடு மாவட்டம் சிவகிரி வெள்ளியம்பலத்துல இருந்து நித்யானந்தராஜா பேசுறேங்க.
1: சொல்லுங்க.
2: சிறப்பு விருந்தினர் அம்மாவுக்கு இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் ஐயா.
2: அம்மா, நான் தென்னை பயிரிட்டு இருக்கிறேங்க.
0: என்ன கொள்ளுவா?
2: தென்னைமா. அதுல பாத்தீங்கன்னா செங்கோன் வண்டோட தாக்குதல் மிக அதிகமா இருக்குங்க. அது பாத்தீங்க மண்ணில இருந்து உருவாக்கப்படுதா? அதுல இருந்து உருவாக்கப்படுதா? அதை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் என்ன? அது அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பயிரிட்டு இருக்கிற ஒரு சில ரகங்கள்ல மட்டும்தான் வருதுங்கம்மா. அது ரகத்தை பொறுத்து வருதா அப்படிங்கறது ஒரு கேள்வி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமா பாய்க்கிறனால இது வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா என்பதை பத்தி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கம்மா. நன்றி.
0: அதாவது ஐயா ஈரோடு மாவட்டத்துல இருந்து பேசினாங்க. என்னன்னா அவர் என்ன கேட்டாரு அப்படின்னா, அந்த ரெட் ஃபார்ம் வீலுங்கிற செங்கூன் வண்டு வந்து ஏன் அந்த அதிகமா தாக்க இருக்கு அப்படின்னு கேட்டாரு. முதல்ல சென்னை வந்து எத்தனை வருட பயிர் ஐயா உங்க பயிரு?
1: அவர் இணைப்புல இல்லைங்க.
0: இல்ல. ஓகே ஓகே. அதாவது ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமே தென்னை மரம்னா நம்ம வந்து உரம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். என்ன பண்றாங்க நிறைய விவசாயிங்க, அதாவது இப்ப சாதாரண 6 மாச பயிருக்கே நம்ம வந்து 6 மாசத்துக்கு ஒருத்தர 1 வருஷத்தோட உரம் கொடுக்குறோம். இவங்க என்ன பண்றாங்க, நம்ம வந்து தேவையான அந்த யூரியா டிஏபி ஒண்டியும் கொடுத்துட்டு மத்த எதையும் கொடுக்கறது இல்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா மண்ணுல வந்து மத்த சத்துக்கள் கிடைக்கிறது இல்ல. மெயினா வந்து இந்த பொட்டாசியம் சத்து எல்லாம் தென்னை மரங்களுக்கு அதிகமா தேவைப்படும். ஸோ அது கொடுக்கறப்ப நம்ம என்ன ஆகுது அப்படின்னா மண்ணுல வந்து பூச்சி நோய் எதிர்ப்பு தாக்கத்தை எதிர்ப்பு தன்மையை மண்ணுக்கும் கொடுக்கும் மரத்துக்கும் கொடுக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து மண்ணை டெஸ்ட் பண்ணிட்டு மண்ணுல எந்த சத்து கம்மியா இருக்கு அப்படின்ட்டு முதல்ல எல்லா மண் வள அட்டைப்படி உரம் கொடுக்கணும். இவங்க வந்து காண்டாமிருக வந்துதான் குப்பை வந்து தோட்டத்துல இருந்தா அதுல இருந்து அந்த புழுக்கள் உற்பத்தி ஆகி அதிக தாக்கம் இருக்கும். ரெட் ஃபார்ம் நீங்க வந்து சில ரகங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஏரியாவுக்கு நம்ம ஏரியால பூச்சித்தன்மை மத்த மரங்களுக்கு இருந்துச்சுன்னா அதன் மூலம் தாக்கம் அதிகமா இருக்கும்.
1: சரிங்கம்மா. அதனால வந்து குப்பையிலிருந்து காண்டாமிருக வண்டு தான் உற்பத்தி ஆகும், மற்ற இந்த செங்கூன் வண்டு வந்து உற்பத்தி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன கேள்வியோட வராங்க, வாங்க. வணக்கம்.
3: செல்வபாலா அவர்களுக்கும் சிறப்பிருந்தன அம்மா அவர்களுக்கும் வணக்கம்.
1: வணக்கங்க. யார்
0: பேசுகிறீங்க?
3: ஈரோடு மாவட்டம் மஞ்சி ரோட்டம் மோசவதியிலிருந்து வெங்கட்ராமன் பேசுகிறேன்.
1: வெங்கட்ராமன் ஐயா சொல்லுங்க, என்ன கேள்வி?
3: ஐயா, இந்த மண் அரிப்பு பல வகைகள் ஏற்படுது, அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் பின்பற்ற வேணும்? இந்த மண் வளம் மேம்பாட்டிற்கான பயிற்சிகள், அதாவது மண் பரிசோதனை கூடங்களில் ஏதாவது பயிற்சி அளிக்கப்படுகிறது விவசாயிகளுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: சரிங்க.
0: வணக்கம் ஐயா. இப்ப வந்து எல்லா கேவிக்கலையும் நம்மளுக்கு வந்து மண் வளத்தை பத்தி அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க. மெயினா வந்து இந்த வருஷமே லாஸ்ட் இயர்ல இருந்தே நம்ம அரசுகளும் இயற்கை விவசாயம் அங்க விவசாயத்தை ஊக்கப்படுத்துறதுக்கு நிறைய திட்டங்கள் வந்திருக்கு, மண் வள மேம்பாட்டிற்கு. பிளஸ் நம்மளுமே நம்ம கேவிக்கலையும் கரூர் கேவிக்கலையுமே நம்ம ஆஃப் கேம்பஸ் ட்ரைனிங் ஆன் கேம்பஸ் ட்ரைனிங் மண் வள மேலாண்மைக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம நம்ம அரசுகளும் இந்த வருஷத்துல இருந்து சமச்சீர் உர மேலாண்மையை கொண்டு வந்திருக்காங்க. அதுல மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா உரங்களும் சம அளவுல போடுங்க, அது ஒரு திட்டங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து அதாவது மண் வள அட்டை அடிப்படையில உர பயன்பாடு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அதாவது மானியம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுவே வந்து சத்துக்கு உரத்துக்கு ஏத்த மாதிரி மானியம். பிளஸ் வந்து நீம் கோட்டோட யூரியாலாம் நிறைய வந்திருக்கு, அதாவது சில யூரியாலாம் அதிகமா வேஸ்டேஜ் ஆயிடும். ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க நம்ம அரசாங்கம், அதாவது வேம்பு பூசப்பட்ட யூரியா

0: அத மாதிரி குடுக்கறாங்க. தேவைக்கேற்ற மாதிரி உர பயன்பாடு. மெயினா இன்னொன்னு சொல்லணும்னா நானோ ஃபெர்டிலைசர் நுண்ணிய உரங்கள் இப்போ அது மாதிரி நிறைய நம்ம அரசுகள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதோ ஒரு திட்டத்தை பயன்படுத்தி சமச்சீரா, அதாவது பேலன்ஸ்ட நம்ம உரம் கொடுத்தாலே மண் வளம் மேம்படும். இல்ல எனக்கு வந்து நான் ரசாயன முறையில போறேன், அங்கக முறையில போறேன், இயற்கை முறையில போறேன்னா அதுக்கும் நிறைய மூலங்கள் இருக்கு. ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், கனஜீவாமிர்தம், மீன் அமிலம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஏதோ ஒண்ணு கொடுத்து இயற்கையோ செயற்கையோ கொடுத்துட்டு நம்ம மண்ணை வந்து பேலன்ஸ்டா வச்சிருந்தாலே மண் வளம் காக்கப்படும் ஐயா.
1: நிச்சயமா. நிகழ்ச்சிக்கு பிறகு மண் வளத்தை மேம்படுத்துறதுக்காக ஏதேதும் சந்தேகம் இருந்ததுன்னா உங்களை தொடர்பு கொள்றதுக்கு அலைபேசி எண் கொடுக்கலாமா?
0: கொடுக்கலாது.
1: சொல்லுங்கம்மா, உங்களுடைய எண் சொல்லுங்க.
0: என்னுடைய எண்ண நான் மாரிக்கண்ணு, வேளாண் அருமையிலும் கரூர்.
1: சரிங்க.
0: 99
1: தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை பெற்றுக்கலாம். இப்போ விளம்பர இடைவேளை, அதற்கு பிறகு அடுத்த நேரத்தை சந்திக்கலாம்.
2: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜிமெயில சமைச்சு கொடுத்தேன். பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
8: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
1: கொடைக்கானல் பண்பலையின் ஒரு புள்ளியா இதில் இணைந்திருக்கிறோம். வேளாண் வானவெளியில் மண் வள மேம்பாடு குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். மாரிக்கண்ணம்மா வந்து பல்வேறு தகவல்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நேயர் காத்திருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். யார் எங்கிருந்து?
9: ஐயா வணக்கம்.
1: வணக்கங்க.
9: தேனி மாவட்டம் கேகேப்பட்டியிலிருந்து ஆர் கார்த்திக்குமார் பேசுறேன்.
1: கார்த்திக்குமார், சொல்லுங்க ஐயா.
9: ஐயா, இந்த தோட்டத்துல ரோஜா பூ செடிகள் இருக்கு.
1: சரிங்க.
9: அதுல குச்சியில வெட்டிட்டு வந்து வீட்டுல மாடி தோட்டம் மாதிரி போடலாம்னு மண்ணு, அதே மண்ணை அள்ளி வந்து வீட்டுல வச்சுக்கோம். ஆனா தோட்டத்துல வளர்ற மாதிரி அந்த செடி வந்து வீட்டு தோட்டத்துல மாடி தோட்டத்துல வரமாட்டேங்குதுங்கய்யா. தகுந்த உரங்கள் இந்த எந்த மாதிரி பராமரிப்பு பண்ணா அந்த வீட்டு மாடி தோட்டம் வளரும்?
1: முழுக்க தோட்டத்து மண்ணவே பயன்படுத்திருக்கீங்களா? அந்த க்ரோ பேக் ஃபுல்லாவே நீங்க தோட்டத்துல இருந்த மண்ணவே பயன்படுத்திருக்கீங்களா?
9: ஆமாங்க. அந்த தோட்டத்துல இருக்க செடியே குச்சியை வெட்டிட்டு வந்து அதே மணல அள்ளிட்டு மண்ணை அள்ளிட்டு வந்து வீட்டுல வச்சாலும் அது வீட்டுல வைக்கிறப்ப வரவே மாட்டேங்குது, கொஞ்ச நாட்கள்ல பட்டு போகுது.
1: சரி, மாடி தோட்டத்துக்கு எந்த மாதிரியான மண் வளத்தை பராமரிக்கணும், எந்த மாதிரியான மண்ணை பயன்படுத்தணுங்க, அதுதான் அவருடைய கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன்.
0: ஓகே ஓகே. அதாவது என்னன்னா, நம்ம வந்து வீட்டு தோட்டத்துக்கும் மாடி தோட்டத்துக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம வந்து வீட்டுல கிடைக்கிற முட்டை ஓடு வெங்காயத்தோல் எல்லாம் போடுவாங்க. என்ன ஆகுன்னா, அவங்க ஒரு ரோஜா செடி வச்சிருப்ப, அது கருகிட்டு அப்படின்வாங்க, அது வந்து மக்கறதுக்கே அந்த இடத்த தான் யூஸ் பண்ணிக்கும், அந்த க்ரோ பேக தான். அதனால எனிதிங் எது போட்டாலும், வீட்டு தோட்டம் தானே மாடி செடி தானேன்ட்டு வீட்டு கழிவுகளை அப்படியே டைரக்டா போடுவாங்க. அது செய்யக்கூடாது, தவிர்க்கணும். அது வந்து ஒரு மர நிழல், வேப்ப மரமோ ஏதோ ஒரு நிழல்ல போட்டு அதை மக்க வச்சு ஒரு 10 days ஒரு 15 days கழிச்சு போட்டாங்க, எனிதிங் அப்படின்னு போட்டாங்கன்னா அது வந்து சத்துக்களை எடுத்துக்கும். அது நம்ம நிறைய இருக்கு, நீங்க வீட்டுல கிடைக்கிற அந்த அரிசி கழுவு

0: ஒரு தண்ணியை பயன்படுத்தலாம். அதுல அதுக்கு வந்து நிறைய வளர்ச்சி ஊக்கிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஜீவாமிர்தம், இந்த பஞ்சகாவியா இதெல்லாமே பண்ணலாம். ஜீவாமிர்தம் எல்லாம் ஈஸி, நம்மளுக்கு கிடைக்கிற கோமியம் சாணம் இதெல்லாம் பயன்படுத்தி நீங்க வந்து அது வார வாரம் கூட நீங்களே தயாரிக்கிறப்ப ஒரு 10 லிட்டர் நீங்களே தயாரிக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து நீங்க வார வாரமே ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் பாட்டில் வச்சு ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு சத்து கிடைக்கல. நீங்க மேலும் மேலும் அதுல தண்ணி ஊத்துறப்ப அது ஒரு அடி கீழே ஹார்ட் ஆயிடுது மண்ணு. அதனாலதான் நம்ம வந்து வருஷம் வருஷம் உழவு ஓட்டுறோம் இல்லையா, மண்ணு கீழ் மண்ணு மேல் மண்ணு அந்த மாத்தி மாத்தி நம்ம குடுக்கறப்பதான் அந்த வேர் வந்து ஈஸியா எடுத்துக்கும். மண்ணுல ஈஸியா காற்றோட்டம், அதாவது காற்றோட்டம் கிடைக்கும், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டிங்கிற மண்ணு தண்ணி ஈஸியா வந்து உள்ள போயிட்டு வெளியில வர சத்துக்கள் எல்லாம் அப்படி கிடைக்கும். அது ஃபுல்லா அப்படியே ஹார்ட் ஆகுறதுனால சத்துக்கள் அது கிடைக்கிறதுனால அதுக்கேத்த மகசூல் நம்மளுக்கு கிடைக்கும்.
1: சரிங்கம்மா, இப்போ தொடர்ச்சியாக ஒரு மண்ணில் வந்து நீர் தேங்கியே இருக்கு அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: கண்டிப்பாக சார், தொடர்ச்சி இந்த வாட்டர் லாகிங் ஏரியான்னு சொல்லுவாங்க, அது ப்ராப்ளம் சாயில் தான் வரும், பிரச்சனைக்குரிய மண்ணு தான். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தலை யூரியாலாமே ஃபுல்லாகவே மாறிடும். யூரியா வந்து பயிர் எடுத்துக்கிறது வந்து அந்த நைட்ரேட் ஃபார்ம்ல தான் கிடைக்கும், ஃபுல்லாக அது வந்து லாக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் சில நுண்ணூட்ட சத்துக்களும் அது வந்து மாறி காம்பவுண்ட் அது எடுக்க முடியாத வகையில மாறி மண்ணுல வந்து பிரச்சனையை கொடுக்கும். அதனால தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொடுக்கறது, அது காய்ச்சலும் பாய்ச்சல் மாதிரி தண்ணி எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். முடிஞ்ச அளவு வந்து நம்ம குப்பைகளை கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து அந்த மண்ணு பளபளப்பா மாறிடும், தண்ணி தேங்காது. இல்ல பள்ள காலா இருக்கு, இல்ல களித்தன்மை அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப தண்ணி தேங்க இருக்கும். அது நம்ம தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கலாம்,
1: சிறப்புங்கம்மா. நிறைய தகவல்களை கொடுத்தீங்க. ஒரு மண் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதனுடைய தன்மை என்ன, அது நீர் அதிகமாக உறிஞ்சி வச்சுக்கிச்சுன்னா எந்த மாதிரியான வளம் பெருகும், அப்படி இல்லாத பட்சத்தில் எப்படிலாம் இருக்கும், மண் பரிசோதனை எங்கெல்லாம் செய்யலாம், இது மாதிரியான நிறைய தகவல்களை நேயர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப விளக்கமாக பதில் கொடுத்தீங்க. நேயர்களின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகள். மகிழ்ச்சிங்கம்மா. மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை நிச்சயம் ஒரு நாள் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

0: கோடை பண்பலையின் 1.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வானவின்
2: மண் வளம் குறித்த தகவல்களை கூறி நிறைவுக்கு வருகிறது வானவில். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் கரூர் புலிதேரி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ந. மாரிக்கண்ணு அவர்கள். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம். பிரேம்தாஸ், அனீஷ். கணினியாக்கம் சுரேந்தர் வேல்முருகன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கே. தேவி பிரியா. இனி தொடரவிருக்கின்றது திரையுலக கலை பயணம். நிகழ்ச்சியின் முன்னதாக செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நாதுலா கணவாய் பகுதிக்கு சென்று பார்வையிட உள்ளார். அங்குள்ள ராணுவ வீரர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கொச்சி கனிம வள நிறுவனத்தில் நடைபெற்ற நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் வீடு உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகிறார்கள்.

முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடம் இருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் புதுதில்லியில் இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசவுள்ளார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி மலைப்பகுதியில் சுமார் 9 ஆண்டுகளுக்கு பின்னர் தென்பட்ட வெள்ளைப்புலியை சுற்றுலாப் பயணிகள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்போன்களில் படம் பிடித்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 117,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த மொஹமது ஓதே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நேற்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓரிரு நாட்கள் தாமதமாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம். கலைப்பயணம், கலை இந்த உலகத்துல நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு கலையின் மீது ஈர்ப்பு இருக்கும், அல்லது அந்த கலையை வெளிப்படுத்தக்கூடிய திறன்கள் மீதும் ஈர்ப்பு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அது எல்லா வகையிலும் தங்களுடைய உணர்வுகளினுடைய வெளிப்பாடா இருக்கிறது. அன்பை வெளிப்படுத்துது, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது, சோகத்தை வெளிப்படுத்துது, கோபத்தை வெளிப்படுத்துது. இப்படி மனித உணர்வுகளை ரொம்ப எளிமையா வெளிப்படுத்துறதுனாலையும், அந்த உணர்வுகள் கூட நாமளும் ஒன்றிணைஞ்சு போறதுனாலையும் இந்த கலைகள் எப்பொழுதுமே நீடித்து நிலைத்திருக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட கலைகளின் வாயிலாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அதை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய, தன்னையே வார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கலைஞர்களை நாங்க உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நிகழ்வு தான் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். கலைப்பயணத்துல இன்றைய தினம் எந்த திரைக்கலைஞனோடு நாம பயணிக்கவிருக்கிறோம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். வாழ்க்கையில எல்லோருக்குமே ஒரு தொடக்க புள்ளி அப்படின்னு ஒன்று உண்டு. அதை தொடர்புள்ளியா மாத்துவதற்கான வாய்ப்புகளை தேடித்தான் பல கலைஞர்கள் தங்களுடைய வாழ்வுல பயணிச்சிட்டு இருக்காங்க. அப்படி தொடக்க புள்ளிய ரொம்ப சிறப்பா வச்சுக்கிட்டு, தொடர்புள்ளிய ரொம்ப அற்புதமா தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்பட கலைஞனை நாம சந்திக்கவிருக்கின்றோம். சரண்டர் திரைப்படத்தினுடைய நடிகரான திரு கௌஷிக் அவர்களோடுதான் இன்றைய தினம் கலைப்பயணம். சிறப்பு விருந்தினரை தற்போது வரவேற்கலாம். வணக்கம் திரு கௌசிக் அவர்களே.
1: வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பர் சார், ரொம்ப நல்லா இருக்கேன் சார்.
0: நிஜமாவே சூப்பரா தான் இருக்கீங்க போட்டோல.
1: Thank you சார்,
0: ரொம்ப மகிழ்ச்சி.
1: நான் உங்க போட்டோ பார்த்தது இல்ல, ஆனா உங்களோட வாய்ஸ் கேட்கும் போது உங்களோட உருவம் தெரியுது, ரொம்ப கம்பீரமாவும் ரொம்ப அழகாவும் இருக்கு. Thank you.
0: இப்படிதான் நாங்க பல பேரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த உருவம்

0: இதுக்குள்ள இருந்தா இப்படி குரல் வருது அப்படின்னு.
1: ஓகே, நல்லா இருக்கு சார். உங்களோட தமிழ் உச்சரிப்பு ரொம்ப அழகாக இருக்கிறது.
0: சரி, உங்களையும் தமிழ் பேச வச்சுட்டோமோ, இல்ல அது செந்தமிழ்ல
1: பேசணும்னு ஆசைதான் சார். அந்த மாதிரி பேசணும்னு ரொம்ப ஆசை, ஆனா தப்பு பண்ணிடுவோமோன்னு ஒரு பயத்தினால அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கு.
0: சரி சரி சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, கௌசிக் சரண்டர் திரைப்படத்தினுடைய நடிகர். அது முதல்ல நம்ம பேசுவதற்கு முன்னாடி, கௌசிக்கோட பிறந்த ஊர் எது, அவர் வளர்ந்தது சூழல் எப்படி, கலைக்கும் அவருக்குமான தொடக்கம் எப்படி ஏற்பட்டது?
1: பிறந்த வளர்ந்த ஊர் எல்லாமே சென்னை தான் சார். என்னோட அப்பா கூட சென்னையிலதான் பிறந்தாங்க, ஆனா அவங்களோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி தான் திருநெல்வேலி. அதனால வந்து என்னோட அந்த மொழியில வந்து திருநெல்வேலியோட இது கொஞ்சம் கூட இருக்காது, ஏன்னா மொத்தமா சென்னையாவே மாறிட்டேன் நானு. பிறந்து வளர்ந்தது, ஸ்கூலிங் எல்லாமே நார்த் சென்னையில இங்க ஸ்கூல் படிச்சேன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிச்சேன் பனிமலர் காலேஜ்ல. ஸோ எல்லாமே ஃபுல்லா பக்கா சென்னை. இப்படிதான் நான் வளர்ந்தது. எல்லாம் நார்த் சென்னைனா உங்களுக்கு தெரியும், நாங்க நிறைய மக்கள் இருப்பாங்க, இந்த மாதிரியான சூழல்ல வளர்ந்த ஒரு ஜாலியான ஒரு பையன் தான் நானு. கலைக்கும் எனக்கும் என்ன தொடர்புனா, சின்ன வயசுல இருந்து அந்த சினிமா மேல ஒரு ஈர்ப்பு. அது தெரியல, அந்த டிவி பார்க்கும்போது சம்திங் ஒரு எக்ஸைட்மெண்ட். என்னோட அப்பா கிட்ட இருந்து அது தொடங்கிச்சு நான் நினைக்கிறேன். அவர் வந்து அவர் ஒரு ஸ்டண்ட் கலைஞரா இருந்தாரு சினிமால, ஆக்சுவலா.
0: அப்படியா, சூப்பர்.
1: ஆமா, அவர் ஸ்டண்ட் கலைஞரா இருந்தாரு. 1990ல அவரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கு முன்னாடி அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம பிறந்து வளர்ந்து பண்ணும்போது நம்ம அப்பாவோட படம் வருது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது, அவர் அந்த ஃபைட்டரா இருந்ததுனால அவர் ஒர்க் பண்ண படம் இதெல்லாம் பாத்திருக்கேன் டிவில. அப்போ எனக்கு அது மேல ஒரு இது வந்தது, சினிமா மேல. அது மேல மெயின் இதுல வேற ஒரு ஹீரோ நடிச்சிட்டு இருப்பாரு, எங்க அப்பா சைட்ல தான் வருவாரு, ஆனா நான் அவரை பார்ப்பேன், மெயினா அவரை பார்ப்பேன் சுத்தி. அதுல அப்படி ஒரு கனெக்ஷன். அப்புறம் நிறைய படங்கள், அவரு சினிமால இருந்ததுனால நிறைய படங்கள் போட்டு காட்டுவாரு. அப்படி பார்த்து பார்த்து சினிமா மேல ஒரு பெரிய ஈர்ப்பு. அதுவும் இல்லாம அவர் ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் வேற, எங்க அப்பா.
0: அப்படியா, சூப்பருங்க. எப்படிங்க?
1: ஆமா, அவர் ஆமா, அவங்க கிட்ட இருந்து வந்ததுதான் சார் அது. அவரு நிறைய இந்த மார்ஷல் ஆர்ட், இப்போ சோஷின் காஷிட்டோரியோ அப்படின்ற ஒரு ஸ்டைலுக்கு இந்தியன் சீஃபா இருக்காரு கராத்தே. அதுல
0: ஆத்தாடி கேள்வி எக்கு தப்பானாலும் கேட்க கூடாது போல இருக்குது.
1: இல்ல இல்ல சார், நானும் பண்ணிட்டு இருக்கேன் சார், நானும் மாஸ்டரா தான் இருக்கேன். இப்ப எங்க அப்பாக்கு கீழே நான் இருந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம சினிமால இருக்கோம், நடிக்கிறோம். ஆமா, அந்த ஆக்டரா இருக்கும், ஹீரோவா இருக்கும், அதெல்லாம் ஓகே, அதுவும் இருக்கு எனக்கு. ஆனா இதுவும் விடக்கூடாது, இந்த டீச்சிங், இந்த மார்ஷியல் ஆர்ட், இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காகவும் என்னோட உடம்பு பாத்துக்கிறதுக்காகவும் அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியம் சம்பந்தமா இதெல்லாம் இருக்குன்றனால இது விடாம அப்படியே பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரி, அப்பா கிட்ட மட்டும் இல்ல உங்க மனசுகிட்டயும் சொல்லாதீங்க, நான் கேள்வி கேட்டாலும் அப்படியே விட்டுருவோம். நல்லது கௌசிக் அவர்களே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்கள், இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்.
2: அடிக்க சொல்றாங்க நெய்யாண்டி மேளத்தை.

0: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக் அன்

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் வழங்குவோர் வசந்தன் கோ.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் சரண்டர் திரைப்படத்தினுடைய நடிகரான திரு கௌஷிக் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். இது மாதிரியான வாய்ப்பெல்லாம் இருந்தது சரி, ஆனா நீங்க ஒரு அப்பா போல ஒரு சண்டை கலை வல்லுநரா நீங்க மாறி இருக்கலாம். ஆனா நடிகர் அப்படிங்கிறதுக்குள்ள, ஏன்னா பொதுவா சொல்லுவாங்களவா, அந்த அந்த இதை ஒட்டியே போ பயணிப்பார்கள் அவங்களது வாரிசுகள் அப்படிங்கறதா பெரும்பாலும் சொல்லப்படுது. நீங்க அங்கிருந்து எப்படி நடிப்புங்கிற அந்த புள்ளிக்கு மாறுனீங்க?
5: எங்க அப்பாவுமே வந்து ஸ்டண்ட் கலைஞராக மட்டும்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு முயற்சியில அவர் ஈடுபடல. அவர் வந்து நடிகராக ஆகணும்ன்ட்டுதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு அந்த காலத்துல. இப்பவுமே சொல்றேன், இப்பவுமே சான்ஸ் கிடைக்கிறது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல இன்னும் கஷ்டமா இருந்தது இல்ல அது. அப்போ அந்த ஆல்பம் எல்லாம் தூக்கிட்டு ஆபீஸ் போறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவருக்கு, அவர் ஆல்ரெடி ஸ்டண்ட் கத்துக்கிட்டதுனால இங்க ஒரு ஆடிஷன் நடக்குது, சரி இங்க போலான்னு சொல்லிட்டு சும்மா போய் செலக்ட் ஆகி அப்படி ஸ்டண்ட்டுக்குள்ள போயிட்டாங்க அவங்க. அதே மாதிரி எனக்கும் வந்து இந்த ஸ்டண்ட்ன்றது என்னன்னா எல்லா கலையும் சேர்ந்து சினிமா வந்து ஒரு ஆல்ரவுண்ட் ஒரு மொத்த இதுவா இருக்கா, அதனால எனக்கு மொத்தமாவே அந்த சினிமாவில இருக்கிற எல்லா கிராஃப்டையும் கத்துக்கணும். அதுல மெயினா இந்த நடிப்புன்றது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ஸ்கிரீனுக்கு முன்னாடி வர்றவங்க பேசுறது பண்றது அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் சின்ன வயசுல இருந்து ரசிக்கிறதுனால ஓகே நம்ம அங்க இருந்தா கரெக்டா இருக்கும், அந்த நடிப்புன்ற ஒரு இதுல இருந்தா எல்லாமே நம்ம பண்ணலாம், நடிக்கலாம், டான்ஸ் ஆடலாம், ஃபைட் பண்ணலாம், நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலமா காட்டுறது ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து இப்ப நம்ம ஸ்டண்ட்ல சேர்ந்தா ஸ்டண்ட் மாஸ்டரா இருக்கலாம், ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து நான் சொல்லிதான் கொடுக்கணும். ஆனா ஒரு நடிகரானா நம்ம முன்னாடி நின்று அந்த பெர்ஃபார்ம் பண்றதுல ஒரு பிளஷர் இருக்கு, அது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த பிளஷர் என்ன அனுபவிச்சதுனால ஓகே நடிகரா மாறணும், நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும், நமக்கு வந்து எல்லாரும் கை தட்டணும் அப்படின்ற ஒரு இதனாலதான் நடிகரா அப்படி மாறி அந்த ஒரு இது ஷிஃப்ட் ஆச்சு.
4: சரி, ஆனா இது அப்பா கிட்ட சொன்னா கூட அப்பா ஏத்துக்குவாருன்னு ஒண்ணு இருக்கிறது, ஆனா அம்மா அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. நீ இன்ஜினியரிங் படிச்சிருக்கிற, ஒழுங்கா வேலைக்கு போ, சம்பாரு, வீடு கட்டு, இதெல்லாம் விட்டு போட்டு நீ எதுக்கு அப்பாவே எப்பளு பண்ணிட்டு இருக்காரு, நீ எதுக்கு நீ அடிக்க போற அப்படிங்கிற அந்த முக்கியமான புள்ளி அம்மா கிட்ட இருந்து வந்திருக்குமோ, வந்திருக்கலாம் நான் எதிர்பார்க்கறது. எப்படி
5: அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க சார் முதல்ல இருந்தே. அந்த பேஷன் ஒருத்தருக்கு என்னதா இருந்தாலும், அவங்க பையனா இருந்தாலும் அவங்க நினைக்கிறது இல்லாம அவனுக்குன்னு ஒரு ஒரு பேஷன் இருக்கு, அதை அச்சீவ் பண்ண விடணும் அப்படின்ற ஒரு இது அவங்களுக்குள்ள இருந்தது.
4: அற்புதம், அற்புதம்.
5: ஏன்னா அவங்களோட இதை அவங்க அடைய முடியல, அவங்க வந்து ஒரு கலெக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுல இந்த மாதிரியான சூழல் அமையாததுனால சரியா படிக்க ஆசை இருந்தும் படிக்க வைக்கிறதுக்கான சூழல் அமையாததுனால அவங்க வந்து அதை குவிட் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. இப்ப எனக்கு வரும்போது அவங்க அவங்களுக்கு நடந்ததை எனக்கு பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதனால அவங்க சப்போர்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான்.
4: அற்புதம், அற்புதம். உண்மைதான், உண்மைதான். ஒரு தாய் வந்து இப்படித்தான் இருக்கணும். ஆனா அப்பாவுக்கு நல்லா தெரியும், ஏன்னா திரைப்படத்துல வந்து வாய்ப்பும் மற்ற விஷயமெல்லாம் எப்படி கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும், எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறதா அவர் ஒரு கலைஞராக இருக்கிறதுனால தெரியும். அதுவும் தெரிஞ்சு அவர் உங்களை அனுமதிச்சாரா, அல்லது ஏப்பா இப்படி இருக்கும்பா அப்படின்னு எதுவும் கொஞ்சம் உங்களுக்கு முன் யோசனைகள் சொன்னாரா, என்ன அப்பா சொன்னாரு?
5: சொன்னாங்க சார், கண்டிப்பா அந்த முன் யோசனைகள் சொன்னாங்க. பிகினிங்ல கூடவே கூட இருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு, ஒரு 2-3 இயர்ஸ் வரைக்கும் வந்து கூட இருந்து எனக்கும் அப்ப புரியல ஓகே ஏன் அந்த அளவுக்கு கூட இருந்து பாத்துக்கணும்னா, உண்மையாலே இங்க நல்ல மனிதர்கள் இருக்காங்க, அதுக்கு நடுவுல சில சில கெட்ட பழக்கங்கள் சில கெட்ட விஷயங்களும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஆல்ரெடி இவங்க இண்டஸ்ட்ரியில இருந்ததுனால மேபி நம்ம நம்ம பழக்கங்கள் சரியா இருந்தா நம்ம சரியா போயிடுவோம், சம்திங் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் அவர் என் கூடவே இருந்தார் கொஞ்ச நாள் வரைக்கும். எனக்கு அப்ப புரியல, இப்போ புரிஞ்சுது ஓகே இதனாலதான் அவர் நம்ம கூட இருந்து பாத்து. அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சு ஓகே இவன் வேலையை பாக்குறான், இவன் கரெக்டா போக்கஸ்டா இருக்கான், நினைச்சதை அடையணும்ன்ற இதை மட்டும் இருக்கான், அதனால

0: பாத்துப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காலகட்டத்துல அவர் அப்படியே சரி ஓகேப்பா நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டாரு.
1: ரொம்ப அழகான குடும்பம் இல்ல, ரொம்ப அற்புதமா சப்போர்ட் பண்றாங்க, பாதுகாக்கிறாங்க
0: உங்களை.
1: நீங்க ஒரு பையன் தானா அல்லது?
0: மூணு பசங்க இருக்காங்க, நான் முதல் பையன்.
1: அப்படியா?
0: ரெண்டாவது எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்க டென்டிஸ்ட், அவங்க டாக்டரா இருக்காங்க. மூணாவது தம்பி இருக்கான், அவனும் நடிப்புல ஆர்வமா இருக்கான், சில படங்கள் நடிச்சும் இருக்கான். முக்கியமா வந்து அவன் இதுல இருக்கான், ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்கான்.
1: நாங்க எல்லாமே இந்த சொல்லுவாங்கல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்ற மாதிரி எல்லா துறையும் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கு.
0: ஆமா பாருங்க, நாங்க சினிமா அப்படின்னு கேட்டாலும் எல்லாரையும் படிக்க வச்சுட்டாங்க பாருங்க. நீ இன்ஜினியரிங் படி, நீ டாக்டர் படி, நீ அட்வொகேட் படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு நாலேஜ் கொடுத்துட்டாங்க பேசிக்கா. அது வந்து பேரண்ட்ஸ் கிட்டதான் கிரெடிட்ஸ் கொடுக்கணும்.
1: நிச்சயமா நிச்சயமா. ஒரு பெற்றோர் வந்து குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய ஆக சிறந்த விஷயம் என்னன்னா நல்ல கல்வியை கொடுக்கறது அப்படிங்கறதா கொடுத்திருக்காங்க உங்க பெற்றோர்கள். ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
3: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
2: முன்பதிவிற்கு 7418874111.
4: கோடை பண்ணலை 100.5 இன்று முற்பகல் 11 லேக் எஃப்எம் வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 வரை. தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், RKG நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
7: Reindeer International School, ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
8: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது Reindeer International School, ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
7: தொடர்புக்கு 9500252728.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டுக்கிறோம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் சரண்டர் திரைப்பட நடிகரான கௌசிக் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சரி, இப்படி இருக்கக்கூடிய வேளையில அந்த முதல் பட வாய்ப்பு எப்படி அமைஞ்சது, எந்த படத்துல நடிச்சீங்க, அதுக்கான சூழல் எப்படி அமையப்பட்டது?
1: முதல் படம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். நம்ம அந்த எங்க அப்பா கூட இருந்தாருன்னு சொன்னல, அப்போ அவரையும் கூட்டிட்டு தான் சுத்திட்டு இருப்பேன் நானு. ஒரு 2 வருஷம் தேடல்லையேதான் போச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனே ஆயிடுச்சு. அப்ப சின்ன பையனா வேற இருந்தேன், 17, 18 வயசுல இருந்ததுனால நான் அப்ப கூத்துப்பட்டற பண்ணிட்டு இருந்தேன், கூத்துப்பட்டற சேர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். அது மூலமா சில வாய்ப்புகள் வந்தது, போவேன், ரிஜெக்ட் ஆகுவேன். அதுக்கப்புறம் இன்னும் நான் எனக்கு தெரிஞ்ச டைரக்டர்ஸ் கிட்ட போவேன், எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஆட்கள், அப்படி இப்படின்னு போயிட்டே இருப்பேன். தவிர ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்றது மட்டும் இதுவா இருந்தது. அப்புறம் ஒரு கட்டத்துல ஒரு படம் நடக்கிறதா இருந்தது, அது நடக்காம போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்தது எனக்கு. அது வந்து எப்படி வந்ததுன்னா, ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் மாதிரி அப்படி நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்ததுனால அப்போ நமக்கு தெரிஞ்சுது, ஓகே இங்க காசு கொடுக்காம வெறும் திறமையை மட்டும் வச்சுட்டு இப்படியே இருந்தோம்னா நமக்கு ஒண்ணும் வராது. நம்ம ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுன்றதுதான் இங்க உண்மையா இருக்க. வந்து நம்ம காசு கொடுக்கணும், அப்ப நம்ம சரி ஓகே நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கி அந்த படத்துல இன்வெஸ்ட் பண்ணிதான் அந்த படம் நடந்தது. அதுக்கப்புறம் அது நிறைய ட்ராஜடி தான் அது. அது அதுக்கப்புறம் மத்தவங்க யாரும் காசு போடாம அந்த படத்தை நாங்களே டேக் ஓவர் பண்றதாயி அப்படியே அந்த படத்தை நாங்க தான் பண்ணோம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழல் இருந்தது. பிகினிங் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, ஆனா வெளியே தெரியாம அதெல்லாம் இருந்தது. நாங்க ஆனா எங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு நாங்க கோ த்ரூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, வெறும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக, அந்த ஒரு முதல் படத்துக்காக. அதுல இழந்தது நிறைய, ஆனா அதனாலதான் எனக்கு நிறைய படங்களும் கிடைச்சது. அதுக்கப்புறம் அதுல என்னோட வேலை கொஞ்சம் சரியா இருந்ததுனால, நான் என்னதான் இருந்தாலும் என்னோட வேலையில கொஞ்சம் நான் கொஞ்சம் சின்சியரா இருந்தேன். அதனால ஒரு 2-3 பேர் பார்த்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணி சரி வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சில இது அப்படி இப்படியே போய் அந்த படத்தினால வந்த வாய்ப்புகளை வச்சு அதுக்கப்புறம் நான் என்னோட சோசியல் மீடியாஸ்ல நிறைய நான் போஸ்ட் பண்றது, ஃபைட்டு, ஆக்டிங் இந்த மாதிரி எல்லாம் போடும்போது ஓகே இவன் சரியா இருப்பான்னு அப்படி சின்ன சின்ன சின்ன சின்னதாக கிடைச்சிதான் இந்த இடத்துல நான் வந்திருக்கேன் சார்.
0: சிறப்பு சிறப்பு. அப்போ சிரிச்சுக்கிட்டே வார்த்தைகளை சொன்னாலும் கூட அதுல உள்ளார்ந்த வழிகள் எவ்வளவு இருக்கின்றன அப்படின்னு எங்களாலையும், நாங்களும் ஒரு கலைஞன் அப்படிங்கிற வகையில எங்களாலையும் அது புரிஞ்சுக்க முடிகிறது. சரி, அப்போ அப்படி இருந்து சரண்டர் திரைப்படம் உங்களுடைய கலைப்பயணத்துல ரொம்ப ஒரு மிக முக்கியமான பயணமாக அமைஞ்சிருக்கு, அந்த படத்தை குறித்து சொல்லுங்களேன்.
1: ஆமா சார், சரண்டர் வந்து ரேண்டமா ஒரு கால் வந்து, அதுக்கு முன்னாடி நான் ஒரு 4-5 படங்கள் 3 படங்கள் நான் பண்ணி முடிச்சிருந்தேன். சரண்டருக்கு வந்து ரேண்டமாக ஒரு கால் வந்தது. எனக்கு வந்து நான் உண்மையில நான் சொல்லணும்னா எல்லா படத்திலயும் நான் வந்து கதாநாயகனா நடிச்சிருக்கேன். சரண்டர்ல வந்து வில்லன் ஆன்டகனிஸ்டா நான் கேட்டாங்க, என்ன ஒரு கேரக்டர் இருக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும், ஒரு வில்லன் இதுல பண்ணணும்னு சொல்லி. அது எனக்கு ரொம்ப கேட்கும் போது, நம்ம எப்படி வில்லன் பண்றது, நம்ம மூஞ்சி எப்படி, அவங்க எங்க பாத்துட்டு இவங்க வில்லன் கொடுத்தாங்க அப்படின்னு தான் யோசிச்சேன். போலாமா வேணாமான்லாம் கூட நான் யோசிச்சேன். கடைசியில அந்த படம் தான் எனக்கு ஒரு பெரிய ரெகக்னேஷனே கொடுத்தது. அப்புறம் சரி ஓகே போலாம், நம்ம எல்லா வாய்ப்பும், எந்த வாய்ப்புக்கு கால் வந்தாலும் நான் போய் பேசுவேன். அந்த மாதிரி சரி ஓகே போலாம், கேரக்டர்னு கூப்பிடுறாங்க, இது வரைக்கும் நம்மள கேரக்டர் கூப்பிட்டது இல்ல கூப்பிடுறாங்க சொல்லிட்டு போனேன். போனா டைரக்டர் வந்து என்னோட இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டண்ட் இது பாத்திருக்காரு, ஏதோ நார்மல் வீடியோல நான் அப்லோட் பண்ணது. அந்த கேரக்டருக்கு ஒரு நல்ல சண்டை தெரிஞ்ச ஒரு ஆட்டிடியூடு இருக்கிற ஒரு சின்ன ஒரு பையன், ஆனா அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஆளுன்ற ஒரு திமிரு அந்த மாதிரி இருக்கணும், ஒரு நல்ல சண்டை தெரிஞ்ச அப்படி தேடும் போது என்னோட வீடியோ பார்த்துட்டு அவரு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு இது ஒண்ணு காட்டினார், ஒரு விஷுவல், இந்த மாதிரி வந்து ஒரு சண்டை எனக்கு வேணும், இந்த மாதிரி ஆட்டிடியூடு வேணும், இதுல வந்து இப்படி ஒரு ஃபெமினைன் இதெல்லாம் இருக்கு, இந்த கேரக்டரே ஆர்கே வந்து கொஞ்சம் வேற மாதிரி எழுதியிருக்கேன், நீங்க பண்ணா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. எந்த டைரக்டருமே எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்கு நீங்க பண்ணுங்க இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு அவர் சொல்லும் போது எனக்கு ஓகே, அவர் என்னோட வேலை பார்த்துட்டு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சு நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றாரு, அப்ப எதுவா இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் தான் இருந்தது. ஆனா நான் ஒரு நாள் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா அதுக்கு அதுல ஒரு ஃபெமினைன் இது இருக்குன்னு சொன்னாங்க அவங்க, அந்த ஒரு ஒரு பெண் தன்மை லைட்டா இருக்கும் அவங்க கிட்ட, ஆனா அவன் முழுசாவும் இல்ல அப்படி இப்படின்னு ஒரு சரியான ஒரு ஆர்க்கா சொன்னாங்க. ஒரு நடிகருக்கு தேவையான தீனி அதுல இருந்ததான் நான் நம்புனேன். ஓகே அது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும், பட் எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து சில படங்கள்லாம் அப்ப பண்ணிட்டு இருந்தேன். அந்த கண்டினியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு நான் வர சார் சொல்லி பண்ணிட்டு அப்ப அந்த கெட்டப் எல்லாம் நிறைய மாத்தணும், நாங்க நிறைய ஹேர் டை எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி அவ்வளோவா பண்ணி கரெக்டா நான் கதாநாயகன் இல்லாம வில்லனா பண்ண படம் தான் எனக்கு பெரிய ரெக்கக்னேஷனே கொடுத்துச்சு. அப்பதான் நான் தெரிஞ்சது ஓகே, நம்ம வந்து

0: நம்ம ஒரு இதுல போறோம், ஆனா நமக்கு எது நடக்கும் நமக்கு தெரியாது, நம்ம வேலையை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படின்றதுதான் நான் அதுல புரிஞ்சுக்கிட்டேன்.
1: உண்மைதான். ஒரு கலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கலைஞனை காலம் எந்த பக்கத்தில் கூட்டிகிட்டு போகும் என்ன எதுனாலாம் தெரியாது, ஆனால் அதில் நீச்சடித்து கற்று போகிற அந்த முறையை மட்டும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயம் ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம போயிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம், நல்லதே நடக்கட்டும், நாம் தொடர்ந்து பேசலாம். நேர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 இலிருந்து கலை பயணம்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் சரண்டர் திரைப்பட நடிகரான திரு கௌஷிக் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். உங்களோட உண்மையான பெயரே கௌஷிக் தானா?
3: ஆமா சார், பிறந்ததுல இருந்தே கௌஷிக் தான்.
2: எங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்க மாட்டாங்க. பொதுவாவே பேர் மாத்திடுறாங்களா, அதனால ஒருவேளை நம்ம கௌசிக் கிட்ட தான் பேசுறோமா இல்ல வேற ஏதோ ஒருத்தர் கிட்ட கௌசிங்கிற பேருக்கு வச்சிருக்கிறவங்க பேசுறோமான்னு ஒரு குழப்பம் வந்துருது.

0: ஆமா, இப்ப நான் சொன்ன பாருங்க இந்த ஆன்சருக்கு கூட அதுதான் வந்து, ஏன்னா எல்லாருமே அப்பல இருந்தே கௌஷிக் தானா இல்ல படத்துக்காக மாத்தினீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால நான் சொல்லிடுறது, இல்ல சார் பிறந்ததுல இருந்தே என் பேரு கௌஷிக் தான் அப்படின்னு சொல்லிடுறது. ஆஹ், யாராவது வந்து நீங்க படத்துக்காக நீங்க பேர் மாத்தணுமே, உங்களுக்கு அந்த இதெல்லாம் வரணுமே, அந்த இதெல்லாம் ஆஸ்ட்ராலஜி எல்லாம் பார்த்து மாத்தணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், இல்ல சார் நான் பிறக்கும் போதே வந்து குழந்தையின் கலை இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவர் எழுதி கொடுத்துட்டாரு, அதனால நான் மாத்திரதா இல்ல, என் பேரு கௌஷிக் தான், கௌஷிக்காவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவேன்.
1: சரி சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி, நல்லது. சரி, இப்போ அந்த படத்திற்கு பிறகு உங்களை இன்னும் உங்களுக்கு திரைத்துறையை பத்தி, சினிமா இண்டஸ்ட்ரீஸ பத்தி உங்களுக்கு இன்னும் புரிதல் ஏற்பட்டிருக்கும், என்ன மாதிரியான நெளிவு சொல்வெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஏற்பட்டிருக்கும். அதற்கு பிறகு உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு என்ன மாதிரி வேலைகளை ஈடுபட்டீங்க?
0: அதுதான் சார், நான் அந்த முதல்ல நான் கூத்துப்பட்டு சேர்ந்து இந்த நடிப்புக்கான இது பண்ணேன், பயிற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் கிடைக்கும் போது நமக்கு நம்ம பண்ற வேலை இன்னும் பத்தாது, நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த செல்ஃப் ப்ரிப்பரேஷன் நிறைய நடந்தது எனக்காக, நானே பண்ணிக்கிட்டேன். 2019 அந்த டைம்ல வந்து டெய்லி ஒரு ரெண்டு படம் பாக்குறது, அதை நோட்ஸா எடுக்கிறது, அப்புறம் புக் படிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் நிறைய மனிதர்களை பார்த்து அந்த இதுவும் புரிஞ்சுது, ஓகே யார் என்ன பேசுறாங்க, உண்மையை பேசுறாங்களா, இவங்க கரெக்டா படம் பண்ணுவாங்களா, இவங்க அப்ப நம்ம இவங்க அப்ரோச் எப்படி இருக்கு, இது எப்படி போய் முடியும், இதெல்லாம் அந்த மனிதர்களை புரிஞ்சுக்கிற ஒரு இதுவும் கிடைச்சது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லதான். நான் நிறைய பேரை போய் பார்த்தேன் நிறைய ஆபீஸ்ல. நான் இந்த நடிப்பு நம்ம இந்த திறமையை வளர்த்துக்கணும்னு நிறைய செல்ஃப் ப்ரிப்பரேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது அதையெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய இருக்குன்றது வந்து இந்த மனிதர்களை புரிஞ்சிக்கிறது, அது ஒரு இது எனக்கு கொஞ்சம் கிடைச்சது. இப்ப நான் போய் ஒருத்தரை போய் பார்த்து அப்ரோச் பண்ணும்போது என்னால ஓரளவுக்கு யூகிக்க முடியும், இவங்க தெளிவா இருக்காங்க, இவங்க தெளிவா இல்ல, இவங்க கரெக்டான பேசுறாங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுது. அது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்தது, நிறைய பேர்கிட்ட பார்த்து பேசி, அந்த ப்ராஜெக்ட பத்தி பேசி, அந்த கதையை பத்தி பேசி, இந்த மாதிரியான இதுல வந்ததுதான். சோ எனக்கு இப்ப கொஞ்சம் கான்பிடென்ட் இருக்கு, நம்ம போயிட்டு தனியா போய் ஒரு இடத்துல நின்னு பேசி நமக்கான விஷயத்த கேட்டு அதை வாங்கிக்க முடியும் சினிமால, இல்ல இது எனக்கு வேணும் அது வேணா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இதை கெயின் பண்ணிக்கிட்டதான் நான் நம்புறேன்.
1: என்னைக்காவது யாராவது உங்களை பார்த்து சொல்லிருக்காங்களா, நீங்க ஆக்டர் சக்தியோட சாயல கொஞ்சம் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி?
0: அப்படியா? இப்படி இதுவரைக்கும் சொன்னது இல்ல சார்.
1: எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது.
0: ஓகே ஓகே, எனக்கு தெரியல, மேபி அவரோட அந்த அந்த பஸ் சாங்லாம் இருக்கு, அதை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், தெரியல இருக்கலாம். ஆனா இது வரைக்கும் யாரும் அவர் பேர் சொன்னது இல்ல, வேற வேற நடிகர்கள் பேரை சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: ஒருவேளை எனக்கு அவ்வளவுதான் அவர் தான் தெரியுங்கிற போது நான் சொல்லிட்டு என்னவோ
0: தெரியல, பரவாயில்ல இருக்கட்டும் சார், நல்லதுதான்.
1: ஆனா இருந்தாலும் அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த கதாபாத்திரத்தினுடைய குணாதிசயங்கள், பண்புகளை, நெளிவு சுழிவு, நளினங்களை அது கொண்டு வர்றது அப்படின்னு, அந்த சரண்டர் திரைப்படத்துல நீங்க அப்படி ஒரு இதுல வந்து அந்த ஜிகு ஜிகுன்னு சட்டை மாதிரி ஒண்ணு போட்டுக்கிட்டு அப்படி நடந்து வரக்கூடிய அந்த ஸ்டைல் பாருங்க, அந்த நடந்து வரும் பார்க்கும்போது யார் அந்த மனுஷன் இப்படி பர்ஃபார்ம் பண்றா அப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படி இந்த அதெல்லாம் நீங்க பிடிச்சிங்களா, அல்லது இயக்குனர் வந்து உங்களுக்கு சொன்னாரா?
0: இயக்குனரோட இன்புட்ஸ் நிறைய இருந்தது சார் படத்துல. அவரு அந்த கேரக்டரை வந்து டிசைன் பண்ணும் போதே அவன் வந்து சில விஷயங்கள், இப்ப நகம் கடிக்கிறதுலாம் அவர் சொன்னாரு, அவன் வந்து அந்த கர்சீஃப்ல பவுடர் வச்சு எதுவுமே போட்டுக்கிட்டோம், அப்புறம் இந்த நகம் எல்லாம் அப்பப்ப கடி அப்படிலாம் சொன்னாரு. அப்புறம் அந்த கர்சீஃப் அது வேணாம்னு சொல்லி இது பண்ணிட்டோம். இந்த நகம் கடிக்கிறது வந்து அவர் சொன்னாரு. நான் என்ன பண்ணா கொஞ்சம் சரி நம்ம அந்த நகம் கடிக்கிறத தாண்டி என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது நகம் கடிச்சிட்டு தூண் துப்புறது, அதை எதிரில இருக்கிறவங்கள மதிக்காத ஒரு ஆட்டிடியூட் தானே அது, அதை இவன் பண்றான்னு சொல்லி சின்ன சின்னதா நான் நினைக்கிறேன் தெளிவா
1: இருக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் தான் உங்களுடைய கேரக்டர் அந்த சரண்டர் திரைப்படத்தில் இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்.

வணக்கம் விஜயாண்டனி சார் அவர்களே. நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி, எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, அது

0: ஆத்திச்சு ஆ திச்சு இது நியூ ஏஜ் ஆத்திச்சு.
1: Yeah.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: शिक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சி இருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
2: Reindeer International School, ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது Reindeer International School, ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
2: தொடர்புக்கு 9500252728.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
6: நியூஸ் ஆனர் அப்படிங்கிற iOS மற்றும் ஆண்ட்ராய்டு செயலி மூலமாக நீங்க கேட்டுருக்கிறீங்க கோடை பண்பலையினுடைய கலைப்பயணம் நிகழ்ச்சியை. இன்று தினம் சரண்டர் திரைப்படத்தினுடைய நடிகரான கௌசிக் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கோம். இப்போ அதற்கு பிறகு உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறத இன்னும் வெகுவாக திரையுலகம் கண்டுபிடிச்சிருக்கும். இவரை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்லாம் அதற்கு பிறகு

0: பட வாய்ப்புகள் எப்படி எல்லாம் அமைஞ்சிருக்கு? இப்ப என்னென்ன படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: சரண்டருக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன கூப்பிட்டாங்க, அது நான் எதிர்பார்க்கல. நிறைய பேர் கூப்பிட்டாங்க, அவ்வளவு படமும் நான் பண்றேன்னு கேட்டா அது இல்ல. சரண்டர் மாதிரியே வந்த கேரக்டர் எல்லாம் கூட நான் இல்ல சார் வேணா சார் அது ஒரே மாதிரி இருக்குன்னு அவாய்டும் பண்ணிருக்கேன். நிறைய படங்கள் வாய்ப்பு கொடுத்ததுதான் அந்த படம். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த இடாகினின்னு சொல்லிட்டு ஒரு பைலட் ஒண்ணு பண்ணேன். பைலட்னா ஃபீச்சர் பிலிம் எடுக்க போறோம், அதுக்கு முன்னாடி ஒரு அரை வருக்கு அந்த படத்தோட இதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்த ஒரு படம் தான் அந்த இடாகினின்னு சொல்லிட்டு. அதுவுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு நேம் கொடுத்தது. அது ஒரு பைலட்டா இருந்தாலுமே கூட அது யூடியூப்ல இருக்கு, அது அதோட ஷூட் எல்லாம் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் பூங்கான்னு ஒரு படம், அதுல வந்து ரொம்ப நார்மலா ஒரு ஒரு பார்க் அதை சுத்தின ஒரு எமோஷன் அந்த மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆச்சு சரண்டருக்கு அப்புறம். அப்புறமா டைரக்டர் சாந்தகுமார் சார் வந்து போய் மீட் பண்ணேன். அது அதுவும் வந்து இந்த சரண்டர்னாலதான். இந்த படத்துல ஒர்க் பண்ண கோ டைரக்டர் வந்து சாந்தகுமார் சாரோட கோ டைரக்டர் சார் வந்து என்ன கூட்டு போனாங்க, கூட்டு போய் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவரு அடுத்த படம் பண்ணும்போது அதுல நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அவர் சாரோட படமும் இருக்கு. அது இல்லாம அடுத்து வந்து சுராஜ் சாரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் பாண்டியன் சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டாங்க. இப்போ அடுத்த ஷூட் வந்து அவரோட படமா தான் இருக்கும். இந்த மாதிரி நான் இப்ப சூசியா கொஞ்சம் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை சரண்டர் உருவாக்கி கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எல்லாமே பண்ணுவோம் நம்ம. இப்ப வந்து எனக்கு வந்து தெளிவாகவும் என்னோட கேரக்டருக்கு இது கரெக்டா இருக்கும், இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணலாம், சரண்டர் பண்ணிட்டோம் அதே மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்லாம் சூஸ் பண்ற அளவுக்கு வந்து கொஞ்சம் நிறைய கதைகள் நான் கேட்டேன். அதுல தெளிவா ஒரு 4-5 படங்கள் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தடுத்து பண்றதுக்கு. அப்புறம் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு படம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு, இனிமே ரிலீஸ் ஆக போற படங்கள் இதெல்லாம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு படம், அப்புறம் சாரன் சொல்லிட்டு ஒரு படம், அப்புறம் புல் ஹெட்ன்னு சொல்லிட்டு இன்னொரு படம். இந்த 3 படங்கள் ரிலீஸ்க்கு இருக்கு. இப்போ ஷூட் பண்ண போற படங்கள் இந்த ஒரு 3 படங்கள்.
0: சரிங்க, இப்போ திரைத்துறையில எவ்வளவோ அனுபவங்களை நீங்க பெற்றிருக்கலாம் இந்த வந்திருக்கக்கூடிய சில ஆண்டுகள்லயே. மறக்க முடியாத பாராட்டுகளோ அல்லது மறக்க முடியாத தருணங்களோ அல்லது சினிமா இண்டஸ்ட்ரீஸ் இப்படித்தான் இயங்குமா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டதோ அல்லது இது மாதிரியான வித்தியாசமான உணர்வுகள் அளித்த தருணங்கள் உங்களுக்கு இந்த கலைப்பயணம் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கா?
1: அமைஞ்சிருக்கு சார். எனக்கு இந்த பாராட்டுனா இப்ப நீங்க கொடுத்தீங்க பாத்தீங்களா, உங்க கேரக்டர் நீங்க நடந்து வர்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொன்னீங்கல்ல, அதுவே எனக்கு ஒரு பெரிய பாராட்டு தான். நம்ம பண்ண வேலைக்கு சின்னதா ஒருத்தர் உண்மையா சொல்றது ஒண்ணு இருக்குல்ல, அதுவே பெரிய பாராட்டு. அதே மாதிரி படம் பார்த்துட்டு எனக்கு திருச்சின்னு நினைக்கிறேன், திருச்சி அங்க இருந்து கால் பண்ணியிருந்தாங்க, யாரோ ரேண்டமா அங்க தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு எனக்கு வந்து அந்த பையன்கிட்ட பேசணும், அவர் தெரியும் சொல்லியிருக்காரு எனக்கு அவர்கிட்ட பேச வைங்கன்னு சொல்லி அங்க இருந்து ஒரு 10 பேர் கிட்ட பேசினாங்க என்கிட்ட. இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது, நாங்க படம் பார்த்தோம், நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, அது என்னால மறக்க முடியாத ஒரு இதுவா இருக்கு. அந்த மாதிரி ஒரு மக்கள் கிட்ட இருந்து கேக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க. அதை தாண்டி அதுக்கப்புறம் இந்த இப்போ ரீசெண்டா நக்கீரர் சங்கம் அப்படி ஒருத்தவங்க வந்து ஒரு அவார்ட் கொடுத்தாங்க, யங் பெஸ்ட் ஆக்டர் அவார்டுன்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த சரண்டருக்காகவும் இடாகினிக்காகவும் கொடுத்திருந்தாங்க. அது வந்து அது யார்கிட்டனா எஸ்பி முத்துராமன் சார் கிட்ட இருந்து நான் அதை வாங்கினேன். அப்போ அதெல்லாம் ஆமா ஆமா அவர்கிட்ட இருந்து நான் அதை வாங்கினேன். அது அவர் எவ்வளவு பெரிய டைரக்டர்ன்னு நம்ம அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவரோட படங்கள் எனக்கு தெரியும், அவர் ஒரு பெரிய டைரக்டர் ஓகே. நான் அதுக்கப்புறம் பின்னாடி வந்துதான் அவரோட ஹிஸ்டரி பார்த்தா ஏப்பா அவர் வந்து ஒரு பெரிய லெஜண்ட், அவர்கிட்ட நமக்கு இந்த மாதிரி ஒரு அவார்ட் கிடைச்சிருக்கு. அவர் ஒரு நல்ல 2-3 வார்த்தை சொன்னாரு, இன்னும் நிறைய வாங்கணும், இன்னொன்னு பெரிய ஆளா வரணும். இதெல்லாம் வந்து என்னால நம்ம மறக்கவே வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு மூமெண்டா நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த தியேட்டர் விசிட் எல்லாம் படம் முடிஞ்சு தியேட்டர் விசிட் போவோம்ல, அப்போ அவங்க குடுக்கிற ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் தான் சார் ஒரு சரியான ஒரு பிளஷரா இருக்கு. இந்த அவார்ட் எல்லாம் தாண்டி இவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற இந்த வார்த்தைகள் தான் செம பிளஷரா இருக்கு. நம்ம இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய நல்லா நடிக்கணும் அப்படின்னு தூண்டுறதுக்கான ஒரு இதுவா வந்து இதுதான் இருக்கு.
0: அதே நேரத்துல இவ்வளவு பெரிய புகழ்ச்சி கொஞ்சம் நம்மளை நிலத்தடுமாறும் வச்சிடக்கூடியதாகத்தான் இருக்கும். கலைத்துறையில இருக்கக்கூடிய கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அதுல கொஞ்சம் நிதானிச்சிட்டோம் அவதானிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல இடத்தை நம்ம அடைஞ்சிட முடியும். சரி, நல்லதே நடக்கட்டும் நம்புவோம், நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, இது உங்கள் கோடை 100.5 கலைப்பயணம் முருக.

0: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெண்களை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளமான யூரினரி இன்ஃபெக்ஷன். அதிக பெண்கள் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்படுறாங்க. ஏன் முதல்ல யூரினரி இன்ஃபெக்ஷன் பெண்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தா, ஆண்களுடைய அந்த யூரினரி ட்ராக்டை விட பெண்ணோட யூரினரி ட்ராக்டர் ரொம்ப சின்னதாகவும் ஈஸியாக பிளாடருக்குள்ளே யூரின் பைக்குள்ளே இன்ஃபெக்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பாகவும் இது அமையும். ரெண்டாவது, யூரினரி ட்ராக்ட் இருக்கக்கூடிய அந்த இடம் வெஜைனா பக்கத்தில், அதாவது மலக்குடல் அந்த தீட்டு வரக்கூடிய இடத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியாக யூரின் பிளாடருக்குள்ளே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆண்களை விட யூரினரி இன்ஃபெக்ஷன் பெண்களுக்கு மிக அதிகமாக பாதிக்கும். ஏன் இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, சிம்டம்ஸ்னு பார்த்தனா அடிக்கடி யூரின் வரும், யூரின் போகிற இடம் கடுத்துட்டே இருக்கும், இது இல்லாமல் அடிவயிர் வலி சில பேருக்கு வரும், சில பேருக்கு ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமான ஃபீவர் கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாம் யூரினரி இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய சிம்டம். அதுவும் அந்த குழந்தை பெற்றக்கப்புறம் இருக்க பெண்களுக்கு இது ரொம்ப அதிகமாக வரும். கர்ப்ப காலத்தில் இது ரொம்ப அதிகமாக வரதுக்கான காரணம் என்னென்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பாடியோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறதுனாலையும் இந்த குழந்தையோட தலை வந்து கர்ப்பப்பையில் அமுக்கிறதுனால யூரினரி பிளாடரோட கெப்பாசிட்டி குறையிறதுனாலையும் யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வெளியில் போனீங்கன்னா கொஞ்சம் பாத்ரூம் டாய்லெட்டோட கிளன்லினஸை ப்ராப்பராக பயன்படுத்துறதன் மூலமாக தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் நம்ம தொத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். இதே வந்து ஒரு போஸ்ட் மெனோபாசல், அதாவது ஒரு 45 வயசு 50 வயசுக்கு அப்புறம் இருக்க லேடிஸ்க்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் அதே மாதிரி ரொம்ப அதிகமாக வரும். ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம மெனோபாஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம பெண்ணோட ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் பாடியில் ரொம்ப குறைஞ்சிருது. அது குறையிறதுனால யூரின் பிளாடருக்குள்ளே இருக்கிற செல்களில் இம்யூன் சிஸ்டம் கம்மியாயிடும். அந்த பிளாடர் செல்கள் ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த இன்ஃபெக்ஷன் வந்து குழந்தை பெற்றக்கப்புறம், அதாவது மெனோபாஸ் கிட்ட இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக வரும், ப்ரெக்னென்சி பீரியட்லையும் யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, மைல்டு யூரினரி இன்ஃபெக்ஷன்னா சாதாரண டாக்டர் மாத்திரை மருந்து கொடுப்பாங்க, அதை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் போதும். அதுவே ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் திருப்பி திருப்பி வருது அப்படின்னு சொன்னால், யூரின் கல்ச்சர் டெஸ்ட் அப்படின்ற டெஸ்டின் மூலமாக அது எந்த கிருமி அஃபெக்ட் ஆகிருக்கு, அது எந்த நம்பரில் இருக்குது, அந்த கிருமிக்கு எந்த மாத்திரை போட்டால் ப்ராப்பராக சரியாகும் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த ரிப்போர்ட்டில் ப்ராப்பராக வந்துடும். அந்த டெஸ்ட்டை உங்கள் டாக்டருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக ப்ராப்பராக எடுத்து

0: பர்ஃபெக்டான ட்ரீட்மெண்ட்டை பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு டாக்டர்கிட்ட போவாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, கல்ச்சர்லாம் பார்ப்பாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்னு பார்த்தா அந்த இன்ஃபெக்ஷன் கம்ப்ளீட்டாக போகிறதுக்கான கோர்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஒரு 3 டேஸ் 4 டேஸ் போட்டு மாத்திரையை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், மறுபடியும் அந்த இன்ஃபெக்ஷன் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். அதனால யூரினரி இன்ஃபெக்ஷன் எப்போ வந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பரான கோர்ஸில் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் சரண்டர் திரைப்படத்தினுடைய நடிகரான கௌஷிக் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சரி, வாழ்க்கையில சில கனவுகள் அப்படிங்கறது கலைஞர்களுக்கு எப்பவுமே இருக்கும், அல்லது இப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், அல்லது இப்படி ஒரு செய்யணும். இந்த மாதிரியான எதிர்காலத்துல கௌஷிக்னு ஒரு பேரை சொல்லும் போது இந்த மாதிரி மக்கள் நம்மளை அடையாளப்படுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அப்படி என்ன திட்டமிடல் வச்சிருக்கீங்க உங்களுடைய கலைப்பயணத்துல? இப்பதான் நீங்க திரைத்துறைக்குள்ள நுழைஞ்சிருக்கிறீங்க, போக வேண்டிய பாதைகள் இன்னும் எண்ணற்றவை இருக்கின்றன. என்ன திட்டம்
4: அப்படி வந்து பிளான் பண்ணி நான் வச்சிருக்கேனான்னு எனக்கு தெரியல.
3: சரி,
4: ஆனா வந்து சில விஷயங்கள் மட்டும் அது இப்போ நமக்கு நிறைய கிடைக்குதுன்னா அதுல நிறைய குடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு நிறைய. எது பண்ணுவேன் எனக்கு தெரியல சார், நான் இதெல்லாம் பண்ணுவேன் சொல்லிட்டு நான் அதை பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ஆனா நல்லது மட்டும் நான் பண்ணுவேன் அந்த ஒரு இது இருக்கு. நிறைய இந்த சாப்பாடு போடுறதுல ஒரு இது இருக்கு, சாப்பாடு இல்லாம யாரும் இருக்க கூடாது. அது அது நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். நமக்கு கரெக்டான நம்மளோட சூழல் கரெக்டா வந்து எல்லாமே போது அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த சாப்பாடு கஷ்டப்படக்கூடாது. யாரும் விஜயகாந்த் சார் பண்ணாருன்னு சொல்லுவாங்க, அவர் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காரு, அவரு ஆபீஸ் போனாலே சாப்பாடு கிடைக்கும், இந்த மாதிரிலாம் நிலைமையில இருக்கும்போது இதெல்லாம் நல்லா பண்ணுவோம்னு ஒரு எண்ணம் இருக்கு, நல்லது மட்டும் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு.
3: சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க, நல்லது மட்டும் பண்ணணும், பண்ணாம இருக்கிறது கூட பரவாயில்ல, ஆனா பண்ணணும் நல்லது மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை பிரயோகம் என்பது உங்க ஆள் மனதில இருந்து வெளிப்படும் போது புரியுது திரு கௌஷிக் அவர்களே. கலைப்பயணத்தை ரொம்ப அற்புதமான ஒரு கலை குடும்பத்திலிருந்து தொடர்ந்து இருக்கிறீங்க, அது நல்ல பயணமாக அமைந்திருக்கிறது. வழிநெடுகளும் ஆக சிறந்த நபர்களால நீங்க வாழ்த்தப்பட்டிருக்கிறீங்க. எஸ்பி முத்துராமன் ஐயாலாம் ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லணும். அந்த காலகட்டத்தை வந்து அவர் வேறு விதமான கோணத்துல மாத்தினார் கலைத்துறைய. அப்படிப்பட்ட நபர்களெல்லாம் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்கள், வாழ்த்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த வாழ்த்தினுடைய பேரு அடைவதற்கு உங்களுடைய உழைக்க வேண்டிய தருணம் இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் மிகப்பெரிய திரைப்படங்கள் நீங்க நடிச்சு மிகப்பெரிய ஆளா வளர்ந்து அப்பவும் நாங்க பேட்டி கேட்போம், அப்பவும் நீங்க பேட்டி கொடுக்கணும்.
4: கண்டிப்பா கொடுப்பேன் சார், எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பேன்னு நான் நம்புறேன் சார். கண்டிப்பா சார்,
3: நிச்சயமாக. ரொம்ப மகிழ்ச்சி கௌஷிக் அவர்களே, வாழ்வுல எல்லாம் வளம் பெறுவதற்காக எங்களுடைய கோடான கோடி நேயர்களின் சார்பாக உங்களுக்கு நாங்க நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி உங்களுடைய கலைப்பயணத்தை எங்களுடைய நேயர்களோடு பகிர்ந்தமைக்காக.
4: நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.
3: நேர்களை நிறைவு கூறுகிறது கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் சரண்டர் திரைப்பட நடிகரான திரு கௌஷிக் அவர்களோடுதான் நாம பேசணும்.

வாழ்க்கையில எல்லா கலைஞர்களும் தங்களுடைய கலைகளை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புதிதாக வரக்கூடிய கலைஞர்கள் எப்பொழுதுமே ரொம்ப அற்புதமான திறமைகளோடு வருவார்கள். அவர்களை வளர்த்தெடுப்பதும் அவர்களை பாராட்டுவதும் ஆகச் சிறந்த வழிகாட்டல் செய்வதும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, அந்த கலையை மேலும் சிறப்பாக்குவதற்கான வழிமுறை என்பதையும் இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி கௌஷிக் அவர்கள் மிகச்சிறந்த நடிகராக வளம் வர வாழ்த்துக்களோடு இன்று தினம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன். மோகன் மோகன் நன்றி, வணக்கம் நேர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நாதுலா கணவாய் பகுதிக்கு சென்று பார்வையிட உள்ளார். அங்குள்ள ராணுவ வீரர்களுடனும் அவர் கலந்துரையாடுகிறார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவு கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கொச்சி கனிமவள நிறுவனத்தில் நடைபெற்ற நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் வீடு உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். முதலமைச்சர் திரு விஜய் புதுதில்லியில் இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்.

கிருஷ்ணகிரி அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ள நிலையில் அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த முகமது ஒடே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நேற்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓரிரு நாட்கள் தாமதமாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச செஸ் போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் தமிழக செஸ் விளையாட்டு வீராங்கனை வைஷாலிக்கு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியை விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வழங்கினார். IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் சுற்றுப் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க லேக் FM. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. கோடையின் அழகினை வண்ணமயமான பூக்களால் அலங்கரித்த தேரின் அழகினை ரசிக்க வந்திருக்கும் சுற்றுலா சொந்தங்களைக் கண்டு அலவலாவும் தருணம் இது. நம் கோடை பண்பலை வானொலி 100.5 லேக் எஃப்எம். பிரேன் பூங்காவிலிருந்து சுற்றுலா சொந்தங்களை சந்திக்கிறார் அறிவிப்பாளர் பெனசிர் யோகானந்த்.
1: வணக்கம் நேர்களே, இது கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். கொடைக்கானல் பிரையன் பூங்கால 63rd மலர் கண்காட்சி இன்றும் உங்களுக்காக சிறப்பாக காத்திருக்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செடியில பூக்களோட வாழ்நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள், ரெண்டு நாள், மூணாவது நாள் அப்படியே வாடிடும். செடியிலே அப்படின்னா செடியிலிருந்து பிடுங்கி இங்கே நிறைய வடிவமைப்புகள் வடிவமைச்சிருக்காங்க. அந்த செடியில பாத்தீங்கன்னா 7-8 நாள், இன்னைக்கு 8 நாள் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னா ரொம்ப வாடிருச்சு. அந்த பூக்கள் எல்லாம் மாற்றுற ஏற்பாடுல பூங்கா ஊழியர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஆயத்தமாயிட்டு இருக்காங்க, பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வாடின பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு புது பூக்களை வச்சுறாங்க. அப்ப அந்த வடிவங்களை பாக்குறப்போ இப்பதான் வச்ச மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு கொடைக்கானல் காலநிலை சொல்லணும்னா சுல்லுன்னு வெயில் அடிக்குது. நம்ம வழக்கம் போல கொடை பிடிச்சுதான் நிக்கிறோம். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நாங்களே கொடை பிடிக்கிறது இல்ல, நீங்க இந்த கொடைக்கானல் வெயிலுக்கு கொடை பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு முறைச்சு முறைச்சு பாக்குறாங்க. யார் அவங்க, எங்க இருந்து வந்திருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, நாங்க சரண்யா அண்ட் ஃபேமிலி, நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். ஸோ நியர்லி 3 days இங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, என்ஜாய் பண்றது கிளைமேட்டை. ஸோ ஹாட் சம்மர் அங்க சென்னையில தாங்க முடியாம இங்க கொடைக்கானல் வந்தோம். அதுக்கேத்த மாதிரி ரொம்பவே ரொம்ப ஜாலியா சில்லுன்னு ரிலாக்ஸா ஃபீல் பண்றோம். அதுவும் இந்த பிரையன் பார்க்ல ரொம்ப அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப குளுமையா, கண்ணுக்கு இதமா,

0: மனசுக்கு ரிலாக்ஸா ரொம்ப நல்லா இருக்கு.
1: சென்னைக்காரங்க நிரூபிக்கிறீங்க அப்படியா? பக்கத்து வீட்டுல எல்லாம் பேச ஆள் இல்லன்னு நாங்க எஃப்எம்ல பேசுறோங்க அப்படின்றீங்க அப்படியா?
0: ஆமா, அப்படியே வச்சுக்கலாம்.
1: சரிங்க, சரண்யா அண்ட் ஃபேமிலி அப்படின்னு அறிமுகப்படுத்தினீங்க உங்களை. சரண்யா யாரு?
0: சரண்யா வந்து சென்னை, ஃப்ரம் சென்னை பேசிக்கலி. ஹஸ்பண்ட் பேரு மோகன்ராஜ்.
1: நீங்க தான் சரண்யா? அதை சொல்லுங்க. ஓ, நீங்க மற்றவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துறப்ப சரண்யா
0: சாமியை கூட அஞ்சு பேர் வந்துட்டோம். மொத்தம் நாங்க அஞ்சு பேரு, என்னோட கிட்ட அப்புறம் அம்மா அப்பா எல்லாரும் வந்துருக்காங்க.
1: நீங்க வேலை பாக்குறீங்களா?
0: இல்ல, ஐம் நாட் ஒர்க்கிங் ரைட் நவ், ஐம் எ ஹோம் மேக்கர்.
1: சரி, ரொம்ப அழகா பேசுறீங்க, ஆனா இருந்தாலும் தெளிவா பேசுறீங்க.
0: தேங்க்யூ சோ மச்.
1: மலர் கண்காட்சி எல்லாம் பாத்தீங்களா? இப்பதான் வந்து
0: பாத்துட்டு இருக்கோம். நாங்க பாத்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு, பாத்துட்டு இருக்கோம், பாத்து முடிக்கல.
1: இது மாதிரி எல்லாம் வந்து சென்னையில பசுமையா இருந்தா
0: சென்னை விட்டு யாருமே வர மாட்டாங்களே.
1: சரி, சென்னை பக்கத்துல ஏதாவது இந்த மாதிரி?
0: சென்னை பக்கம்னா உங்களுக்கு ஏற்காடு, மீன்ஸ் நாங்க அவ்வளவா சென்னை பக்கத்துல அவுட்டர்னா இந்த மாதிரிதான் வருது, ஊட்டி கொடைக்கானல் அப்படிதான் வரும்.
1: ஏற்காடு வந்து சேலம் பக்கம்.
0: ஆமா ஆமா ஆமா. ஏலகிரி, ஏலகிரி போகலாம். அப்புறம் ரிலாக்ஸ் ஆனா மகாபலிபுரம் பீச் அப்படிதான். பட் ஆனா இந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது.
1: அப்படினால நாங்க பஸ் ஏறி ஒரு நாள் பயணம் பண்ணாதாங்க இந்த பசுமை எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு இருக்கீங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: மகிழ்ச்சிங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹர்ஷா. உங்க பேர் புயல்னு வச்சிருக்கலாமோ. உங்கள்ட்ட பேசினோடே வந்து கொடையெல்லாம் தூக்குது, காத்து அடிக்குது, பயங்கரமா இருக்கு. ஹர்ஷா,
1: என்ன படிக்கிறீங்க? சரிங்க, ஸ்கூல் வேற, நாலு நாள் எக்ஸ்ட்ரா வேற, ஓபனிங் டேட் ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க, பரவாயில்ல. எத்தனை நாள் பிளானிங்?
0: 3 டேஸ் தான்.
1: 3 டேஸ் தான், ரொம்ப சோர்வா சொல்றீங்களே. இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம்ல?
0: இருக்கலாம், ஆனா 3 டேஸ்ல போறோம். ஏன்னா அது கழிச்சு கொஞ்சம் ஹாலிடேஸ்னால கொஞ்சம் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க, அதையும் முடிக்கணும். அதனால வந்து 3 டேஸ் மட்டும் பிளான் பண்ணிருக்கோம்.
1: சரிங்க, நல்ல சமத்தான போடும். உங்க பேரு?
3: சாரதாமணி.
1: சாரதாமணி.
3: சாரதாமணி.
1: நீங்களும் சென்னையா?
3: சென்னை.
1: ப்ராப்பரா சென்னையா?
3: ப்ராப்பரா சென்னை.
1: சரிங்க, எப்படி இருக்கு மலர் கண்காட்சி?
3: சூப்பரா இருக்குப்பா, என்ஜாய் பண்றோம். பொண்ணு பேத்தி, ரெண்டு பேத்தி வந்துருக்காரு.
1: சரிங்க சார், முன்னாடி என்ன வடிவமைப்பு இருக்கு சொல்றப்பா?
3: கோபுரம் பார்த்தா தஞ்சாவூர் கோபுரம்
1: கண்டுபிடிச்சிங்க.
3: ஓகேவா? தஞ்சாவூர் பெரிய கோயில்.
1: அப்ப வந்து பாஸ் ஆயிட்டாங்க உங்க ஊழியர்கள். சரிங்க, மகிழ்ச்சிங்க.
3: ரொம்ப மகிழ்ச்சிப்பா.
1: உங்க பேர் சொல்லுங்க.
0: மிருத்திகா.
1: மிருத்திகா, என்ன படிக்கிறீங்கம்மா?
0: நான் 9th.
1: 9th ஸ்டாண்டர்ட். சரிங்க, என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்காகவும் என்ன பாடல் கேட்கலாம்?
0: எங்கள் வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் மூவில இருந்து உன் கூடவே பிறக்கணும் சாங்.
1: சரிங்க, இப்ப உங்களுக்காக நம்ம வீட்டு பிள்ளை.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய். ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
4: இது கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். கொடைக்கானல் பிரையன் பூங்கால 63rd மலர் கண்காட்சி 8th நாளாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐயோ, நான் வந்து அரசு பூங்கால அப்சர்வேட்டரி சாலையில உள்ள அரசு பூங்கால இருக்கனே, வர முடியலையே அப்படின்னு நினைக்கிற நேயர்களுக்காக 11:30 மேல நம்ம அறிவிப்பாளர்கள் உங்களை அங்க வந்து சந்திப்பாங்க. அங்கே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. அரசு பூங்காலையும் நம்ம பண்பலை வரப்போகுது.

0: சந்திக்க போகுது அப்படின்ற தகவலையும் இந்த நேரத்துல உங்கள்கிட்ட சொல்லிக்கலாம். சுற்றுலாத்துறையில நிறைய ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்காங்க, இசை நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா படகு அலங்கார போட்டி, நாளைக்கு ஒரு சிறப்பான போட்டி நடக்க போகுதுங்க. அதை விட நாய்கள் கண்காட்சி நடக்க போகுது. நீயா நானா அப்படின்னு போட்டி போட போறாங்க நம்ம செல்ல பிராணிகள், வந்து பாருங்க. நாளைக்கு பிரையன் பூங்கால நாய்கள் கண்காட்சி உங்களுக்காக நடக்க இருக்கு அப்படின்ற தகவலையும் சொல்லிட்டு. வணக்கம் சார்.
1: என்னுடைய பெயர் கே ராசு. நான் வந்து சென்னையில இருந்து ஃபேமிலியோட வந்திருக்கேன். நாங்க வந்து ஒரு 5 பேர் வந்திருக்கோம். நான் வேளாண்மை துறையிலயும் பாத்தீங்கன்னா ஒரு 35 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்கேன். தோட்டக்கலை துறையில தோட்டக்கலை துணை இயக்குனரா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 ஆண்டுகள் பணி செஞ்சிருக்கேன். தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனரா இருக்கும்பொழுது ஊட்டியில வந்து நாங்க வந்து மலர் கண்காட்சி ஏற்பாடு பண்ணிருக்கோம். கொல்லிமலையில வந்து நாங்க கோடை விழா ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதே சமயத்துல இங்க வந்து நாங்க, நான் இப்ப கொடைக்கானலை பொறுத்தவரையில இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கேன். நான்
0: ஒரு தோட்டக்கலை துணை இயக்குனரா இருந்திருக்கீங்க, இப்ப ஓய்வு பெற்றிருக்கீங்க.
1: ஓய்வு பெற்றிருக்கீங்க.
0: எப்படி ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க?
1: ரொம்ப அருமையான ஏற்பாடு. இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் நான் இப்ப 3 நாளா பாக்குறேன், கிட்டத்தட்ட வந்து 1000கணக்கான மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. நாங்க போட்டிங் போயிட்டு வந்தோம், ரொம்ப அழகா சிறப்பா இருந்தது. குணா குகைக்கு போனோம், அதுவும் வந்து ரொம்ப எல்லாம் ரசிக்கத்தக்க. அங்க கூட்டம் பாத்தீங்கன்னா அலம் மோதிக்கிட்டு இருக்கு, பயங்கரமான கூட்டம். அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து ரோஸ் கார்டன் வந்தாக்கா அது அதோட அதிகமான கூட்டம். அதனால வந்து மக்கள் வந்து அவங்களுடைய பொழுதுபோக்குக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு வந்து இந்த மலர் கண்காட்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய எல்லா இடத்துலயுமே வந்து மக்கள் கூட்டம், கொடைக்கானல்ல எந்த இடத்துக்கு போனாலும் பாத்தீங்கன்னாக்கா மக்கள் கூட்டம் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. ஹோட்டல்ல போனாலும் சரி, மத்த ரோடுகள டிராபிக் ஜாம் அந்த மாதிரி இருந்தா கூட இந்த பிரையன் பார்க்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கு. அந்த வகையில நாங்களும் வந்து குடும்பத்தோட சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். 3 நாள் தங்கி இருந்தா ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே சமயத்துல அந்த தோட்டக்கலை துணை இயக்குனர் வந்து ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள், தோட்டக்கலை உதவி இயக்குனர், தோட்டக்கலை அலுவலர், உதவி தோட்டக்கலை அலுவலர்கள், மற்ற ஸ்டாஃப் எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான உழைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து பார்த்தா இந்த வேலையெல்லாம் செய்யணும்னாக்கா சர்வசாதாரணமா செய்ய முடியாது. அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்காங்க.
0: உங்க பேச்ச கேக்கும் போது நீங்க ஓய்வே அடையல அப்படின்றது தெரியுது.
1: சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா. நான் இன்னமும் வந்து ஓய்வே எனக்கு இல்ல, நான் ஓயாம உழைச்சிட்டு தான் இருக்கேன்.
0: அது நல்ல உழைப்பா அளிக்க அழகு. என்ன பாடல் கேட்கலாம் இந்த கால நிலைக்கு?
1: அது நேயர்கள் இருந்து இது ஒரு மாலை பொழுது. அருமையான பாடல், ரொம்ப ரொம்ப அருமையான பாடல். அந்த பாட்டை போட்டீங்கன்னா வைரமுத்துவனுடைய முதல் பாடல், அந்த பாட்டை போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப
0: இந்த முற்பகல் வேலையில ஒரு பொன்மாலை பொழுது.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி
3: Jenny's Institute of Hotel Management.
4: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
3: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
4: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
3: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
4: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
5: என்னண்ணா கிலோமீட்டர் கணக்குல நடந்துட்டு இருக்கீங்க?
6: வெயிட்ட குறைக்க வேற என்ன பண்ண?
5: அட, மே 29 ல இருந்து 31 வரை நடக்கிற நம்ம பிரீத்தி ஹாஸ்பிடலோட இலவச உடல் எடை குறைப்பு முகாம்ல கலந்துக்கோங்க. ரத்த கொழுப்பு, BMI, தைராய்டு, அப்டோமினல் ஸ்கேன், ரெட்டினோஸ்கோப்னு தேவைப்படுற எல்லா டெஸ்டையும் ஃப்ரீயா பண்றாங்க.
3: அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 5 லட்சம் மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
7: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
8: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
1: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
2: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: இது கோடை பண்பலை 100.5 லேக் FM. இன்னைக்கு 63வது மலர் கண்காட்சி.

0: எட்டாவது நாளாக கொடைக்கானல் பிரையன் பூங்கால சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம நீண்ட புல்வெளியில நிறைய அரங்குகள் அமைச்சிருக்காங்க. இந்த வருஷம் முதல் முறையா நம்ம கோடை பண்பலை 100.5 உங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படின்ற பதாகையோட அரங்கு எண் 28 இந்த பூங்காவில அமைச்சிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னு தேடி வாங்க, ஓடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா படகு அலங்கார போட்டி சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தினாங்க. நாளைக்கு நாய்கள் கண்காட்சி, நாய்கள் கண்காட்சி நம்ம பிரையன் பூங்கால நடக்க இருக்குங்க. காலையில எல்லாருமா வந்துருங்க. இப்பயும் உங்களை சந்திக்கிறதுக்காக ரோஸ் கார்டன்ல நம்ம அறிவிப்பாளர்கள் காத்திருக்காங்க. லேக் எஃப்எம் அங்கிருந்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: இதுவரை பிரையன் பூங்காவிலிருந்து சுற்றுலா சொந்தங்களை சந்தித்தார் பினாசிரி யோகானந்த். இனி அடுத்து அவங்க சொன்ன மாதிரி கொடைக்கானல் அரசு ரோஜா பூத்தோட்டத்திலிருந்து சுற்றுலா சொந்தங்களை சந்திக்கவிருக்கின்றனர் அறிவிப்பாளர் மீனா மற்றும் உத்தரநந்தினி.
2: நம் கோடை பண்பலை 100.5 நாள்தோறும் 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் மற்றும் கணினி அறிவியலில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் திண்டுக்கல் புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துணை முதல்வர் முனைவர் ஜே ரோகிணி அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அழைப்பை ஏற்படுத்துங்க. இன்று 7 மணிக்கு 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்புக்கு 0 45 42 கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்று 7 மணிக்கு அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி நம் கோடை பண்பலை 100.5.
3: லைஃப்ல நல்லா பெருசா வாங்க, ஏனிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க.
4: இதுவரை ரசித்தம் கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
5: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
6: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: இருக்கக்கூடிய ரோஜா பூந்தோட்டத்துலதான் நாம இருக்கோம். பக்கத்துலயே இந்த மாநில ஆராய்ச்சி நிலையமும் இருக்குது. இங்கேயுமே பூக்கள், ரோஜா பூக்கள் நிறைய பூக்கள் இருக்குது. பூக்களை பாக்குறதுக்கு நிறைய மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நமக்கு முன்னாடி ஒரு அழகான சொல்லுங்க.
1: என் பேர் லட்சுமிங்க.
0: எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: நாங்க ஈரோட்ல இருந்து வந்திருக்கிறோம்.
0: எப்ப வந்தீங்க கொடைக்கானலுக்கு?
1: நாங்க இன்னைக்குதான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.
0: இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்ப வந்தோடனே முதல்ல ரோஜா பூந்தோட்டத்துக்கு வந்திருக்கீங்க?
1: இல்லைங்க, குணா அதெல்லாம் பாத்துட்டு தான் போனோம்.
0: பாத்துட்டு தான் வந்திருக்கீங்க. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணீங்களா? அங்க எப்படி இருந்ததுங்க?
1: நல்லா
0: இருந்தது. எல்லா அரங்குகளையும் சுத்தி பாத்தீங்களா?
1: சுத்தி பாடி
0: பண்மலைக்குன்னு ஒரு அரங்கு, 28 அப்படின்னு ஒரு அரங்கு இருந்தது பாத்தீங்களா நீங்க? சரிங்க, மகிழ்ச்சிங்களா. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நீங்களும் ஈரோட்ல
1: இருந்தீங்களா?
0: ஃபேமிலில இருந்து வந்திருக்கீங்களா?
1: எத்தனை
0: நாள் டூரு?
1: ஒரு நாள் டூர்.
0: ஒரு நாள் டூர் போதுமா? கொடைக்கானல் சுத்தி பாக்க முதல் டைம் வரனால எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா நான் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. எப்படி இருக்குங்க வந்தது?
1: அழகா இருக்கு.
0: பிரயாணம் எல்லாம் நல்லா
1: அழகா இருக்குது, நீட்டா இருக்குது.
0: சரிங்க, உங்களுக்கு எந்த எந்த இடம் ரொம்ப பிடிச்சதுங்க?
1: பாக்க போன இந்த இடம் தான் ரொம்ப பிடிக்குது. எங்களுக்கு
0: ரொம்ப பிடிக்குது.
1: அழகழகா பூக்கள் இருக்குது, அது போக அதிசயமா இருக்குது. டிசைனா இருக்குது, வித விதமா இருக்கிறதுனால பாக்காத பார்த்த மாதிரி ரொம்ப இருக்கு.
0: ரொம்ப இருக்கு. பக்கத்துல பாருங்க எவ்வளவு இருக்குது. நீங்க வீட்டுல பூச்செடியில வச்சிருக்கீங்களா?

0: நாங்க இல்லம்மா, முல்லைப்பூ செடி வச்சிருக்கோம். இங்க நிறைய
1: பார்த்தது இல்ல,
0: அதனால எங்களுக்கு அதிசயமா நல்லா இருக்கு, அழகா இருக்கு.
2: வணக்கம் பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க.
3: சுமதிக்கா.
2: சுமதி, நீங்க என்ன பண்றீங்க?
3: நாங்க வீட்டு ஹாஸ்ட் ஒய்ஃப் தான்.
2: சரிங்க. நானு போட்டுக்கேன், ரொம்ப சின்ன பிள்ளை நினைச்சேன். சரி, சிட்டில வரலையா? நீங்க மட்டும் இருக்கீங்களா?
3: ஒரே ஃபேமிலியா
2: வந்துருக்கீங்க. காணுமே, வீட்டை காணுமே.
3: வீட்டுல எல்லாம் யாரும் வரல, நாங்க
2: மட்டும் தான். ஏன் முடிச்சுட்டு ஃப்ரீயா வரணும்டா?
3: ஆமா, ஃப்ரீயா பாக்க முடியும் தானே?
2: இல்லன்னா அவங்களுக்கு ஏதாவது தேடிக்கிட்டே இருக்கணும்.
3: ஃப்ரீயா இருந்தா நம்ம யாரும் தேட மாட்டாங்க.
2: சரி சரிடாமா. உங்களுக்கு இங்க என்ன பிடிச்சதுங்க?
3: இந்த ரோஜா தோட்டம் ரொம்ப நல்லா இருக்கு.
2: ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வெதர் எல்லாம் எப்படி இருக்கு?
3: ரொம்ப அழகா இருக்கு. ஒரு ஒரு ஃபிளவர் பார்க்கும் போது ரொம்ப அதிசயமாவும் இருக்குது, இவ்வளவு இதா இருக்கா இருக்கு.
2: சரிங்க. வணக்கம்ப்பா, உங்க பேர்?
4: என் பேர் பூனேஸ்வரிங்க. நாங்களும் ஈரோடு தான்.
2: சரிங்க. நீங்க எதுவும் வேலைக்கு போறீங்களா?
4: இல்லைங்க, நாங்களும் ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
2: இங்க கொடைக்கானல் போனா யார் பிளான் பண்ணாங்க?
4: பிளான் நாங்க தாங்க போட்டோம்.
2: நீங்க ஒரு நாள் போதும், போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி
4: லேடிஸே வந்திருக்கிறோம். அதனால ஒரு நாள் போட்டா போதும்னு
2: வந்துட்டீங்களா? நம்ம எல்லாம் போயிட்டு வந்துடலாமா அப்படி பயம் அந்த மாதிரி
4: என்னென்னவோ பண்றாங்க. இதுவும் நம்மளால பண்ண முடியாது.
2: போயிட்டு வரது பெரிய விஷயம் இல்லைங்க. சரிங்க. எல்லாம் நம்ம அத்தவங்க
4: தானே
2: நீங்க பாத்தீங்களா? அதுதான் நிதர்சனம் உண்மை. உங்களை சந்திச்சு பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. எந்த பாடல் கேட்கலாம்?
4: இனி விஜய் சாங்.
2: ஏதாவது ஒரு விஜய் பாடல் கேட்கலாம். சரிங்க, நன்றிங்க.
4: ரோஜா பூந்தோட்டம், காதல்

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
2: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.
3: கோடை பன்மலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: வணக்கமா, பிரெயின் பார்க்ல இருக்கும். இப்ப வந்து ரோஜா பூந்தோட்டத்துல அப்சர்வேட்டரி போற வழியில் இருக்கக்கூடிய அந்த ரோஸ் கார்டன் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருந்து பேசிட்டு இருக்கோம். இங்கேயே சுற்றுலா பயணிகள் நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க. பாட்டல் கண்ணுக்கு நிலவு படத்துல இருந்து இப்ப ஒரு பாடல் கேட்டா அந்த பாடல் மாதிரியே தான், எங்க பார்த்தாலும் ரோஸ் பூவா இருக்குது பாக்குறதுக்கு, எங்களுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. மக்கள் எல்லாம் ரொம்ப பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நமக்கு முன்னாடி ஒரு அழகான குடும்பம் இருக்காங்க, அவங்களுக்கு சந்திச்சு பேசலாம். வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க.
6: சாலினி.
5: எங்க இருந்து வந்திருக்கீங்கம்மா?
6: விழுப்புரத்துல இருந்து.
5: விழுப்புரத்துல எப்ப வந்தீங்க?
6: நேற்று வந்தோம்.
5: நேற்று வந்தீங்க. கொடைக்கானல் எல்லா இடங்களும் சுத்தி பாத்தீங்களா?
6: இன்னும் போட்டிங் மட்டும் போகல.
5: இன்னும் போட்டிங் மட்டும் போகல, இனி அடுத்தது போட்டிங் தான். எப்படி இருக்கீங்க? பூந்தோட்டம் பாத்தீங்களா, ரோஸ் கார்டன் எப்படி இருக்கு?
6: ரொம்ப
5: நல்லா இருக்கு. சென்னையில இருந்து அங்க இருக்கிறதுக்கு இங்க இருக்கிறதுக்கு எப்படி இருக்குங்க?
6: அங்க இருக்கிறதோட இங்க கொஞ்சம் நல்லா இருக்கு,
5: ரொம்ப நல்லா இருக்கு.
6: பேபிக்கெல்லாம் நல்லா இருக்கு.
5: எத்தனாவது டூர் இது உங்களுக்கு?
6: இது நிறைய
5: நிறைய டைம் வந்திருக்கீங்க.
6: மேரேஜ் பண்ணதுக்கு முன்னாடில இருந்தே வந்திருக்கோம்.
5: சரிங்க சரிங்க. அப்ப பாத்ததுக்கு இப்ப பாத்து வித்தியாசம் நிறைய இருக்குமே கொடைக்கானல்.
6: ஆமா, நிறைய தான் இருக்கு.
5: சரிங்க மேம், குட்டி பாப்பா பேசுவாங்களா? வணக்கம் பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்கடா? அவங்க ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க. ஏதோ அதான் பார்த்தாலே தெரியுது. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நிமிடம் கூட பாக்க முடியாது, கீழே குடிச்சுக்கோம் அப்படின்னு. சரிங்க சார், கனவுங்க சார் கூட வந்திருந்தாங்க, பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி பரவாயில்ல. எப்படி இருக்க கொடைக்கானல்?
6: நல்லதா இருக்கு, சுத்தி பாக்குறதுக்கு நல்லா இருக்கு.
5: சரிங்க, என்ன பண்றாங்க சார்? என்ன பண்றாங்க
6: அவங்க?
5: டிராவல்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ யார் பாத்துக்குவாங்க? இப்ப நீங்க இங்க வந்துட்டீங்க
6: இல்ல? டிரைவர் ஒருத்தர் மாத்திரை போட்டு
5: மாத்தி போட்டுட்டு பாத்துக்கீங்க. சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
6: அமரன் மூவில இருந்து வெண்ணிலவ சாரல்லி.
5: என்னால அந்த பாடல் பாடல் கேட்கும் போது
6: ஃபேவரட் சாங்.
5: சரிங்க, இல்ல முதல்ல கூப்பிடும் போது அவங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லும் போது ஏதோ பேரு இது சொல்லி சொன்னீங்க. அப்புறம் பார்த்தா பேரு சொல்லி பயங்கர சவுண்ட கூப்பிட்டீங்க. இப்ப கூப்பிடுங்க, கூப்பிட தூரத்துல காணும் அவரை. இதோ வந்துட்டாங்களா? பேசிடலாமா? வணக்கம் சார், உங்க பேர்
7: சொல்லுங்க. சாம்ராஜ் மேடம்.
5: அவங்க கூப்பிட்டாங்களே, எப்படி இருந்துச்சு? எப்ப வச்சுதான் பேர் சொல்லி
7: கூப்பிடுவாங்களா?
5: புதுசா அப்படியே எனக்கு ஷாக்கா இருந்தது. என்னடா
7: வீட்டுல இருந்தாலும் அப்படிதான்
5: கூப்பிட்டு பாப்பாங்க, கேக்கல அப்படின்னா பேரை சொல்லிதான் கூப்பிட்டு ஆகணுங்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, டிராவல்ஸ் வச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. எப்படி சார் போயிட்டு இருக்குது? ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு வர்றது அலைச்சலாம் நினைப்பீங்களா?
7: பண்ண முடியாது.
5: அப்ப ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிட்டு வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த நிறைய

0: குயிப்பீங்க, கொஞ்சம் குயிப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சில இடங்கள்ல கொஞ்சம் நேரம் நின்று கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல
1: கஸ்டமர் ஏத்த மாதிரி நடந்துக்கலாம். கூட்டு போய் அவங்க சந்தோஷமா இட்டு போறது, அதை இட்டு போயிட்டு வரணும். அவங்களை கஷ்டப்படுத்தி கூட்டு வந்து இந்த டிரைவர் இட்டு போனாரு, இது சரியில்ல சொல்லக்கூடாது.
0: கூப்பிடுங்க,
1: அடுத்த டைம் இந்த டிரைவர் நீங்களே வாங்க, அந்த வண்டி எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களை சந்திச்சு பேசினதுல. மேடம், அமரன் படத்துல இருந்து பாடல் கேட்டாங்க, இப்ப எல்லாருக்காகவும் கொடை பண்மலைன்னு ஒரு பிள்ளை 5 பாடல் கேட்டலாம்.

ஒரு ஏக்கர் நிலப்பரப்புல இருக்குது. சின்ன சின்ன கொஞ்சம் கலர்லதான் நம்ம ரோஜா பூக்களை நம்ம பாத்துருப்போம். இங்க வந்து ஒவ்வொரு பூவுமே ஒவ்வொரு விதமா இருக்குது. நிறைய கலர் இல்ல, மல்டி கலர் இருக்கு. கருப்பு கலரும் பச்சை கலர் மட்டும்தான் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மத்த எல்லா நிறங்கள்லயும் ரோஜா பூக்களை நம்ம பாக்கலாம். மக்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு இங்க ஒரு ஷேப்ல ஒரு இது செஞ்சு வச்சிருக்காங்க.

0: பின்னாடி நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. புகைப்படம் நிறைய புகைப்பட கலைஞர்களும் உள்ள இருக்கிறாங்க. ரொம்ப அழகா நின்று அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நின்று புகைப்படம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம சுத்தி பார்க்க நடக்கிறது கொஞ்சம் கை காலெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் வயதானவங்க நடக்கிறது சிரமப்படுறாங்க அப்படின்னா பேட்டரி காரும் அந்த வசதியும் இங்க இருக்குது. அது மூலமா சுற்றுலா பயணிகள் ஏறி அந்த ரோஸ் கார்டனை சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க, அவங்களை சந்திச்சு பேசலாம். வணக்கம்மா, அவங்க பேசுறேங்க.
1: வணக்கம், நாங்க திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கோம்.
0: திருவண்ணாமலை
1: பேர் பவித்ரா.
0: பவித்ரா, எப்ப வந்தீங்க இன்னைக்கு காலையில வந்தீங்களா?
1: நாங்க வந்து டூ டேஸ்
0: டூ டேஸ் அது இங்க
1: இப்போ காலையில தான் ரோஸ் பாத்தீங்களா? பாக்கலாம்,
0: பாத்துட்டோம்.
1: ரொம்ப அழகா இருக்கு, குளிர்ச்சியாவும் கவர்ச்சியாவும்.
0: எத்தனை நிறங்கள்ல பாத்துருக்கீங்க? ஏதோ எந்த பூவோட நிறத்தை பார்த்து ரொம்ப வியப்பா பாத்தீங்க?
1: ஒரு ஒரு லாவெண்டர் கலர் ரோஸ் இருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்தது.
0: சரிங்க,
1: ஒரு சில செடியில எல்லாம் ரொம்ப கொத்து கொத்து அழகா ரொம்ப பெருசா பூத்திருந்தது.
0: சரிங்க,
1: எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது.
0: இங்க இது நர்சரியா இருக்கு, நம்ம பூ கொடைக்கானல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை.
1: ஆமா, ஒவ்வொரு விதமா எல்லாமே நல்லா இருந்தது. நிறைய வானுயர்ந்த மரங்கள், செடிகள், மரங்கள் எல்லாமே பாத்துட்டோம். இப்ப வந்து லாஸ்ட்
0: டேஸ்ட் எப்படி இருக்குங்க?
1: எல்லா பூக்களும் அப்பா மனசு கொள்ளை கொள்ளுது, கண்ணை கவருது.
0: மனசே
1: ஆமா, மனசே இல்ல, ரொம்ப அழகா இருக்கீங்க. இருக்கலாம் பாத்தீங்க, கிளைமேட்டா ரொம்ப சூப்பரா இருக்குது.
0: சரிங்க சார்,
1: எல்லா பூக்களும் நல்லா இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப கவர்ந்தது வந்து அந்த எல்லோ கலர் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது,
0: மஞ்சள் கலர். சரிங்க, மஞ்சள் கலர் அந்த ரோஸ் செடி இது வாங்கினீங்களா?
1: வாங்கிருக்கோம்,
0: சரிங்க சரிங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சு பேசல. என்ன பாடல் கேட்கலாங்க?
1: முட்டைக்கலக்கி.
0: முட்டைக்கலக்கி பாடல் யாருக்காக?
1: என்னோட மகளுக்காக. டெடிக்கே
0: அவங்களுக்காக பிடிக்கும் அப்படின்னு
1: சொல்லி அடிக்கடி அந்த பாட்டு பாடிட்டே
0: பாடிட்டே இருப்பாங்க. சரிங்க, எல்லாருக்காகவும் பாடல் கேட்கலாமா? நன்றிங்க,
1: கேட்கலாம். நன்றி,
0: தேங்க்யூ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: அதிர வெற்றி போற வழியில இருக்கக்கூடிய ரோஸ் கார்டன், ரோஜா பூந்தோட்டத்துல இருந்துதான் இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. நிறைய பூக்கள், இந்த பெரிய பரப்பளவுல இந்த தோட்டம் இருக்குது. இப்ப நமக்கு முன்னாடி தோட்டக்கலை உதவி அலுவலர் மூர்த்தி சார் இருக்கிறாங்க, அவங்க சந்திச்சு பேசலாம். வணக்கம் சார்.
5: வணக்கம். வணக்கம்
4: சார். ரொம்ப பெரிய பரப்பளவுல ரோஸ் நிறைய
5: வந்து ஒரு 10 ஏக்கர்ல வந்து ஃபுல்லாவே ரோஸ் பண்ணிருக்கிறோம். இப்ப வந்து கோடை விழாவை ஒட்டி நிறைய வந்து பூக்கள் அலங்காரம் எல்லாம் நிறைய பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி இங்க வந்து ரோஸ் வெரைட்டிஸ் வந்து 1500 வெரைட்டிஸ் இருக்குது. 16,000 பிளான்ட்ஸ் நாங்க பண்ணிருக்கிறோம். இது இல்லாம வந்து இப்ப வந்து இந்த டால்பின் முன்னாடி வந்து எல்லாமே ரோஸ்லயே பண்ணிருக்கிறோம். டால்பின் பண்ணிருக்கிறோம். உள்ள வந்து முயல், அந்த மாதிரி போட்டோ ஃபிரேம் மாதிரி, அதுக்கப்புறம் ஆர்டின், எல்லாமே வந்து ரோஸ்னால அலங்காரம் பண்ணிருக்கிறோம்.
4: இப்போ இந்த நேரத்துல இத்தனை பூக்கள் ஒரே சமயத்துல பூத்து குடுங்கிற மாதிரி நம்ம எப்ப பதியம் போட்டு அதுக்கான வேலைகள் எப்ப நம்ம ஆரம்பிச்சோம்?
5: நாங்க வந்து ஜனவரியில இருந்தே ஆரம்பிச்சிருவோம்.
4: ஜனவரியில
5: இருந்து வேலையெல்லாம் ஜனவரியில இருந்தே நாங்க ரெடி பண்ணி அதுக்குண்டான இதெல்லாம் பண்ணி மெட்டீரியல் எல்லாம் போட்டு அதுக்கு உண்டான இதெல்லாம் ஆரம்பிச்சிருவோம். எங்களுக்கு இது மாதிரி வருமா ஓரளவுக்கு இருக்கு, அந்த அளவுக்கு வரும். கீழே இதை விட ஓரளவுக்கு மீடியமான
4: அதனால
5: ரோஸ் எல்லாம் திருப்பி வாங்கிட்டு போறாங்க.
4: வேற என்ன மாதிரி செடிகள்லாம் கீழே கொடுத்தா வளரும்? நம்ம இங்க இருந்து வாங்கிட்டு போய் வச்சு நல்லா வரும் அப்படின்னு சொன்னா எந்த
5: செடியை சொல்லலாம்? நம்ம இந்த சால்வியா அதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. இந்த டேலியா அதெல்லாம் வந்து மேக்சிமம் கீழே ஒரு வரும். அதோட இன்டோர் பிளான்ட் நம்ம கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கு. இன்டோர் பிளான்ட் வாங்கிட்டு போறாங்க.
4: ரொம்பவே அழகா இருக்கு. எல்லாருமே வரவங்க எல்லாருமே ஒவ்வொரு அந்த நீங்க செஞ்சு வச்சிருக்க அந்த மலர்களால செஞ்சு இருக்க ஒவ்வொரு பக்கத்துலயும் நின்னு ரொம்ப அழகா சிரிச்சு புகைப்படம் எடுத்துக்கிறத பார்க்கும் போது கண்கொள்ள காட்சி இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்குது. என்ன பாடல் கேட்கல சார்?
5: அஜித் படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுறேன்.
4: அஜித் பாடல் ஏதாவது ஒரு பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
5: நன்றி.
4: உத்ரா நந்தினி மீனா. நன்றி. வணக்கம் நேர்களே.

இன்றைக்கு பிரைன் பூங்காவிலிருந்து சுற்றுலா சொந்தங்களை சந்தித்தார் பினசரி யோகானந்த். அதே போல் அடுத்த அரை மணி நேரம் கொடைக்கானல் அரசு ரோஜா பூந்தோட்டத்திலிருந்து சுற்றுலா சொந்தங்களை சந்தித்தனர். அறிவிப்பாளர் மீனா உடன் வந்து உத்தரநந்தினி இணைஞ்சிருந்தாங்க. இனி தொடரவிருக்கிறது மகளிர் நேரத்தில் நாங்களும் நடிப்போம்ல.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்புலை 100.5.
1: கோடை பண்புலை 100.5 இனி நாம் ரசிக்க ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
1: வழங்கும் மகளிர் நேரம்.
5: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு

0: கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராட் அரிசிகள்.
1: ஒவ்வொரு பொழுதையும் நமக்கானதா மாத்திக்கணும், ஒவ்வொரு நாளையும் நமக்கானதா மாத்திக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இப்ப அடிக்கிற வெயில பார்த்தா எதையும் மாற்ற வேணாம், கொஞ்சம் நிழல்ல போய் உட்காருவோம் அப்படின்னு தோணும். நிழல்ல போய் உட்காந்தா கொஞ்சம் காத்தடிக்காதா இதமா அப்படின்னு தோணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழலுக்கு அந்த சமயத்தை நாம் எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும், எவ்வாறு மாற்ற வேண்டும் என்பதை மட்டுமே யோசிப்போம். ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு உற்ற துணையாக எப்பொழுதும் கூட வருவது நம் கோடை பண்பலை 100.5. நம் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது மகளிர் நேரம். இன்னைக்கு மகளிர் நேரம் நாங்களும் நடிப்போம்ல சகோதரிகளே, உங்களது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி இது. நடிக்க வாங்க, உங்களுக்காக வெள்ளித்திரை வசனங்கள் காத்திருக்கின்றன. அந்த வசனங்களை கேட்டு அதே மாதிரி பேசி நடிங்க. இதுவரைக்கும் நீங்கள் எந்த நேரலையும் நிகழ்ச்சியும் பங்கேற்கலையா? அறிமுகமாக நீங்கள் பண்பலையில் என்னைக்காவது பேசுவோமா நினைக்கிறீங்களா? உங்களுக்காக 24/24/24 என்ற எண் காத்திருக்கு. மற்ற வழக்கமாக கோடை பண்பலை நேரலை நிகழ்ச்சி பங்கேற்கும் நேயர்கள் சகோதரிகள் 24/24/26 மற்றும் 24/24/29 வாங்க. முன் இணைப்புக்கு 0-4-5-4-2 என்னச்சுங்க. அப்போ தான் கொடைக்கானலுக்கு நம்ம பண்பலைக்கு இணைப்பு வரும். நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே சுப்பிரமணியம் சுரேந்தர். இனிய நண்பகல் நேர வணக்கங்கள் சகோதரிகளே. நிகழ்ச்சிக்கு யார் முதல்ல வரப்போறீங்க? வாங்க, வணக்கம். வந்துட்டீங்க, யார் பேசுறீங்க?
2: நீண்ட இடைவெளிக்கு நீண்ட வசனம் கொடுத்துடலாம் பேசுறீங்களா?
1: சரி, உங்களுக்கான வசனம் வருது கேளுங்க.
3: நான் வச்சிருக்கிறது கம்பெனி எவ்வளவு பொருளைய கிளப்பியிருக்கா ஐயா. என்கிட்ட இருக்குது 4 வரைக்கும் 1 கிலோ மைதா வந்தா, அதை வச்சு இந்த கும்போணத்தையும் பேக்கரி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து வேலை கேட்கிற பாரு போயா.
2: இன்னும்
1: ஒரு முறை கேளுங்க.
3: நான் வச்சிருக்கிறது கம்பெனி எவ்வளவு பொருளைய கிளப்பியிருக்கா ஐயா. என்கிட்ட இருக்குது 4 வரைக்கும் 1 கிலோ மைதா வந்தா, அதை வச்சு இந்த கும்போணத்தையும் பேக்கரி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து வேலை கேட்கிற பாரு போயா.
1: அவ்வளவுதான்.
2: நான் வச்சிருக்கிறது கம்பெனி எவனும் பொருளை கிளப்பிருக்கியா. நான் வச்சிருக்கிறது 4 வரைக்கும் 1 கிலோ மைதா மாவு, அதை வச்சிருந்து கும்பகோணத்தை ஒரு பேக்கரின்னு புல போட்டுட்டு இருக்கேன். வந்து வேலை கேட்கறே போயா.
1: அவ்வளவுதான், இருந்தாலும் நல்லா பேசிட்டீங்களே. சூப்பர்மா, அருமை, வாழ்த்துகள். சரிங்க, இப்ப அடுத்து யாரு? வாங்க, வணக்கம். வந்துட்டீங்க, பேசலாம். யாரு, எங்க இருந்து?
4: ஹலோ, நான் மோக்ஷிகா பேசுறேன்.
1: மோக்ஷிகா?
4: மோக்ஷிதா.
1: மோக்ஷிதா, எங்க இருந்து மோக்ஷிதா பேசுறீங்க?
4: காஞ்சிபுரம்.
1: சரிங்க, என்ன பண்றீங்க?
4: நான் ஸ்கூல் படிக்கிறேன்.
1: என்ன முடிச்சிட்டு என்ன போறீங்க?
4: இப்ப 10th முடிச்சு 11th போறேன்.
1: சரிங்க, வாழ்த்துக்கள். என்ன குரூப் எடுக்க போறீங்க?
4: அதான் தெரியல.
1: ஏதாவது எடுப்போம்.
4: அதான் எடுத்துக்கோ.
1: உங்க எய்மை நோக்கி என்ன ஆக போறணும் நினைக்கிறீங்களோ அதை நோக்கி உங்களது பாடப்பிரிவு தேர்ந்தெடுங்க, சரிங்களா? கன்ஃபியூஷன்ல, குழப்பத்தில் இதை எடுக்க சொன்னாங்க அவங்க எடுக்க சொன்னாங்கன்னு எடுக்கக்கூடாது. உங்களுடைய எய்ம் என்ன, அதுக்கு என்ன பாடப்பிரிவு படித்தா நல்லா இருக்குமோ அதை தேர்ந்தெடுங்க. சரி, உங்களுக்காக ஒரு டைலாக் வரும், அதை கேளுங்க. கேட்டு அதே மாதிரி நடிக்கணும், சரிங்களா?
4: ஓகே ஓகே.
1: கேளுங்க.
3: நில்லுங்கடா, அடிக்கிறாந்தா அடிச்சு போட்டு போய் வேலை வட்டியை பாருங்க. டேய், ஒரு நிமிஷம், எங்க வேணாலும் அடிச்சுக்க, ஆனா பேசல மட்டும் அடிக்காத. ஏன்? பர்சனாலிட்டி போயிருமில்ல.
4: இன்னொரு முறை போடுங்க.
1: இன்னொரு முறை கேளுங்க.
3: நில்லுங்கடா, அடிக்கிறாந்தா அடிச்சு போட்டு போய் வேலை வட்டியை பாருங்க. டேய், ஒரு நிமிஷம், எங்க வேணாலும் அடிச்சுக்க, ஆனா பேசல மட்டும் அடிக்காத. ஏன்? பர்சனாலிட்டி போயிருமில்ல.
4: ஓகே, நில்லுங்கடா, அடிச்சுக்கணும்னா அடிச்சுட்டு போயிடுங்க, பேசல மட்டும் அடிக்காதீங்க, ஏன்னா பர்சனாலிட்டி போயிடும்ல.
1: ஏ, அடிக்கிறாந்தா அடிச்சு போட்டு வேலை வட்டியை பாருங்கடா, அப்படி வரணும்.
4: ஓகே. ஏ, அடிக்கிறாந்தா அடிச்சுக்கோங்கடா, மறந்துடுனே.
1: எங்க வேணாலும் அடி,
5: பேசுறீங்க?

0: விழுப்புரம் மாவட்டம் வெள்ளகோயில்.
1: வெள்ளகோயில், சரிங்க. உங்களுக்கா ஒரு வசனம் வருது, கேளுங்க. கேட்டு அதே மாதிரி அடிக்கிறீங்களா?
0: சரிங்க,
1: கேளுங்க.
2: அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டான். நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது.
1: அவ்வளவுதான், அதே மாதிரி வரணும். இன்னொரு முறை கேளுங்க.
2: அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது.
1: அந்த ஃபீல் வேணும்.
0: அடிக்கும் போது ஒருத்தர் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறான், இவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டான்.
1: அடிக்கும் போது சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன், நானும் எவ்வளவு நேரம் தான் வலிக்காம தாங்குறது. என்ன அந்த ஒரு ஃபீல் வரணும்னு நினைச்சேன். சரி, இருந்தாலும் நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஆர்த்தி அவர்களே.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜிமேல சமைச்சு கொடுங்க.
4: ஆஹா, சம்ம வாசனை! அட்டட்டட்டட்ட அம்மா வந்திருக்காங்க. அம்மா வெளியில வெளியில வாங்க. ஏய் அம்மா, எங்க?
3: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.
8: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
9: இது உங்கள் கொடை பண்பலை 100.5. நாம் இணைந்திருக்கின்றோம் மகளிர் நேரம். இன்னைக்கு நாங்களும் நடிப்போம். இப்பயார் இணைப்பில் வாங்க. வணக்கம்.
10: தம்பி சுரேந்திர அவர்களுக்கு இனிய நண்பர்கள் வணக்கம். தம்பி எப்படி இருக்கீங்க?
9: நலம். தங்கள் நலமா?
10: ரொம்ப நல்லா இருக்கேன் தம்பி. தஞ்சாவூர் படதனகுல 11 கரெக்டா நான் பேச ஆரம்பிக்கிற நேரம் இங்க கரண்ட் போயிடுச்சு.
9: என்ன பண்ண, சரி விடுங்க. வான இதுல கேளுங்க வசனத்தை, அதே மாதிரி நடிங்க.
10: சரிப்பா.
11: ஆமா, என்ன விஷயம்?
12: பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ?
11: பணம் வரும்போது தருவோம்.
12: எப்ப வரும்?
11: தரும்போது வரும்.
9: அவ்வளவுதான்.
10: எப்ப தருவேன்? வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும்.
9: நல்லா கேளுங்க இன்னொரு முறை.
10: விட்டு விட்டு
9: கேளுங்க, இப்ப கேளுங்க.
11: ஆமா, என்ன விஷயம்?
12: பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ?
11: பணம் வரும்போது தருவோம்.
12: எப்ப வரும்?
11: தரும்போது வரும்.
10: ஆமா, என்ன விஷயம்? பணத்தை எப்படா தருவ? வரும்போது தருவோம். எப்படா வரும்? தரும்போது வரும்.
9: சரிம்மா, அருமை, நல்ல முயற்சி, வாழ்த்துக்க. நன்றிங்கம்மா. இப்ப அடுத்து யாரு வாங்க? வணக்கம், வந்துட்டீங்க, பேசலாம். யார், எங்க இருந்து வந்துட்டீங்க? பேசலாம். ஏன் அமைதியா இருக்கீங்க? வந்துட்டீங்களா? வணக்கம். நிகழ்ச்சி முழுக்க வணக்கம் வணக்கம்னு வணக்கம் மட்டுமே சொல்லிட்டு இருப்போம் போலயே. கோடி பண்பலை 100.5 மகளிர் நேரத்துல நாங்களும் நடிப்போம்ல. வந்துட்டீங்களா? பேர் சொல்லுங்கம்மா. அர்ச்சனா. ரத்னா, புதுக்கோட்டை ரத்னா. என்ன பண்றீங்கம்மா? சரிங்கம்மா. சரிங்கம்மா.
13: ரொம்ப நல்லா ட்ரை பண்ணேன் சார், கிடைக்கவே இல்ல.
9: இன்னைக்கு கிடைச்சிருச்சு. சரிங்க, இப்ப ஒரு வசனம் வருது, கேட்டுட்டு அதே மாதிரி பேசலாமா? கேளுங்க.
14: வேம்புலியம்மன் கோவிலுக்கு கூழ் ஊத்துறோம், டொனேஷன் எடு.
15: கூழ் குடிக்க வேணா வர்றேன், குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல.
14: அப்படியா?
15: அதுல ஒண்ணும் இல்ல.
9: அவ்வளவுதான். இன்னும் ஒரு முறை.
14: வேம்புலியம்மன் கோவிலுக்கு கூழ் ஊத்துறோம், டொனேஷன் எடு.
15: கூழ் குடிக்க வேணா வர்றேன், குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல.
14: அப்படியா?
15: அதுல ஒண்ணும் இல்ல.
9: வேம்புலியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம்,
13: வேம்புலியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம்,
9: டொனேஷன் எடு.

0: வாழ்த்துக்கள், நன்றிங்க ரத்னாமா அவர்களே. இப்ப அடுத்து யாரு? வாங்க, வணக்கம், வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சுரேந்திரன்.
0: ரேடியோ சத்தம் கொஞ்சம் குறைச்சு வைங்க, எக்கோ அது தெரியுதா?
1: ராதாமணி
0: சந்தான கிருஷ்ணன். உங்களுக்கா ஒரு வசனம் வருது, கேக்குறீங்களா? கேளுங்க.
1: இன்னொரு
0: முறை கேளுங்க. ஒரே
1: கால விழுந்தா மட்டும் உங்க தங்கச்சியை கட்டிக்கிற வேண்டும் மனப்பால் குடிக்காத, நான் எங்கடா மனப்பால் குடிச்சேன், நானே டின்னு வச்சுட்டு வீட்டு வீட்டுக்கு
0: வாழ்த்துக்கள், நன்றிங்கம்மா.

0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் RKG நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
3: Reindeer International School, ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது Reindeer International School, ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728.
0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: வத்தனகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிமிட மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
6: வணக்கம் அன்பாதினியர்களே. அந்த நுரையீரல பாத்தீங்கன்னா முக்கியமான பாதிக்கக்கூடிய ஒரு நோய் பார்த்தீங்கன்னா டிபின்னு சொல்லுவாங்க, காச நோய். ஒரு காலத்தில் நான்லாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கோ காச நோய்ன்ற ரொம்ப ஒரு பயந்து ஓடின ஒரு காலங்கள் உண்டு. காச நோய் அப்படின்னு கேட்டாவே ஒரு மாதிரி பயமா இருக்கும், அதை எலும்புரிக்கு நோய்க்குன்னு சொல்லுவாங்க. அப்போ புரிதல் கம்மியானது. அப்புறம் காலங்கள் மாற மாற அதை பற்றி ஒரு படிப்புகள் நல்லா வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்பு இல்லை இந்தியா இந்த மாதிரி பெரிய பெரிய வந்து அமைப்புகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்காக பல வகையான வந்து புது புது மாடல் டெஸ்ட்டுகள் பண்ணுறது, மருந்துகளை வந்து புது புது மருந்துகள் கொடுக்கறது, இந்த மாதிரி முயற்சிகள் பண்ணி இப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வளரக்கூடிய நாடுகளில் நம்ம நாடுகள் இந்தியா இந்த ஏசியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டுப்பாட்டை கொண்டு வரக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. அதே நேரங்களில் வந்து காசநோய் அப்படின்னா என்ன சார்னா, காசநோய் அப்படின்றது வந்து டிபி அப்படின்றது வந்து ஒரு வகையான ஒரு பாக்டீரியா மூலமாக, சரி, மைக்ரோ பாக்டீரியா ஒரு பாக்டீரியா மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய், சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுவோம், சரியா? அதாவது பரவக்கூடிய நோய் ஒருத்தர் மூலமாக. இது வந்து எப்பயுமே இந்த டிபி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மூலமாக தான் இன்னொருத்தருக்கு பரவும். யாரோ ஒருத்தருக்கு டிபி இருந்திருக்கும், அவங்க நம்மளை கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க, அந்த சுவாசம் பதில் காஃப் பண்ணியிருப்பாங்க, அந்த காஃபில் இருக்க துகளில் வந்து அதுக்குள்ளே ஒரு கிருமி இருக்கும், அந்த கிருமி நமக்குள்ளே போயிடும். சரி சார், அந்த கிருமி உள்ளே போன எல்லாருக்குமே டிபி வருமா? யாராருக்கு எதிர்ப்பு சத்து கம்மியாக இருக்கும் இல்லை நமக்கு எப்போ எதிர்ப்பு சத்து குறையுதோ அப்போ என்ன அந்த டிபி வந்து அக்ரிவேட் ஆகி உங்களுக்கு டிபி ஃபார்ம் ஆகும். சார், இந்த டிபி அப்படின்றது வந்து நுரையீரலை மட்டும்தான் பாதிக்குமா அப்படின்ற எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. என்ன ஒரு பேஷண்ட்லாம் வந்தாங்க, சார் டிபி வந்து என்ன சார் சொல்கிறீங்க, வந்து இங்கே வருமா, வந்து அதாவது கழுத்து கட்டிகளில் வருமா, முதுகு தண்டவடத்தில் வருமா அப்படின்லாம் கேட்டாங்க. எஸ், கண்டிப்பாக வந்து டிபி அப்படின்றது நுரையில மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது, மூளையை பாதிக்கும், முதுகு தண்டுவடங்களை பாதிக்கும், வயிற்றில் வரலாம், இல்லை கலலைகள் மாதிரி கட்டிகளாக கூட வர்றதுகள் வாய்களுக்கு. முக்கியமாக நாங்கள் பார்த்தா போன்லாம் ரொம்ப ரேராக தான் கண்டுபிடிக்கும், அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த நுரையீரில் வரக்கூடிய இந்த டிபி காசு நோய் வர்றது எப்படி அறிகுறிகள் இருக்குன்னா, தொடர்ந்து இருமல், இருமல் கூடிய வந்து இருமல் கூட பார்த்தீங்கன்னா சளி வந்து ப்ரொடக்டிவ் காஃப்னு சொல்லுவாங்க, காஃப் வருது, சில நேரங்களில் ரத்தம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 2 வாரங்கள் இல்லை 1 மாதத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு தொடர்ந்து இருமல் இருக்குது. ஈவினிங் சாயந்தரம் வந்து காய்ச்சல் வந்து போகுது, பசியின்மை, உடல் வந்து பார்த்தீங்கன்னா உடல் உறுப்பு வந்து குறைஞ்சிட்டே போடுது, உடல் வெயிட் குறைஞ்சிட்டே போகிறது. இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து டிபியாக இருக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, அந்த சளி எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. இதில் வந்து உறுதிப்படுத்துச்சுன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன உங்களுக்கு வந்து சளி உறுதிப்படுத்த உடனே கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்கள் பேரை என்ட்ரி பண்ணிட்டு உங்களுக்கு 6 மாதங்கள் தொடர் சிகிச்சையில் நீங்கள் இருக்க வேண்டியிருக்கும். பயப்படவே தேவையில்லை, 6 மாதம் மாத்திரை சாப்பிட்டா இது முழுமையாக வந்து குணப்படுத்தக்கூடிய நோய் தான். ஏன்னா இது வந்து கம்யூனிகபிலிட்டிஸ்ன்னு நான் சொன்னேன். சார், இதை கண்ட்ரோல் இதை வந்து என்ன சார் பண்ண முடியும், இதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டோம், இல்லை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாத்திரைகள் வந்து சேர மாட்டேன்னு சொல்லிட்டு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு விட்டுருவாங்க. இதனால் அவங்களுக்கும் இந்த நுரையீரல் முத்திரமும் முத்தி போயிடும். இதே நேரம்னா இவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளோ பெரியவங்களோ அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அதனால் டிபின்னு ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறா முறையாக நீங்கள் 6 மாதம் மாத்திரை எடுக்கணும். அந்த மாத்திரை எடுக்க முடிகிறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு வெயிட்டு கூடியிருக்கும், உங்கள் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க, பழையபடி நீங்கள் மீண்டும் பழைய பார்த்த வேலைகள் நீங்கள் திருப்தியாக நீங்கள் பார்க்கலாம். இதில் சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு பார்த்துக்க அப்படின்னா வந்து சில சிம்டம்ஸ் இருக்கும், சில சிம்டம் இல்லாமல் இருக்கும். அதே நேரங்களில் உங்களுக்கு வெயிட்டு குறைஞ்சிட்டே இருக்குது, சுகர் கண்ட்ரோலாக இருக்குது, அடிக்கடி காய்ச்சல் வருது, இருமல் லைட்டாக இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக டிபி இருக்கான்னு பார்க்கறதுக்கு மருத்துவருடைய ஆலோசனை பேரில் எக்ஸ்ரேயோ சளி எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இந்த டிபினால

0: நுரையீரல் பாதிப்பு இல்லாமல் இந்த கிருமியை வந்து அழகாக வெளியேற்றி நம்ம வந்து நலமுடன் வாழலாம் நேர்களே.
1: மேலும் சர்க்கரை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலுக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.

0: நம் கோடை பண்பலை 100.5 நாள்தோறும் 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் மற்றும் கணினி அறிவியலில் சேர்க்கை நுண்ணறிவு சார்ந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் திண்டுக்கல் புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துணை முதல்வர் முனைவர் ஜே ரோகிணி அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அழைப்பை ஏற்படுத்துங்க இன்று 7 மணிக்கு 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்புக்கு 0 45 42 கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்று 7 மணிக்கு அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி நம் கோடை பண்பலை 100.5.
1: லைஃப்ல நல்லா பெருசா வாங்க, ஏனிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க.
2: கோடை பண்பலை 100.5 ஆர்கேஜி நெய்.
3: ஆஹா, செம்ம வாசனை
4: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: வழங்கிய மகளிர் நேரம்.
6: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம் கோவை.
7: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள் உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிடல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.
8: மாயவளை மீளவழி, சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
9: நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம சோசியல் மீடியால அதிகமா நடக்கிற ஒரு முக்கியமான ஆபத்தை பத்தி பார்க்க போறோம். ஃபேக் ப்ரொஃபைல். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம், எந்த பிளாட்ஃபார்மா வேணா இருக்கலாம். அதுல சில பேர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்ல அப்ரோச் பண்ணுவாங்க, சில பேர் மணி ஸ்கேம் செய்ய அப்ரோச் பண்ணுவாங்க, மற்ற சில பேர் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸை திருட நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஒரு ஃபேக் ப்ரொஃபைலை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும், ஆனால் மற்ற தகவல் எதுவுமே இருக்காது, ரொம்ப கம்மியான டேட்டா தான் இருக்கும். அந்த அக்கௌண்ட் வந்து ரீசெண்டாக க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டாக இருக்கும். மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸே யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு பர்சனல் சேட் வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்மள்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் கேட்பாங்க, சில பேர் மணி ஹெல்ப் கேட்பாங்க, ஓடிபி, பேங்க் டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. சில டைம் இந்த செலிபிரிட்டி ஃபோட்டோ வச்சு இந்த ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் இன்டர்நெட்லேருந்து எடுத்ததாக இருக்கும், பெருசாக போஸ்ட், கமெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காது. அதை பார்த்தா கொஞ்சம் சஸ்பீஷியஸாக நமக்கு இருக்கலாம். நம்ம வீடியோ கால் கூப்பிட்டோன்னா அவங்க வீடியோ கால் அவாய்ட் பண்ணுவாங்க, அவங்க ஐடென்டிட்டியை ரொம்ப மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நம்ம சில மெசேஜஸ் எல்லாம் வரும், அர்ஜென்ட் ஹெல்ப், ஸ்பெஷல் ஆஃபர், ப்ரைஸ் வின்னர், இது மாதிரி எமோஷ்னல் மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை அவாய்ட் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னா, தெரியாதவங்க ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ப்ரொஃபைலை முழுசாக நம்ம செக் பண்ணணும். தேவைப்பட்டால் நம்ம ரிவர்ஸ் இமேஜ் சர்ச்னு அந்த ப்ரொஃபைலில் இருக்க இமேஜை வச்சு நம்ம சர்ச் பண்ணலாம். ப்ரொஃபைலில் இருக்கிற நேம்ஸ் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஆல்ரெடி வேறு எதுவும் சஸ்பீஷியஸாக யாரும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். சஸ்பீஷியஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் பிளாக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை எப்போவுமே ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைனில் இருக்க நண்பர்களெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. ஆன்லைனில் இருக்கவங்க ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸையும் கொடுக்கக்கூடாது. நீங்கள்

0: உங்கள்கிட்ட வீடியோ கால்ஸ் பேசக்கூடாது, தெரியாதவங்க கூட கனெக்ட் பண்ணாதீங்க, சேட் பண்ணாதீங்க, எல்லாரையும் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க.
1: இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்க ஃபேக் ப்ரொஃபைலை பற்றி பார்த்தோம். ஒரு நல்ல ஃபோட்டோ, ஒரு ஃப்ரெண்ட்லி மெசேஜ் பார்த்த உடனே நம்பிடக்கூடாது என்பதை புரிஞ்சுக்கிட்டோம். ஆன்லைனில் சேஃபாக இருக்கணும்னா அக்செப்ட் செய்கிறதுக்கு முன்னாடி வெரிஃபை செய்யுங்க, ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க. நாளை இன்னொரு முக்கியமான இணைய பாதுகாப்பு தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மேளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
3: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
4: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள், உங்களோட ஹெல்த் கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிடல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
7: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
8: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
6: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
9: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
10: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
11: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
12: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
13: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இது நம் கோடை பண்பலை 100.5. நாம் இணைந்திருக்கின்றோம் மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல, இப்ப யார் இணைப்புல வாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? முருகேஸ்வரி. சரிங்கம்மா, உங்களுக்கா ஒரு வசனம் வருது, கேக்குறீங்களா? கேளுங்கம்மா.
5: 2 1 3 தாங்க வரும்.
6: அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை?
5: 4.
7: 2 1 3 தானே வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா கேட்கணும்.
6: ரெண்டு ஒண்ணு மூணு
7: தானே வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு.

0: அதுல புருஷன் சொன்னா ரெண்டு ஒண்ணு,
1: புருஷன் சொன்னா கேட்கணும், புருஷன் சொன்னா
0: அப்படி இல்ல ரெண்டு ஒண்ணு நாலு இப்ப சொல்லு அப்படி வரணும். சரி வசனத்தை உங்க வசனமா மாத்திட்டீங்க, சரிங்க நன்றிங்க.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உடலில் ஏற்படும் நீர்ச்சத்து குறைவை போக்க தாராளமாக தண்ணீர் அருந்துமாறு அறிவுறுத்தியுள்ளார். வயதான பெற்றோர் மற்றும் முதியோரை வெப்ப அலையிலிருந்து பாதுகாக்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வெப்ப அலை மிக அதிகமாக இருக்கும் நேரங்களில் மக்கள் வெளியில் யாரும் செல்ல வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார். வீடுகளிலும் பொது இடங்களிலும் பறவைகளுக்காக சிறு பாத்திரங்களில் தண்ணீர் வைக்குமாறு பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உட்கட்டமைப்பு நிதித்துறை மறுசீரமைப்பின் மூலம் முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்தி, தொழில்நுட்பம், டிஜிட்டல் கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்யுமாறு சர்வதேச நிறுவனங்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா கனடா இடையே நிலையான வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாடு

0: மேம்பாட்டுக்காக நிதித்துறை நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜாய்மல்யா பக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளது. பீகாரில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. தகுதியான அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்காகவே வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளப்படுவதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 30ஆம் தேதி முதல் வீடு வீடாக சென்று வாக்காளர்கள் சரிபார்க்கும் பணியை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறிய அவர், இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர் பெயர் சேர்ப்பதற்கான படிவங்களை வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் இந்த வாக்காளர் தீவிர திருத்தப் பணிகளை நடத்த தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தப் பணிகளில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியான இந்த விடைத்தாள் திருத்துவதற்கான இணையதள முகவரி சோதனைக்காக தொடங்கப்பட்ட இணையதள முகவரி மட்டுமே என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மைக்கும் நேர்மையான முறையில் விடைத்தாள் திருத்தம் செய்யும் பணியை மேற்கொள்ளவே இந்த இணையதள சேவை தொடங்கப்பட உள்ளதாகவும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தால் வெளியானது தொடர்பான வழக்கில் லாத்தூர், புனேயைச் சேர்ந்த மேலும் 2 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இந்த வழக்கில் தில்லி, ஜெய்ப்பூர், நாசிக், லாத்தூர், புனே உள்ளிட்ட பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த 13 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள லாத்தூரைச் சேர்ந்த மருத்துவர் மனோஜ் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். 3 மாணவர்களுக்கு வேதியியல் பாட வினாத்தாளை முன்கூட்டியே வழங்கியதாக இவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. புனேயைச் சேர்ந்த பயிற்சி மைய ஆசிரியர் தேஜஸ் என்பவரும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ 49 இடங்களில் சோதனை மேற்கொண்டது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சர் மிக்கைல் முராஷ்கோ வெளியிட்டுள்ளதாக தென்னாப்பிரிக்காவுக்கான ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க இது பயனுள்ளதாக அமையும் என்று ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றை உலகளாவிய பொது சுகாதார அவசர காலம் என்று உலக சுகாதார அமைப்பு கடந்த 17ஆம் தேதி அறிவித்திருந்தது. இந்நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறி யாருக்கும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எபோலா தொற்று ஆப்பிரிக்காவின் பல்வேறு இடங்களில் பரவுவதை அடுத்து இந்தியா தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளது. உகாண்டாவிலிருந்து பெங்களூரு வந்த ஒருவருக்கு தொற்று அறிகுறிகள் இருந்ததை அடுத்து அவரது இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் அந்த நபருக்கு எபோலா தொற்று இல்லை என்று கண்டறியப்பட்டது. உலக சுகாதார அமைப்பின் நெறிமுறைகளின் அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அமை

0: அமைச்சகம் கூறியுள்ளது. பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவோருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: என் பேர் வெங்கடேசன். நான் மொனமை கிராமம், செங்கல்பட்டு மாவட்டம். நான் வந்து கல்லூரி படிச்சுட்டு வேலை இல்லாத போது பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழ் நான் வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த லோன் எனக்கு கிடைச்சிது. அந்த லோன் எனக்கு கிடைச்சதுனால என்னுடைய தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது. எனக்கு 5 லட்சம் கிடைச்சிது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கட்டுறதுக்கும் தொழில் முனைக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. மற்ற தொழில் கடனை விட பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழே வந்து பாத்தீங்கன்னா சுலபமா கிடைச்சிருது, ரொம்ப பெனிஃபிட்டாவும் இருக்கு.
0: ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த முகமது ஒடே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் உத்தரவிற்கேற்ப இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. கடந்த 2023 இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி பொதுமக்களை கடத்திச் சென்றதாக முகமது ஒடே மீது குற்றச்சாட்டு இருந்தது. இஸ்ரேல் தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் எஜதைன் கொல்லப்பட்டதை அடுத்து முகமது ஒடே புதிய தலைவராக செயல்பட்டு வந்தார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்தனர். லெபனான் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேலின் நகரங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பின் கட்டமைப்புகளை அழிக்க தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்திருந்தது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்தி வருகிறது. IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் இன்று ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் அர்ஜென்டினாவின் பிரான்சிஸ்கோ மரியானோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: இது உங்கள் கூட பண்பலை நெருப்புளி 5. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்ல, இப்ப யார் இணைப்புல வாங்க. வணக்கம். சரிங்க, உங்களுக்காக வசனம் காத்துட்டு இருக்கு, நடிக்கலாமா? கேளுங்க.
3: மணிமேகலை, என்னடா வெக்கமா, பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல
4: இருக்காதுங்களா? பின்ன
2: கேட்டீங்களா? நடிங்க.
5: மேகல, மணி மேகல, பிள்ளைங்க வந்திருக்காங்க பாருமா, வெக்கமா, பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு மேகல, அதனால வெக்க விட்டு போகல இருக்காத பின்ன.
2: அவ்வளவுதாங்க, எத்தனை முறை கேட்ட வசனம்.
5: இது அடிக்கடி
2: வீட்ல மேகல, மணி மேகல, பிள்ளைக வந்திருக்கானுங்க பாருடா, என்னடா வெக்கமா, அருமமா அருமமா. நன்றிங்க உஷாந்த்.

0: கண்ணன் அவர்களே, இப்ப யார் இணைப்புல? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? உங்க பேருமா?
1: தேவி. தேவி.
0: தேவி.
1: ஆமாங்க சார்.
0: சரிங்க, என்ன பண்றீங்க?
1: அவசரம்
0: இல்லத்தரசி. சரிங்க, உங்களுக்காக ஒரு வசனம் வருது, கேட்கலாமா? கேட்டு அதே மாதிரி அடிக்கணும், கேளுங்க.
2: என்னை அடிச்சிட்டு இல்ல, என் லேபர் வர்றா, என்ன ஆகலன்னு மட்டும் பாரு நீ. அப்படிவா வலிக்கு, இது புத்திசாலித்தனம்.
0: இன்னும் ஒரு முறை.
2: என்னை அடிச்சிட்டு இல்ல, என் லேபர் வர்றா, என்ன ஆகலன்னு மட்டும் பாரு நீ. அப்படிவா வலிக்கு, இது புத்திசாலித்தனம்.
1: என்ன அடிச்சிட்டு இல்ல, என் லேபர் வரா பாரு, என்ன கதைக்கு அளவா பாரு.
0: அப்படிவா வலிக்கு,
1: அப்படிவா வலிக்கு,
0: இது புத்திசாலித்தனம்.
1: இது புத்தி, இது அப்படிவா வலிக்கு, இது புத்திசாலித்தனம்.
0: சரிம்மா, அருமை. நன்றிங்க தேவி அவர்களே.
1: நன்றி. நன்றிங்க.
0: நன்றிங்கம்மா.

கொடை பண்பலை 100.5 இனித நிறைவுக்கு வருகிறது. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் பங்குபெற முயற்சித்த சகோதரிகளுக்கும் கேட்டரச உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சிறந்த நன்றினர்களே. இனி நம் கொடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை நெஞ்சம் நிறைக்கும் பாடல்களை கேட்டு ரசிப்போமா நேயர்களே?

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமா வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரம் சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியானு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. மனதை விட்டு நீங்காத நெஞ்சம் நிறைக்கும் பாடல்களை கடித வெளியே காற்றலையில் கேட்டு மகிழ்ந்திடும் நேரமாய் இப்பொழுது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் கே.எஸ். கார்த்திக்.

நெஞ்சில் நிறைந்தவையில் முதலாவதாக ஒலிக்கவிருக்கின்றது ரிசிமுளம் திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தூசூர், கொடிக்கால், புதூர், முத்துச்சாமி, அகிலாண்டேஸ்வரி இவர்களுக்காக வருகிறது பாடல்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட். நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கேஜி நெய். ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது 1957 வெளிவந்த பத்தினி தெய்வம் திரைப்படத்திற்காக சி எச் நாராயணமூர்த்தியின் இயக்கத்தில் எஸ் வி நாயுடுவின் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தேனி, காமயக்கவுண்டன்பட்டி, பாலச்சந்திரன், வீரமணி, ராம்குமார், மணிகண்டன், மாரியப்பன், முருகன் இவர்களுக்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரல்களில் ஒலிக்கிறது பாடல்.

0: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

காற்றலையில் பாடி வரும் இன்னிசை வானம்பாடி. இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது December 12, 1968 வெளிவந்த எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வி குமார் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் காங்கேயம், ஓலப்பாளையம், மல்லிகா ரவிச்சந்திரன், சந்தியா பூவரசன், ஸ்ரீமதி. இவர்களுக்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலாவின் குரல்களில் ஒழிக்கவிருக்கின்றது பாடல்.

0: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
1: பிஎஸ்சி நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிகல் லேர்னிங், என்ஏபிஎச் அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மென்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
0: கவுன்சிலிங் கோட் 1010, பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
3: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், RKG நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

மேக முகில்களின் வழியே இன்னிசை பாடி வரும் இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது ஜூலை 14, 1962 வெளிவந்த பாதகாணிக்கை திரைப்படத்திற்காக கே சங்கர் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி, உடன்குடி, செல்வன், ராஜபூபதி, அருண் இவர்களுக்காக ஜே பி சந்திரபாபுவின் குரலில் ஒழிக்கிறது பாடல்.

0: நினைச்சா இனிசீடு மனசு சின்ன நெருங்க விடலேடத்து தனியா தவிக்கிற வயசு.
1: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
2: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.

நேரம் பிற்பகல் 1:26 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது 8 ஆகஸ்ட் 1965 வெளிவந்த கலங்கரை விளக்கம் திரைப்படத்திற்காக கே சங்கர் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். புதுக்கோட்டை கோணாப்பட்டு பழனியாயி கார்த்திக் தமிழ்ச்செல்வன் ஆகாஷ் கவின்மதி இவர்களுக்காக TM சௌந்தரராஜன் குரலில் ஒழிக்கும் இந்த பாடல்.

0: கொடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

மேக முகில்களின் வழியே இன்னிசை பாடி வரும். இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது அக்டோபர் 20, 1972 வெளிவந்த இதய வீணை திரைப்படத்திற்காக கிருஷ்ணன் பஞ்சுவின் இயக்கத்தில் சங்கர் கணேஷ் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். மேட்டு மகாதானபுரம், சந்திரசேகர், சாந்தி, நந்தன், சேகுவேரா, காஸ்ட்ரோ இவர்களுக்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரல்களில் வருகிறது பாடல்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கிஜினில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். நல்லதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
5: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
4: தொடர்புக்கு 9500252728.

0: காற்றலையில் பாடி வரும் இன்னிசை வானம்பாடி. இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது June 8, 1963 வெளிவந்த ஆனந்த ஜோதி திரைப்படத்திற்காக வி என் ரெட்டியின் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தர்மபுரி கவிதா, கல்யாணி, கண்ணன், வசந்தி, கோகுல்ராம், சிவானந்த். இவர்களுக்காக TM சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரல்களில். இந்த திரைப்படத்தில் MGRுடன் கமலஹாசன் திரையில் நடித்த ஒரே திரைப்படம் இந்த ஆனந்த ஜோதி திரைப்படம்.
1: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெற்ற

வளர்ந்த பூவிலே வளர்ந்த பூவையர் குலமானே, உன்னை புரிந்து கொண்டான், உண்மை தெரிந்து கொண்டான் இந்த புலவர் பெருமானே. பூவிலே பிறந்து பூவிலே வளர்ந்த பூவையர்.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் வந்துட்டு ஹெல்த் எப்படி வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும், எப்படி நம்மளுடைய மைண்ட் செட் மாறுது, இதை பற்றி பேசுகிறேன். கொரோனா காலத்தில் ஒரு விஷயம் வந்துட்டு கிளியராக தெரிஞ்சுது, எல்லோரும் பயந்துட்டாங்க, என்னடா நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஸோ ஹெல்த்துக்கு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா கொரோனா இப்போ யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் பாதிக்கப்படல, நடுநிலையில் இருக்கிறவங்க 40-50 வயசில் இருக்கிறவங்க பாதிக்கப்படல, முதியோர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி யாருக்காவது இந்த மாதிரி ஆஸ்மா அலர்ஜி நுரையீரல் வீக்காக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு ட்ரையிங் ஃபேஸாக இருந்துச்சு. ஸோ மக்கள் எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க, ஐயோ இனிமேல் வந்துட்டு நம்ம ஹெல்த்தியாக இல்லைன்னா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இப்படி ஹெல்த் பண்ணுங்க, ஆப் சோஷியல் மீடியாவில் ஆப்ஸ் வந்துருச்சு, மொபைல் ஃபோனில் அப்ளிகேஷன் வந்துருச்சு, ஜிம்மெல்லாம் பயங்கர எகிரி, ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஜிம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உடனே என்னாச்சு,

0: எல்லாம் ஒரு ஃபேஷன் மாதிரி ட்ரெண்ட் மாதிரி ஏறி தொப்புன்னு இந்த 2 வருஷமாக நான் பார்க்குறேன். அப்படியே எல்லாரும் டவுன் ஆகிட்டாங்க, எக்ஸசைஸ் குறைஞ்சிருச்சு. ஒரு 2 வருஷம் முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணவங்க, இந்த ஜூம்பா டான்ஸ் போகிறேன் யோகா போகிறேன்ட்டு இருந்தவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டேங்க, வீட்டில் சும்மா தான் இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த்துன்றது டெய்லி நீங்கள் போடுற ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி. தினைக்கும் நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு 200 ரூபா 300 ரூபா போடுறீங்கன்னா அது ஃபைனலாக ஒரு 60 வயசு 70 வயசில் நீங்கள் பார்க்கும்போது அது 1 கோடி ரூபாயோ இல்லை 1 லட்ச ரூபாயிலையோ போய் நிற்கும். ஹெல்த்தும் அதே மாதிரி தான். இன்றைக்கி நீங்கள் பண்ணுற அந்த டெபாசிட் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு உங்களுடைய ஹெல்த்தை வந்து அது கடைபிடிக்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன வேணாலும் அட்டூழியம் பண்ணுங்கள். இது வந்துட்டு அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பாக்ஸ் எப்படி நீங்கள் போடுறீங்களோ அதே மாதிரி நெகட்டிவில் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதிகமாக சாக்லேட் சாப்பிட்றது, அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றது, அதிகமாக ஸ்மோக்கிங் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணாமல், இப்போ உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் தெரியாது, ஆனால் இது எல்லாமே போய் அந்த நெகட்டிவ் பாக்ஸில் போய் சேரும். அண்டு 50 வயசானவுடனே பல பிரச்சனைகள், 60 வயசானவுடனே பல பிரச்சனைகள், ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏற ஏற பார்த்தீங்கன்னா லைஃப் அப்படியே எதுக்கடா வாழ்கிறோன்ற மாதிரி ஆகிடும். அதனால் ப்ளீஸ் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஹெல்த்துக்கு டைம் ஒதுக்குங்க. ஜாகிங்காக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், ரன்னிங்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நீங்கள் செயல்படுங்க, ஈடுபடுங்க. இது ரொம்ப முக்கியம்.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வின்னா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிரெழு

நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் கூடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவையோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கின்றது ஏப்ரல் 12, 1957 வெளிவந்த மாயாபஜார் திரைப்படத்திற்காக கே வி ரெட்டியின் இயக்கத்தில் கண்டசாலாவின் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திருச்சி, மணச்சநல்லூர், சுமதி, முருகேசன், கருப்பசாமி, கார்த்திகேயன். இவர்களுக்காக திருச்சி லோகநாதன் குரலில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல்.
1: கல்யாண சமையல் சாதம்

நேரம் பிற்பகல் 1:50 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவையோடு. நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது மார்ச் 30, 1962 வெளிவந்த வளர்பிறை திரைப்படத்திற்காக டி யோகானந்த் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் அருப்புக்கோட்டை, வடக்கு முத்துச்சாமிபுரம், சங்கிலி முருகன், காவ்யா, தர்ஷிகா ஸ்ரீ, ராஜசுந்தர், மாரிமுத்து இவர்களுக்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரல்களில் ஒலிக்கும் இந்த பாடல்.

நெஞ்சில் நிறைந்த வயல் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது. 20 செப்டம்பர் 1968 வெளிவந்த ஒளிவிளக்கு திரைப்படத்திற்காக தாபி சாணக்கியாவின் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் சேலம் KR தோப்பூர் சுப்பிரமணி திலகா. இவர்களுக்காக TM சவுந்தரராஜன் LR ஈஸ்வரியின் குரல்களில் ஒழிக்கிறது பாடல்.

0: சென்ற போதும் இதயம் வந்து தேடும் ஊரறிந்த உண்மை சொல்ல நாணம் என்னவோ.
1: நிறைவுக்கு வருகிறது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியிலிருந்து விடுவிட்டுக் கொள்கிறேன். நான் உங்கள் கே எஸ் கார்த்திக். நன்றி, வணக்கம் நேர்களே.

இதுவரை கடித வழி விருப்ப கீதங்களின் பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம் நெஞ்சில் நிறைந்தவையாக. இனி தொடரவிருப்பது டோல் தமாகாதுல் நிகழ்ச்சி. வரும் முன்னதாக கேட்கலாம் ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.

0: இப்போது கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: தன்னுடைய புத்திரனான மதுராந்தகனிடம் தன்னை பற்றிய கதையை அவனுடைய தாயார் செம்பியன் மாதேவி செப்பிக் கொண்டிருந்தாள்.
1: நான் பிறந்த ஊராகிய மழபாடிக்கு நீ குழந்தையாயிருந்தபோது இரண்டொரு தடவை வந்திருக்கிறாய். அந்த ஊரில் உள்ள சிவபெருமானாலயத்தையும் பார்த்திருக்கிறாய். கோச்செங்கட் சோழ மன்னர் சிவாலயம் எடுப்பித்த 64 ஸ்தலங்களில் அதுவும் ஒன்று என பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். உன்னுடைய பாட்டனார் என்னுடைய தந்தை மழபாடியில் பெரிய குடித்தனக்காரர். எங்கள் குலம் தொன்மையானது. ஒரு காலத்தில் மழவரையர்கள் செல்வாக்கு பெற்ற சிற்றரசர்களாயிருந்தார்கள். விஜயாலய சோழர் காலத்தில் நடந்த யுத்தங்களில் பாண்டியர்களோடு சேர்ந்திருந்தார்கள். அதனால் சோழர்கள் வெற்றி பெற்ற பிறகு மழவரையர்களின் செல்வாக்கு குன்றியிருந்தது. சிறுபெண்ணாயிருந்தபோது அதை பற்றியெல்லாம் நான் குறைப்படவில்லை. என் உள்ளம் மழபாடி ஆலயத்தில் உள்ள நடராஜப் பெருமான் மீது சென்றிருந்தது. மழபாடியின் சரித்திரத்தில் நிகழ்ந்த ஒரு வரலாற்றை ஒரு பெரியவர் நான் குழந்தையாயிருந்தபோது எனக்குச் சொன்னார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமது சீடர்களுடனே எங்களூர் பக்கமாகப் போய்க் கொண்டிருந்தார். மழபாடி சிவாலயத்தைச் சுற்றி செழித்து வளர்ந்து கொத்து கொத்தாகப் பூத்து குலுங்கிய கொன்னை மரங்கள் ஆலயத்தை மறைத்திருந்தனவாம். ஆகையால் கோயிலே கவனியாமல் சுந்தரர் சென்றாராம்.

0: ஆம் சுந்தரம், என்னை மறந்தாயோ என்ற குரல் அவர் காதில் கேட்டதாம். சுந்தரர் சுற்றும் முற்றும் பார்த்து, யாராவது ஏதேனும் சொன்னீர்களா என்று கேட்டாராம். சீடர்கள் இல்லை என்றார்களாம். தங்கள் காதில் குரல் எதுவும் கேட்கவில்லை என்றும் சொன்னார்களாம். சுந்தரர் உடனே அருகில் ஏதாவது ஆலயம் மறைந்திருக்கிறதா என்று விசாரித்தாராம். கொன்னை மரங்களுக்கிடையில் மறைந்திருந்த மழபாடித் திருக்கோவிலைக் கண்டுபிடித்து ஓடி வந்து இறைவன் சந்நிதியில் பொன்னார்மேனியனே என்ற பதிகத்தை பாடினாராம். இந்த வரலாற்றை கேட்டது முதற்கொண்டு, மன்னே மாமணியே, மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்ற வரிகள் என் மனத்தில் பதிந்துவிட்டன. கோவிலுக்கு அடிக்கடி போவேன். நடராஜமூர்த்தியின் முன்னால் நின்று அந்த வரிகளை ஓயாது சொல்வேன். நாளாக ஆக என் உள்ளத்தில் மழபாடி இறைவர் குடிகொண்டு விட்டார். சிவபெருமானையே, நான் மணந்து கொள்ளப் போவதாக மனக்கோட்டை கட்டினேன். என்னை நான் உமையாகவும் பார்வதியாகவும் தட்சாயணியாகவும் எண்ணிக்கொள்வேன். அவர்கள் சிவபெருமானை பதியாக அடைவதற்கு தவம் செய்தது போல நானும் கண்ணை மூடிக்கொண்டு தவம் செய்வேன். யாராவது என் கல்யாணத்தை பற்றிய பேச்செடுத்தால் வெறுப்படைவேன். இவ்விதம் என் குழந்தை பருவம் சென்றது. மங்கை பருவத்தை அடைந்தபோது என் உள்ளம் சிவபெருமானுடைய பக்தியில் முன்னை விட அதிகமாக ஈடுபட்டது. வீட்டாரும் ஊராரும் என்னை பிச்சி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை. வீட்டில் உண்டு உறங்கிய நேரம் போக மிச்சப்பொழுது எல்லாம் கோயிலிலேயே கழித்தேன். பூஜைக்குரிய மலர்களை பறித்து விதம் விதமாக மாலைகளை தொடுத்து நடராஜ பெருமானுக்கு அணியச் செய்து பார்த்து மகிழ்வேன். நெடுநேரம் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்திருப்பேன். இவ்விதம் ஒரு நாள் கண்ணை மூடிக்கொண்டு மனத்தில் இறைவனையே தியானித்துக் கொண்டிருந்த போது, திடீரென்று கலகலவென்று சத்தம் கேட்டு கண் விழித்து பார்த்தேன். என் எதிரே ஐந்தாறு பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களில் முன்னால் நின்ற ஒருவர் மீது என் கண்களும் கருத்தும் சென்றன. நான் மனத்தில் தியானித்துக் கொண்டிருந்த சிவபெருமான் தாமே தன் பரிவாரங்களுடன் என்னை ஆட்கொள்ள வந்துவிட்டார் என்று எண்ணிக்கொண்டேன். எழுந்து நின்று தலைகுனிந்து வணங்கி நின்றேன். என் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பொழிந்தது. இதை அவர் கவனித்திருக்க வேண்டும். இந்த பெண் யார்? இவள் ஏன் கண்ணீர் விட்டு அழுகிறாள் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு என் தந்தையின் குரல், இவள் என் மகள், பிஞ்சிலே படுத்தவளைப் போல இவளுக்கு இப்போது சிவபக்தி வந்துவிட்டது. ஓயாமல் இப்படி கோவிலில் வந்து உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்வதும் பதிகம் பாடுவதும் கண்ணீர் விடுவதுமாயிருக்கிறாள் என்று கூறிய மறுமொழி என் காதில் விழுந்தது. மறுபடி நான் நிமிர்ந்து பார்த்தபோது முன்னால் நின்றவர் சிவபெருமான் இல்லை என்றும், யாரோ அரச குலத்தவர் என்றும் தெரிந்து கொண்டேன். எனக்கு அவமானம் தாங்கவில்லை. அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடிப்போய் வீட்டை அடைந்தேன். ஆனால் என்னை ஆட்கொண்டவர் என்னை விடவில்லை. என் தந்தையுடன் எங்கள் வீட்டுக்கே வந்துவிட்டார். மகனே, அவர்தான் என் கணவரும் உன் அருமை தந்தையுமாகிய கண்டராதித்த தேவர். இவ்விதம் கூறிவிட்டு பெரிய மகாராணி சிறிது நிறுத்தினார். பழைய நினைவுகள் அவருடைய கண்களில் மீண்டும் கண்ணீர் துளிகளை வருவித்தன. கண்ணை துடைத்து கொண்டு மறுபடியும் கூறினார்,
1: பிறகு உன் தந்தையை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டேன். அவர் சிறிது காலத்துக்கு முன்புதான் சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அது முதல் பற்பல சிவஸ்தலங்களுக்கு சென்று ஆலய தரிசனம் செய்து வந்தார். அவருக்கு பிராயம் அப்போது 40 ஆகியிருந்தது. இளம் வயதில் அவர் மணந்து கொண்டிருந்த மாதரசி காலமாகிவிட்டார். மறுபடி கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணமே அவருக்கு இருக்கவில்லை. மீண்டும் மணம் புரிந்து கொள்வதில்லை என்று விரதம் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய புனித உள்ளம் இந்த பேதையை

0: கண்டதினால் சலனமடைந்தது. என் தந்தையின் முன்னிலையில் என் விருப்பத்தை அவர் கேட்டார். நானோ, சிவபெருமானே மனித உருவங்கொண்டு என்னை ஆட்கொள்ள வந்திருப்பதாக எண்ணி பரவசம் கொண்டிருந்தேன். அவரை மணந்து கொள்ள பூரண சம்மதம் என்பதை தெரிவித்தேன். எங்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தது. அதன் பயனாக உன் பாட்டனார் இழந்திருந்த செல்வாக்கை மீண்டும் அடைந்து மழவரையர் என்ற பட்டப்பெயரையும் பெற்றார். மகனே, எனக்கும் உன் தந்தைக்கும் திருமணம் நடந்த பிறகு நாங்கள் இருவரும் மனம் விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். சிவபெருமானுடைய திருப்பணிக்கே எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வதென்றும் இருவரும் மகப்பேற்றை விரும்புவதில்லை என்றும் தீர்மானித்திருந்தோம். அதற்கு ஓர் முக்கியமான காரணம் இருந்தது. குழந்தாய், இதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் என்று நான் கனவிலும் கருதவில்லை. ஆயினும் அத்தகைய அவசியம் நேர்ந்துவிட்டதனால் சொல்லுகிறேன். கொஞ்சம் செவி கொடுத்து கவனமாக கேள்.
1: இவ்விதம் செம்பியன் மாதேவி கூறி மீண்டும் ஒரு நெடுமூச்சு விட்டார். மதுராந்தகனும் முன்னைக் காட்டிலும் அதிக ஸ்ரத்தையுடன் காது கொடுத்து கேட்கத் தொடங்கினான். சிவபக்தியே உருவெடுத்தாற்போல் விளங்கிய மாதரசி செம்பியன் தேவி தொடர்ந்து கூறினார்.
0: மகனே, உன் தந்தை கண்டராதித்த தேவர் சிம்மாசனம் ஏறிய பொழுது சோழராஜ்யத்தில் ஒரு சங்கடமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. உன் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தியின் பெருமையை நீ அறிந்திருக்கிறாய். அவருடைய ஆட்சி காலத்தில் சோழராஜ்யம் தெற்கே ஈழ நாடு வரையிலும் வடக்கே கிருஷ்ணை நதி வரையிலும் பரவியது. ஆனால் அவருடைய அந்திம காலத்தில் ராஜ்யத்துக்கும் ராஜகுலத்துக்கும் பல விபத்துகள் ஏற்பட்டன. ராவணேஸ்வரனுடைய மூல பல சைன்யத்தைப் போல் இரட்டை மண்டலத்து படைகள் படையெடுத்து வந்தன. பராந்தக சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் ஒப்பு உவமையில்லாத படை வீராதி வீரரும் உன் பெரிய தகப்பனாருமான ராஜாதித்த தேவர் இரட்டை மண்டலத்து மாபெரும் சைன்யத்தை எதிர்க்க புறப்பட்டார்.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: நேயர்களே, உண்பான் சுவைன்னு குறிப்பிடப்படுற நவரசங்களையும் இந்த வரலாற்று நெடுங்கதையில அமைச்சிருக்கார் கல்கியார். திருப்பாட்டு என்று சொல்லப்படும் சுந்தரரின் திருப்பதிகங்களிலும் இந்த சுவைகள் விரவி காணப்படுகின்றன. இப்ப இந்த பகுதியில இந்த சிந்தனை எழ காரணம் திருமழபாடியை பத்தி சொல்லும்போது செம்பியன் மாதேவியார் வெளிப்படுத்தும் பெருமிதச் சுவை. திருவாரூர்ல ஈசன் அடியெடுத்து கொடுக்க தொண்டர்களின் பெருமையை தொகுத்து திருத்தொண்டத் தொகை பாடினார் சுந்தரர். அதற்கு திருநாரையூர் பொள்ளாப்பிள்ளையார் பொருள் கூறினார். அதை கேட்கும் பேறு பெற்றவர் சற்று முன் சபா மண்டபத்துக்கு எழுந்தருளியிருந்த நம்பியாண்டார் நம்பி. இதையொட்டி சில முக்கியமான குறிப்புகளை பார்த்துட்டு கதைக்கு திரும்புவோம். இந்த கதை நிகழ்ச்சிகளுக்கு காலத்தால் முற்பட்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சமகாலத்தவர் நம்பியாண்டார் நம்பி, பிற்காலத்தவர் சேக்கிழார். சுந்தரரின் திருத்தொண்ட தொகை தொகை நூல் நம்பியாண்டார் நம்பி அதை அந்தாதியாக வகைப்படுத்தினார். இது வகை நூல். இவ்விரண்டையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழார் செஞ்ச நூல் பெரிய புராணம். நல்லது, மாதேவடிகளின் பெருமிதம் மதுராந்தகருக்கு எப்படி புரியும்? இருந்தாலும் இறை பக்தியில ஈடுபட்டிருந்தவ இல்வாழ்க்கையில ஈர்க்கப்பட்ட வரலாறு. ஏறத்தாழ தன்னை போலத்தான் சிவபக்தி சிம்மாசன ஆசையா மாறிடுச்சே, ஆர்வம் மேலிட கேக்குறான். அது மட்டுமா, அந்த நிமித்தக்காரன் சொன்னானே, அதிகம் பாடின அந்த பிள்ளையின் யோகத்தை போலவே தங்கள் யோகமும் சிவயோகம் ராஜயோகம் ரெண்டும் கலந்தது, ஆனா இன்னும் மேன்மையானதுன்னு. அதாவது வழியோட போற அந்த நம்பியை விட ஆதித்த கரிகாலனையும் அருள்மொழிவர்மனையும் விட மேன்மையானது என்னுடைய ஜாதகம், என்னுடைய யோகம். காழ்ப்புணர்ச்சி காரணமா எவரும் இதுவரை என்னிடம் சொல்லல. அதனால என்ன, என் பரம்பரையின் சிறப்பை பத்தி கேட்டு வச்சுப்போம். சில சொற்களுக்கான விளக்கங்கள். கொன்னை மரங்கள், இவற்றின் மலர்கள் கொன்றை அல்லது சரக்கொன்றை எனப்படும். சரம் மாதிரி அமைப்பு. மஞ்சரின்னு கூறத்தகும் கொத்தா கண்ண கவரும் பொன்னிற பூக்கள். சிவபெருமானுக்கு உகந்தது கொன்றை. பொன்னி

0: இனம் அலர்ந்த கொன்றை. இது ஐங்குறு நூற்று தொடர். பிச்சி என்கிற சொல்லுக்கு பித்து பிடித்தவள், மருள் கொண்டவள் என்று பொருள். சிவநாமத்தை காதால் கேட்ட ஒரு நங்கை கொஞ்சம் கொஞ்சமா சுய உணர்வை இழந்து அந்த தலைவன் திருவடியில ஐக்கியமான நிலைய அப்பர் பெருமான் தமது திருத்தாண்டகத்துல பாடியிருக்கார். பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

இனிய வணக்கம் நேர்களே. துள்ளல் இசை பன்மொழி பாடல்களை நாம் கேட்டு ரசிக்க கொடி பன்மொழி 100.5 டோல் தமாக்கா துல்

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
2: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.
3: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து இன்றைய நிகழ்ச்சி மதுரை மாவட்டம் மாயக்கண்ணன் அவர்களின் தெருவில் வளம் வர காத்திருக்கிறது. கேட்டு ரசிப்போம் கொடை பண்பலை 100.5.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பந்தலை நொறுபுள்ளி 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பானிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
4: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: இப்போது கேட்கலாம் கொடைப்பண்பலை 100.5 வானொலிக்கு 90
1: ஆகாஷவாணி.
2: வானொலிக்கு 90 மக்களோடு வானொலி, மக்களின் வானொலி. மெல்லிய இசையின் மென்மையில் வல்லிய இதயமும் வளைந்திடும். தெம்மாங்கு பாடலின் தென்னிசையில் தெவிட்டாத இன்பம் பெருகி, தேவராக பாடலின் தேனிசையில் தெய்வீக மனம் பரப்பி, இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்க வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு வயது 90. இன்றைய வானொலிக்கு 90 இசையோடு அசையும் தமிழ், இயற்கையோடு இணையும் இசை, இலக்கியமும் இலக்கணமும் உரைநடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல நம் செவி நுகர வருகிறது வானொலிக்கு 90.

போடி நாயக்கனூர் ஏல விவசாயிகள் சங்க கல்லூரியில் இருந்து முனைவர் லே அலமேலு. வானொலிக்கு 90 வார்த்தைகளை வார்த்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பு. வாசமிகு வார்த்தைகளால் வண்ணமிகு வாழ்த்துக்கள். வளம் வரட்டும் பண்பலையில். இன்றைய இயந்திரமயமான உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு வேகமாக வளர்ந்து வந்தாலும் அந்த வளர்ச்சியின் பாதைக்கு கண்டிப்பாக வானொலியும் வழிகாட்டி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. வானொலி 90 ஆண்டுகளை கடந்திருக்கிறது என்றால் அதனுடைய வளர்ச்சி அகலமானது, ஆழமானது, ஆராயத்தக்கது என்றுதானே கூற வேண்டும். நாம் செய்யும் எந்த பணிக்கும் இடையூறில்லாமல் நமக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை தருவது வானொலி மட்டுமே. நம் வேலைக்கு இடையில் பொழுதுபோக்குவதற்காகவும் மன உளைச்சலை மாற்றுவதற்கும் மாற்றத்தகுந்த கருவிகள் இன்று எத்தனையோ இருந்தாலும் இருக்கும் இடத்திலிருந்தே எண்ணத்தை ஒருமுகப்படுத்தும் பண்பாட்டுக் கருவி வானொலி மட்டும்தான். செவிக்கு இன்பம் அளிக்கும் இனிய கீதங்களை வானொலியில் மட்டுமே கேட்க முடியும் என்ற காலகட்டத்தில் எத்தனை ஏக்கம். வானின் வழியில் வரும் இதயம் வருடும் ராகங்களை கேட்டே ஆக வேண்டும் என்ற நோக்கம். எதுகையும் மோனையும் இயல்பாய் வளம் வரும் சந்த நயமிக்க வர்ணனைகளில் தமிழை கற்றுக்கொள்வதற்கு எத்தனை ஊக்கம். கல்வி, அரசியல், விளையாட்டு என்று எந்த துறையாயினும் நேரடி செய்திகளை வானொலியில் கேட்டவர்கள் பலர் இன்று தலைவர்களாக உருவாகி இருக்கின்றனர். இதய கீதம், உதய கீதம், இனிய ராகம், காலை தென்றல், கவித்தென்றல், மாலை மயக்கம், இரவின் தாளாட்டு, சுகமான ராகம் என்பது போன்ற தமிழுக்கே உரிய சொல் நயங்களை முதலில் கற்றுக் கொடுத்ததே வானொலிதான். திரையிலோ அரங்கிலோ நேரடியான காட்சிகளில் நவரசங்களோடு நடித்துக் காட்டி தாங்கள் சொல்ல வரும் கருத்தினை பதிய வைப்பதற்கு பயிற்சி பெறுவது ஒரு வகைதான். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் குரல் ஒன்றில் மட்டுமே நவரசங்களை கொண்டு வந்து கேட்பவர்களுக்கு தாங்கள் சொல்ல வந்த கருத்தினை தெளிவாக பதிய வைக்கும் உயர்ந்ததொரு ஊடகம் தனிவகைதானே. அன்றாட செய்திகளை அழகான தொகுப்பாக அடுக்கடுக்காக அயராமல் கொடுத்து வருகிறது வானொலி. சமுதாய சிக்கல்களையும் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளையும் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் வானொலியின் பங்கு முதன்மையானதும் குறிப்பிடத்தகுந்ததும் ஆகும். மக்களிடையே விழிப்புணர்வு கொடுப்பதில் முதல் பங்கும் முக்கிய பங்கும் வானொலிக்கே இருப்பதனால்தான் வானொலி 90 கடந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. வானொலி நாடக காட்சிகள் நம்மை பல வகையான இல்லங்களுக்கும் இல்லத்தின் சிக்கல்களுக்கும் சிக்கல்களை கடப்பதற்கும் உல்லாச பயணங்களுக்கும் அழைத்து சென்றிருக்கிறது. இல்லத்தை விட்டு வெளியே செல்ல முடியாத எத்தனையோ உள்ளங்களில் நீங்கா இடம்பெற்ற வரிசையில் முதலிடம் வானொலிக்கு. இன்றளவும் நெசவு தொழிலாளர்களின் பணிகளை துரிதப்படுத்துவதும் தொய்வை தவிர்ப்பதும் வானொலி மட்டுமே. வானொலி இன்றி எங்கள் வாழ்வே இல்லை என்று அவர்கள் கூறுவதை கேட்டிருக்கின்றேன். பேருந்தில் பயணிப்பவர்களின்

மனச்சுமையை இறக்கி வைக்க உதவுவதும் வானொலியே. ஏழை எளியோரின் இனிய விருப்பமும் பணிக்காக அன்றாடம் பயணிப்பவர்களின் சுகந்தமும் வானொலி தரும் வசந்தம்தான். சொல்ல வரும் செய்தியினை செறிவாக, சிறப்பாக, செம்மையாக, சீராக கொண்டு வருவதில் வானொலிக்கு நிகர் வானொலிதான். எத்தனையோ தலைவர்களின் நேர்காணலை நேரடியாக பார்ப்பது போன்ற உணர்வினை தருவதில் வானொலிக்கு சிறப்பிடம் உண்டு. மட்டைப்பந்து விளையாட்டில் நேரலையாக பார்க்க முடியாத சூழலில் இந்திய அணி பெறும் மதிப்பெண்களையும் அங்கு நடைபெறும் நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்குவதை கேட்கும் போது அந்த மைதானத்தில் இருப்பது போன்ற உணர்வினை தரும் வல்லமையும் வானொலிக்கு உண்டு. வானொலி தொடக்கத்தில் விதை, வளர்ச்சியில் விருட்சம், பயன் தருவதில் கனி, நிலைப்பதில் வேர், நீடிப்பதில் உறுதி, நிகழ்ச்சிகளில் அலை, கவின்மிகு கலை, கற்றுத்தருவதில் ஆலை, சூட்டுவோம் சொல் மாலை. ஏற்றம் காணும் வானொலிக்கு 90 தொடரட்டும் வரலாறு. வாழ்த்துக்கள் பலநூறு. வாய்ப்புக்கு நன்றி.

0: பண்பலை நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
1: எப்பையும் வந்து இதமான பாடல்களை ரொம்ப நல்ல ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே அதுல வந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்ல தமிழ்ல ரொம்ப அழகா பிரமாதமா அந்த பண்பலைய சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள், 2.5 கோடி நேயர்கள், இவர்களுடன் நானும் ஒருவன், நண்பனி நண்பன், எனக்கும் நண்பனே, என் நண்பனாகிய பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
3: வானொலிக்கு 90 காற்றின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும் வானொலிக்கு 90.
4: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,
5: சந்திரனும் சூரியனும் அஞ்சல் காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்து,
4: மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது, வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
3: இதயத்தின் இன்ப மொழி, உணர்வின் உயிரோட்டம், மனதில் மலரும் கவிதை, நினைவில் நின்றாடும் நிழல், எப்போதும் நம்மோடு பயணிக்கும் இசையோடு இன்முகம் காட்டி இனிதே விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன்.
6: நிகழ்ச்சி அமைப்பு, நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன்.
3: படைப்பு ஆகாஷவாணி.
7: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவினங்களுக்காக மாநில அரசுகளுக்கு நிதியுதவி வழங்க வகை செய்யும் 25,530 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை வரவேற்றுள்ள பிஜேபி, இது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த அரசியல் சாசன தோல்வி என்று கருத்து தெரிவித்துள்ளது. தில்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச உள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்து அதற்கான கடிதத்தையும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் வழங்கினார். குதிரைபேரத்தில் கவனம் செலுத்தும் தவேக அரசு சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட குண்டர் சட்டத்தை எதிர்த்த வழக்கு விசாரணை தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறை முன்னாள் ஆணையர் திரு அருண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜரானார். இருப்பினும் இது தொடர்பான சம்மனை வழங்கச் சென்ற நீதிமன்ற அதிகாரியை காக்க வைத்த காவல்துறையைச் சேர்ந்த அலுவலரும் இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அதுவரை தள்ளி வைப்பதாகவும் அறிவித்தனர். வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கோடை வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் 2ம் இடத்தில் உள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பைக்கான மகளிர் கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளை சுமந்து நெஞ்சங்களை தொடும் இசையோடும் அதற்கான அழகான விளக்கங்களோடும் தொகுத்து தந்து இருக்கும் நேயர்களுக்காக உலா வருகிறது உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே கிருத்திகா. இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே.

உயிரெழுத்து நிகழ்ச்சியில் மல்லிகை என்னும் தலைப்பில் பிடித்த பாடல்களை தொகுத்து அதற்கான விளக்கங்களோடு இணைத்து வழங்கியிருக்கிறார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாயக்கண்ணன் அவர்கள்.

தன்னை பற்றி இவ்வாறு கூறியுள்ளார். வணக்கம், நலம், நலமறிய ஆவல். அதிகாலை அருள் மாலையில் தொடங்கி இரவு இரவு சிறகு வரை நமது கோடை பண்பலை 100.5 வளம் வரும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நான் விரும்பி கேட்பேன். நமது பரிசும் பரிசு பாடலும் பெற்றிருக்கின்றேன். நமது கோடை பண்பலை நிகழ்ச்சியில் இணைப்பு கிடைத்து பேசிவிட்டால் போதும், அன்றைய நாள் முழுவதும் மனது இனம் புரியாத மகிழ்ச்சியில் அசை போடும். கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சியில் எனது பொலிப்புரையுடன் கூடிய விருப்ப காணங்களும் அரங்கேறுமா என்று காற்றலை கோடை பண்பலை 100.5 காந்த அலைக்கு செவிமடுத்து காத்து நிற்கின்றேன். கானக்குயிலே கவிப்பாடு என் விருப்ப காணங்களோடு. விருப்ப காணங்களின் தலைப்பு மல்லிகை.

முதல் பாடலாக அண்ணன் ஒரு கோயில் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கிற மல்லிகை முல்லை பாடல். அதற்கான விளக்கத்தினை நேயர் இவ்வாறு தந்திருக்கிறார். அண்ணன் தன் உடன் பிறந்த தங்கையின் மீது கொண்ட அளவற்ற பாசத்தையும், பொன்னை வைத்த இடத்தில் பூவை வைத்து பார்ப்பதற்கு அண்ணனின்றி யாரும் உண்டோ, பின்னும் ஒரு சொந்தம் உண்டோ, அண்ணன் தங்கை பாசத்திற்கு முன்னால் அப்பா அம்மாவின் பாசம் கூட தோற்று போகும்

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: கேஜி நெய்.
1: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
2: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.
3: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரிய

0: பிரியமிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4-30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
2: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.

0: இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ ஒரு நேயர் வந்து நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் இப்போ எலும்பில் இப்போ ஜாண்டிஸ் வருது, இப்போ லிவரில் பிரச்சனை இருக்குன்னா என்னென்னா மஞ்சள் காமாலை கண்ணில் தெரியும், ஸோ அந்த மாதிரி எலும்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் வேறு ஏதாவது சிம்டம்ஸ் மூலியமாக தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டிருந்தார். அது டிஃப்ரெண்டாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளில் இப்போ முது தண்டுவடத்தில் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு முது தண்டுவடத்தில் ஜவ் வீங்கியிருக்கு, எலும்பு நவுந்துருக்கு, ஆனால் அவருக்கு வழி பார்த்திங்கன்னா முது தண்டுவடத்தில் இல்லை. எங்கே இருக்குன்னா வழின்னு கேட்டிங்கன்னா காலில், கால் வந்து கீழே மேலேருந்து தொடப்பின் பக்கத்துலேருந்து கீழே வரைக்குமே வழி பரவுது பரவுது பரவுதுன்னு ஸோ சிம்டமேட்டிக்காக அது சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம அவருக்கு என்னென்னா புரிய மாட்டேங்குது, முது தண்டுவடத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எலும்பு நவுந்துருக்கு, ஜவ் வீங்கியிருக்கு, வீங்கி காலுக்கு வர நரம்ப போய் அழுத்தும் போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த வழி கீழே வரைக்கும் பரவும். ஸோ அப்படின்னு சொன்னால் அவரால் அந்த இதை ஏற்றுக்க முடியல. மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட சிம்டம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா அழுத்தமும் ஒரே மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முதுகு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கால் வலி கம்மியாக இருக்கும், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். அது எம்ஆர்ஐ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஜவ் அழுத்தம் இருக்குது, ஸோ அதை நம்ம சரி பண்ணோம் அப்படிங்கிறது தான் இது. சிம்லர் இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஏதாவது எலும்பில் ஏதாவது வீக்கம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குன்னா அதுக்கு நம்ம காய்ச்சல் மாதிரி வரும். ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா தொட்டிங்கன்னா சவுந்து போயிருக்கும், வலி இருக்கும், ஸோ அது எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது உள்ளார எலும்பெல்லாம் அரிச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இது ஏதாவது கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா நெறி கட்டும். ஸோ காலுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு நெறி மாதிரி கட்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது காலில் அடிபடுதுன்னா வச்சுக்கங்களேன், பார்த்திங்கன்னா அந்த கிராயிண்ட் ஏரியாவில் வந்து ஒரு நெறி மாதிரி கட்டும். அது என்ன சைன்னா அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது. ஸோ அது வந்து கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை ஏதோ முள்ளு குத்தியிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை அந்த இடத்துல இருக்குங்கிறது அது ஒரு சிம்டம் இதில் இருக்கும். மெயினாக காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வருதுன்னா ஏதோ இன்ஃபெக்ஷன், எலும்பில் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒரு ஒரு டைப் இதில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா போய் மருத்துவரை அணுகி அதை உடனே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது சீக்கிரமாக நம்ம சரி பண்ணிக்கலாம். அதிநவீன சிகிச்சைக்கு என்னென்னலாம் தேவையோ அது அத்தனையுமே இமய மருத்துவமனையில் இருக்குது. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

கோடை பண்பலை 100.5 காற்றோடு இசையாக நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியில் மதுரை திருமங்கலம் மா மாயக்கண்ணன் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் வாணி ஜெயராம் பாடியிருக்கிற மல்லிகை என் மன்னன் பாடல், அதற்கான பொழிப்புரையை நேயர் இவ்வாறு தந்திருக்கிறார். கணவன் மனைவியின் அன்பையும் காதலையும் விட்டு கொடுத்து வாழ்வதையும் பூ பொட்டு திருமாங்கல்யம் அணிவதின் உண்மையான அர்த்தம் நிறைந்தது இப்பாடல்.

0: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
1: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
3: போமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் RKG நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் பிற்பகல் 3:22. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் மதுரை திருமங்கலம் மாமாயக்கண்ணன் தெருவில் உலா வந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து. அடுத்த பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியிருக்கிற கொடியிலே மல்லிகைப்பூ பாடல். இதற்கான நேயரின் பொழிப்புரையை காண்போமா? கொடியிலே மல்லிகைப்பூ மலர்வது போல நீ என் மனதில் மெதுவாக மலர்ந்தாய். தென்றல் காற்று பூவை வருடுவது போல உன் சிரிப்பு என் உயிரை வருடுகிறது. தென்றல் காற்று பூவை வருடுவது போல உன் சிரிப்பு என் உயிரை வருடுகிறது. உன்னை ரசிப்பதே என் வாழ்க்கையின் அழகான கவிதையாக மாறிவிட்டது.

0: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
4: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

இதனை நேயர் இவ்வாறு கூறியிருப்பதாவது: மல்லிகைப்பூ போன்ற பெண்ணின் வாழ்வியலில் திருமணம் என்னும் புதிய அத்தியாயம் துவங்குகிறது. அப்பெண்ணை இயற்கையே நேரில் வந்து ஆசீர்வதிக்கிறதாம்.

கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. இந்நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த மா மாயக்கண்ணன் தெரிவு செய்துள்ள அடுத்த பாடல் ஊர்காவலன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியிருக்கிற பாடல். பாடலுக்கு

நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் மண்வாசனை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கிற பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பாடல். பாடலுக்கான நேயரின் பொலிப்புரை. மல்லிகை மொட்டு மலர்வதற்கு முன்பே வாசம் வீசுவது போலே நீ என் வாழ்வில் வந்த நாளிலிருந்தே என் மனம் முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்தது.

0: நலபாகம்
1: சமையல் கலையில் தேர்ந்தவரின் சமையல்
0: அல்லது
1: தேர்ந்த சமையல்
0: அல்லது
1: சுவையான சமையல்
0: நலபாகம்
1: சுவையான சமையல்.

கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கும் பாடல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து அருண்மொழி ஸ்வர்ணலதா பாடியிருக்கிற மல்லிகை மொட்டு மனசத்தொட்டு பாடல். பாடலுக்கான நேயர் பொழிப்புரையை இவ்வாறு தந்திருக்கிறார். காதலன் தன் காதலியின் அழகையும் காதலியால் தன் மனதில் ஏற்படும் காதல் உணர்வையும் கண்டு அவதிப்படுகிறான். மீன் போன்ற கண்ணை உடையவளே, உன் வளையல் சத்தம் என்னை காதல் வயப்பட செய்கிறது.

0: நம் கோடை பண்பலை 100.5 நாள்தோறும் 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் மற்றும் கணினி அறிவியலில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் திண்டுக்கல் புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துணை முதல்வர் முனைவர் ஜே ரோகிணி அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அழைப்பை ஏற்படுத்துங்க. இன்று 7 மணிக்கு 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்புக்கு 0 45 42 கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்று 7 மணிக்கு அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி நம் கோடை பண்பலை 100.5.
1: லைஃப்ல நல்லா பெருசா வாங்க, ஏனிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருக்கும் அடுத்த பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து தேவா அவர்களின் இசையில் KS சித்ரா அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்கிற மல்லிகையே மல்லிகையே பாடல். அதற்கான பொழிப்புரையை

கேட்டு ரசிக்கலாமா நேயர்களே? மல்லிகை பூவை மடியில் வைத்துக்கொண்டு தனக்கு மாலையிட்டு மணக்கப் போகும் அந்த மன்னவன் யார், எப்போது வருவான் என்று ஏக்கத்துடன் கேட்கிறாளாம் காதலி.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து. வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாட்டில் இருக்கும் கணவனை காண வழி மீது விழிகள் வைத்து மல்லிப்பூ சூடி ஏக்கத்துடன் காத்திருக்கிறாள் மனைவி. கணவன் அருகில் இல்லாததால் மனைவி கூந்தலில் சூடியிருந்த மல்லிகை பூவும் ஏக்கத்துடன் வாடுகிறதாம். ஒலிக்கும் இப்பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. சிறப்பான தலைப்பில் சிறப்பான பாடல்களை தொகுத்து அதற்கான பொழிப்புரையும் தந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்தார் மதுரை திருமங்கலம் மாயக்கண்ணன். அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறேன் கிருத்திகா. நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவினங்களுக்காக மாநில அரசுகளுக்கு நிதியுதவி வழங்க வகை செய்யும் 25,530 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை வரவேற்றுள்ள பிஜேபி, இது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த அரசியல் சாசன தோல்வி என்று கருத்து தெரிவித்துள்ளது. தில்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்து அதற்கான கடிதத்தையும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் வழங்கினர். குதிரை பேரத்தில் கவனம் செலுத்தும் தவைக்க அரசு சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவிக்கவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட குண்டர் சட்டத்தை எதிர்த்த வழக்கு விசாரணை தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறை முன்னாள் ஆணையர் திரு அருண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜரானார். இருப்பினும் இது தொடர்பான சம்மனை வழங்கச் சென்ற நீதிமன்ற அதிகாரியை காக்க வைத்த காவல்துறையைச் சேர்ந்த அலுவலரும் இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அதுவரை தள்ளி வைப்பதாகவும் அறிவித்தனர். வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கோடை வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும், டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் 2ம் இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை.
1: ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வாழ்க்கையில எப்பயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கணுங்க. கேள்வியும் பதிலுமா, புதிரும் போட்டியுமா, அந்த வரிசையில் பார்த்தோம்.

0: அப்படின்னா விடுகதையும் இருக்குங்க. விடுகதைகளோடு உங்களை சந்திக்க கோடை பண்பலை 100.5 விடுகதை வண்ண தோரிகை நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க
1: செல்வபாலா,
0: சசிரேகா, குமரகுரு. இனிய மாலை வணக்கம் நேர்களே.
1: வாழ்த்துக்கள் நேர்களே.
0: நேயர்கள் வரலாம். அறிமுகங்கள் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 வழக்கமான நேயர்கள் 24, 24, 26 வரலாம். 290, 333 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சுழி 45, 42 சொல்லுங்க சொல்லுங்க செல்வபாலா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: அப்படியே தாங்க இருக்கும், எந்த மாற்றமும் இல்லைங்க.
1: ஆனா கொடைக்கானல் அப்பப்ப மாறி மாறி வருது
0: கால சூழ்நிலை.
1: ஆமா ஆமா, 11 மணிக்கெல்லாம் நல்ல வெயில் இருந்ததுல்லோ, இப்ப மழை வர்ற மாதிரி இருக்குது.
0: மழை வந்துட்டு போயிருச்சு.
1: வந்துட்டு வேற போயிருச்சா?
0: பெரிய மழை பெஞ்சு சென்னை கொடைக்கானல்ல.
1: அப்படியா? எனக்கு தெரியாம பெஞ்சு தெரியலையே.
0: பாருங்க, கொடைக்கானல தான் இருந்தீங்களா?
1: கொடைக்கானல தான் இருந்தேன், நான் இருந்த ஏரியால மழை பெய்யலையே.
0: அப்படியா? நான் இருந்த இடத்துல கொட்டி தீர்த்துருச்சு இன்னைக்கு மழை.
1: இந்த இடத்துல எப்ப மழை வருது எப்ப வெயில் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது.
0: அதே மாதிரிதான் வாழ்க்கையும். ஒரு நாள் பார்த்தோம்னா நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாள் பார்த்தோம்னா இடி இடிக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி இருக்கும். அப்படித்தான் இருக்கும்.
1: என்னது இதெல்லாம், சொந்த அனுபவமா?
0: சொந்த அனுபவம் தாங்க.
1: சரி, இருக்கட்டும், விடுகதையெல்லாம் கேப்பமா?
0: விடுகதை கேட்கலாம். முதல் நேயர் வரட்டுமா? கூப்பிடலாம், வாங்க. வணக்கம், சொல்லுங்கய்யா, யார் இங்க இருந்து?
1: என்ன காத்து பலம் அடிக்கும் போல் இருக்கு? சரிங்க சரிங்க, அப்படின்னா வயலை விட்டு அப்படி ஓரமா வந்து நின்றுங்க. விடுகதைக்கு அப்போ பதில் சொல்லுங்க. வெற்றிலையில் 5 பூ.
0: என்ன பூ?
1: வெற்றிலையில். ஐயா
0: இருங்க, அவர் முதல் சரியான இடத்துல நின்னுக்கங்க.
1: புயல் காத்தடிச்ச மாதிரி அடிக்குது.
0: அழகர் ஐயா, சரியான இடத்துக்கு வந்துடலாம். ஃபர்ஸ்ட்
2: வயல்ல வந்து சரியான இடத்துக்கு போறேன். வயக்காடுதான்.
1: வயக்காடுனா எந்த பக்கம்
0: காத்தடிக்குதோ இருக்கும்.
1: காத்து இப்ப கரெக்டா இருக்குது, இப்ப கரெக்டா இருக்குது. அதே பொசிஷன் பாத்தீங்களா? மறுபடியும்
0: சொன்ன பேச்சு கேளுங்க அப்படின்னு காத்த சொல்ல முடியும். சரியா? வெற்றிலையில் 5 பூ. அது என்ன பூ?
2: சுண்ணாம்பு.
1: சுண்ணாம்பு, சரி. அப்புறம் மிச்சனா பாக்கல எப்படிங்க பூணு முடியுது?
2: சுண்ணாம்பு வெத்தலையில இருக்கேன். அப்புறம் வேற ஒண்ணு எனக்கு மட்டுப்படுதான்.
1: சரிங்க சரிங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அடுத்து யாராவது சொல்றாங்களான்னு பாப்போம்.
0: நன்றிங்க, அடுத்து வரக்கூடியவங்க வாங்க. வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். கோடை பண்பலை 100.5 இது விடுகதை வண்ணத்தூரிகை. ரொம்ப தூரத்துல இருந்து வர்றாங்க போல, அதனாலதான் கால தாமதம்.
1: அப்படியா? எப்படி நடைபயணமாவே வர்றாங்களா?
0: வந்துட்டாங்களாம்.
1: ஹலோ,
3: ஐயா, நல்லா இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: வணக்கங்க.
0: வணக்கங்க, பேர் சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
3: கோயம்புத்தூர் அயன் கடைக்கு வேந்திரன்.
1: கோயம்புத்தூர் எப்படி இருக்குது?
3: நல்லா இருக்குங்க.
1: நல்லா இருக்குதுன்னா வெயிலா மழையா காத்தா?
3: வெயில் தாங்க, காத்து இல்லைங்க.
1: காத்து இல்லைங்களா?
3: வெயில் தாங்க.
1: சரி, வெயில் நல்லா இருக்குது உங்களுக்கு? இதமான வெயில் போல் இருக்குது. சரிங்க, விடுங்க, அதுக்கு பதில் சொல்றீங்களா?
3: சொல்லுங்க.
1: வெற்றிலையில் 5 பூ. என்ன பூ?
3: வெற்றிலையில் 5 பூ. தாம்பு, சின்னாம்பு,
0: ரெண்டுதான்
1: சொல்றது இல்லையா? ரெண்டுதான் தெரியுது. சரிங்க, வேற யாராவது சொல்றாங்களா கேப்பமா?
0: நன்றிங்க, அடுத்து வரக்கூடியவங்க வாங்க. வணக்கம்,
1: யாருங்க பேசுறீங்க?
4: தமிழ் செல்வபாலாவுக்கும் சசிரேகா மேம்க்கும் மாலை வணக்கம் கூறுவது புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி.
1: வசந்தி அம்மனியே,
4: அண்ணமா செல்வபாலாண்ணே எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறான்.
4: எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோங்கம்மா. வசந்திமா?
4: ஓகே மேம்.
0: சரிங்க,

0: பதில்
1: வெற்றிலையில் ஐந்து பூ என்ன பூ?
2: சுண்ணாம்பு, வெற்றிலை காம்பு,
1: ரெண்டு
2: அப்புறம் வேற என்ன இருக்கு? பாக்கு, சீவல்.
0: பாக்கு, சீவல்,
1: அதெல்லாம் பூ வரலையே.
2: வெற்றிலை காம்பு, சுண்ணாம்பு, அப்புறம் அஞ்சு பூ வரணுமா?
1: ஆமா. எப்படி காம்பு சொல்றீங்க, சுண்ணாம்பு சொல்றீங்க, அது மாதிரி பூல முடியணும் வார்த்தைகள். அது மாதிரி வார்த்தைகள் பூல முடியணும். ஐந்து பூ வெற்றிலையில் ஐந்து பூ.
0: நீங்க சொன்ன ரெண்டு பதிலும் ஏற்கனவே உபேந்திரன் சொல்லிட்டாரு.
2: நரம்பு,
0: நரம்பு.
1: ஆ சரி, மூணு பதில் வந்துருச்சு. இன்னும் ரெண்டு.
0: என்னாச்சு,
1: இணைப்பில் இருக்கீங்களா வசந்திமா?
0: போய் போய்
1: சரி,
0: பதில் பதில் பதில் சொல்லு.
1: தெரியலையே, யோசிக்கிறீங்களா? அடுத்த நேருக்கு வழிவிடலாமா?
2: சரி, ஓகே மேம்,
1: நன்றிங்க. அடுத்து வரக்கூடியவங்க வாங்க. வணக்கம். பாருங்க, நம்ம விடுகதை கேட்கவும் எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க போல.
0: இப்படி அந்த வேகத்தில் தெரியும் போனால் என்ன பண்ணுறது
1: நாங்கள். வணக்கம், கோடை பண்பலை.
0: வணக்கங்க, யாருங்க பேசுறீங்க? நல்லா இருக்குங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்காங்க. அந்த முன்னாடி இருக்கிறவங்க,
3: நானும் நல்லா இருக்கோம்.
1: ஃபோன் அட்டெண்ட் பண்றவங்க, கன்சோல் பாக்குறவங்க,
0: பியூட்டி ரூம்ல இருக்கிறவங்க,
1: எல்லாருமே நல்லா இருக்கோம்.
0: சரி, பேர் சொல்லிருங்க.
3: சொல்லுங்க. விடுகிறேன்
0: ஐயா. பேரு பேரு பேரு ஊரு
1: வெற்றிலையில்
0: ஐந்து பூ என்ன பூ கேட்டோம், மூணு பதில் சொல்லிட்டாங்க.
3: காம்பு ஒன்று,
0: சரி, சரிங்க, வெத்தலையோட ஓரப்பகுதி
1: என்ன
0: இருக்கு? அதை சாப்பிட்டோம்னா வெறும் வெற்றிலை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா என்ன சுவை இருக்கும்? வெறும் வெற்றிலையை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா என்ன சுவை இருக்கு அதில்?
3: எரிப்பு இருக்கும்.
0: எரிப்பா? எரியாதுங்க. சரியா சொல்லுங்க.
3: எரிப்பு, துவர்ப்பு.
0: துவர்ப்பு பாக்கு போடுறதுனால வருது. வெறும் வெற்றிலையை மட்டும் மென்னீங்கன்னா அதில் ஒரு சுவை வருமே அக்கா.
1: பாண்டியராஜ் யோசிச்சுக்கிட்டே இருக்கட்டும்.
0: சொல்லி போடுங்க, அது ஒன்று தான் இருக்குது, சொல்லிடுங்க.
1: சொல்லிடுவோமா? அரும்பு.
0: அரும்பு,
3: அரும்பு.
1: சரிங்கய்யா, இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி. வெற்றியில் வெற்றிலையில் ஐந்து பூ அப்படி சொல்கிறோம். அது என்னென்ன பூ அப்படின்னா, காம்பு, நரம்பு, விளிம்பு, அரும்பு, சுண்ணாம்பு. இந்த ஐந்தும் சேர்ந்தது தான் வெற்றிலையில் இருக்கக்கூடிய ஐந்து பூ.
0: சரி, இப்போ என்ன பண்ணுவோம்,
1: பாடல் கேட்கலாம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
11: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது.

0: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
6: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
1: எப்படிமா?
0: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
3: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுக்க.
4: ஆஹா, சம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்க. அம்மா வெளியில வெளியில வாங்க. ஏய் அம்மா, எங்க?
3: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திரச்சவானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
4: பிஎஸ்சி நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிக்கல் லேர்னிங், என்ஏபிஎச் அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
3: கவுன்சிலிங் கோட் 1010. பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
5: என்னமா புது பொண்ணு புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா ஓஹோன்னு

0: முத விடுகாத வெத்தலையில ஆரம்பிச்சீங்க.
1: ஆமா,
0: அடுத்த விடுகாத என்ன வச்சிருக்கீங்க?
1: அடுத்து வந்து வெள்ளை மாடு வாளால் நீர் குடிக்குது.
0: அந்த மாடு இந்த மாடுன்னு கேக்குறீங்களா?
1: ஆமா.
0: சரி,
1: நேரா சொல்ல முடியாது.
0: சரி வாங்க. யாரு?
1: கொடை பண்பலை 100.5 இது விடுகதை.
0: வணக்கம்ங்க.
2: நாட்டு அமைச்சரும் உடன் இருக்கும் சகோதரிக்கும் மாலை வணக்கம்.
1: வணக்கங்க. பேர் சொல்லுங்க.
2: தேனி மாவட்டம் ஆண்டிவேட்டி வட்டம் சித்தார்பேட்டையிலிருந்து பிச்சைமணி.
0: பிச்சைமணி ஐயா,
2: சொல்லுங்க.
0: ஒரு விடுகதை கேட்டமே பதில் தெரியுமா உங்களுக்கு?
1: லைன்ல
0: இருந்தோம் சொல்லுவாரு.
1: வெள்ளை மாடு வாளால் நீர் குடிக்குது, அந்த மாடு எது?
0: பருத்தி மட்டும்தான் நீரை உரியுமா, வேற ஒண்ணு உரியாதா? நீங்க பேசுனதுலயே குழு இருக்குது. பிச்சமணி ஐயா பேசுனதுலயே குழு இருக்குது. நீங்களே புடிபடலையா? நாங்க என்ன பண்றது, பதில சுத்தியே தான் பேசுறீங்க நீங்க.
1: இல்லைங்களே.
0: சரிங்க, யோசனை பண்ணுங்க.
1: அடுத்த நேருக்கு வழி விட்டுறலாம்.
0: அடுத்த ஆறு வந்திருக்கிறாங்க, வாங்க.
3: வணக்கம்.
0: வணக்கங்க. யாருங்க பேசுறீங்க?
3: வணக்கம்.
0: வணக்கங்கக்கா, யாருங்கக்கா பேசுறீங்க? மலர்மணி அக்கா, விடுகதை கேட்டீங்களா? இல்லைங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விடுகதை கேட்டமே, அதை கேட்டீங்களா?
1: கேக்கல. வெள்ளை மாடு வாளால் நீர் குடிக்குது, அது என்ன?
3: வெள்ளை மாடு வாளால் நீர் குடிக்குதா? பருத்தி பஞ்சு.
1: பருத்தி
0: பஞ்சு அப்படிங்கறதுல பாதி பதில் இருக்குது, ஆனா சரியான பதில் வரணும். சரி, தெரியுமா தெரியாதா? கிளம்பிட்டாங்களா? சரி, அடுத்து யாராவது வருவாங்க, அவங்க கிட்ட கேப்போம்.
1: வாங்க. வணக்கம். வந்துட்டீங்க, இனிப்புல பேசலாம்.
4: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க ஐயா.
4: திண்டுக்கல் மாவட்டம் வடமாரி கோபாலகிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா
0: கோபாலய்யா?
1: நலமா இருக்கோம்
4: ஐயா. சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கேன் ஐயா.
0: திண்டுக்கல்.
4: திண்டுக்கல் நல்லாவே இருக்கு.
0: நல்லாவே இருக்குதா?
4: ஆமாங்க, மதியானம் வரைக்கும் வெயிலுங்க. மதியானத்துக்கு மேல அப்படியே வந்து மேகம் மூட்டமா இருக்குங்க.
0: மழை வரட்டும். சொல்லுங்க ஐயா, பதில் தெரியுமா உங்களுக்கு?
4: தெரியலங்க, அது என்னன்னு சொல்லுங்க.
0: வெள்ளை மாடு வாளால்
1: நீர் குடிக்குது.
4: தெரியுங்க.
0: திரி, அவ்வளோதான். பருத்தினாங்க, பஞ்சுனாங்க, திரிய மறந்துட்டாங்களே.
1: விளக்கு.
4: விளக்கு திரி.
1: என்ன திரி? அதான் பதில்.
0: சரிங்க, நன்றிங்க. பாடல் கேட்கலாம்.
4: நன்றி.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
2: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங்

0: இதுவரை நெம்கோடி பண்பலையில் கேட்டுச்சு வைத்தோம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம் சுவை VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் வழங்கிய வண்ணத்தூரிகை.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வழங்கும் வண்ணத்தூரிகை.
8: கோடை பண்பலை 100.5 இது விடுகதை வண்ணத்தூரிகை. இணைப்புல வரக்கூடிய அன்பர் வாங்க சொல்லுங்க. பாலா,
9: இல்ல நேரடியா நேர் கூப்பிட்டீங்க, சரி வடுங்க, வாங்க வாங்க.
10: வணக்கம் சார். செல்வா பாலா சாருக்கும் சசிதாரம் மாலை வணக்கம். குருவது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னுவார தமிழ் கீரமுடி கிராமத்திலிருந்து அசோக்குமார் பேசுறேன் சார்.
9: அசோக் குமார் ஐயா
10: சொல்லுங்க.
9: பக்கத்துல ரேடியோ இருக்கா?
10: ரேடியோ இல்லைங்க. ரேடியோ இல்லைங்க.
9: இல்ல, லவுட் ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்களா?
10: லவுட் ஸ்பீக்கர் போடலங்க, ரூம்ல இருக்கேன்.
9: அப்படியா? அப்படி இருந்தும் ஒரு சவுண்டு வருது. சரி, இருக்கட்டும். அது எப்படி இருக்கீங்க? சரிங்க, எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க?
8: தெரியாமல் மேயாமல் நின்ற நிலையில் ஒரு கடம்பால்.
10: தெரியாமல்
8: மேயாமல் நின்ற நிலையில் ஒரு கடம்பால். கடம்பால் அப்படிங்கிறது ஒரு வகையான மரத்தை குறிக்கலாம், அல்லது அழகான ஒரு பூவை குறிக்கலாம்.
10: அது வந்து பூவா மேடம்?
8: ஆமா,
10: இல்ல மரமா?
8: மரம்.
9: மரத்துல இருக்கிற பூன்னு வச்சுக்கலாம், இல்ல பூவோடு கூடிய ஒரு மரம்
8: வச்சுக்கலாம்.
9: ஆனா அந்த பூ வெளியே தெரியாது.
10: பூ வெளியில தெரியாது,
9: பூ மாதிரி தெரியாது. பூ மாதிரி தெரியாது.
10: என்னமோ
9: ஒரு டைரக்ஷன் பண்றாங்க. சரியா பதில் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
8: தெரியாமல் மேயாமல் நின்ற நிலையில் ஒரு கடம்பால், அது வந்து பனைமரம்.
10: ஓகே மேடம், தேங்க்யூ மேடம்.
8: நன்றிங்க.
10: நன்றி.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: சம்ம சம்ம வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
2: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
2: தொடர்புக்கு 9500252728.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திரச்சவானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: நம் கோடை பண்பலை 100.5 நாள்தோறும் 7 மணிக்கு. அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சிகள்? ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் மற்றும் கணினி அறிவியலில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் திண்டுக்கல் புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துணை முதல்வர் முனைவர் ஜே ரோகிணி அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அழைப்பை ஏற்படுத்துங்க. இன்று 7 மணிக்கு 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்புக்கு 0 45 42. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று 7 மணிக்கு அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி நம் கோடை பண்பலை 100.5.
8: லைஃப்ல நல்லா பெருசா வாங்க, ஏனிய கூற மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க.
4: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
11: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
4: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை. கோடை பண்பலை 100.5 இது விடுகதை வண்ணத்தூரிகை. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:45 ஆயிட்டு இருக்கு.
12: அம்புட்டு நேரம் ஆச்சு,
4: அம்புட்டு நேரம் ஆயி போச்சு. இப்ப இணைப்பில் வரக்கூடியவங்க யாரு? வாங்க, வணக்கம்.
12: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
4: பேர் சொல்லுங்க.
12: எல்லாரும் நல்லா இருக்கிறவங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: உங்க பேரை மட்டும் ஒரு முறை சொல்லிக்கலாமா?
12: தேனியில
4: இருந்து ஸ்வர்ணலதா. ஸ்வர்ணலதா, ஓகேமா.
12: தேனி எப்படி சிலுசிலுன்னு இருக்கா?
13: 4 நாளைக்கு

0: மழை வந்து இப்ப மோடம் போட்டிருக்கு, மழை வரும் நினைக்கிறேன்.
1: சரிங்க சரி,
2: கண்டிப்பா மழை வரட்டும்.
0: நன்றி.
1: விடுகிறது கேட்கலாங்களா?
2: கேட்கலாமே.
0: கொடுங்க.
2: ஏன் தங்கச்சி, சின்ன தங்கச்சி என்ன வச்சாலும் சுமப்பா?
0: இது
1: ரேடியோ சத்தத்தை கூட்ட கூடாது. என்னங்க?
2: நத்தை. நத்தை.
0: நத்தை.
1: நத்தை இல்லையே.
0: இது உயிரினமா?
3: வணக்கம்.
2: பேர் சொல்லுங்க.
3: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டம்சத்திரம் வட்டம் புங்கமுத்தூர் இருந்து பால்ராஜ் பேசுறேன் மேடம்.
2: பால்ராஜ் ஐயா?
3: ஆமாங்க மேடம்.
2: உங்க கூட நாட்டாம நான் பேசியா ஆவேன்னு ஒத்த கால நிக்கிறார், பேசுங்க.
1: இல்ல இல்லங்க, நான் உட்கார்ந்தா இருக்கிறேன். பால்ராஜ் ஐயா,
3: வாரந்தவரம் பேசிட்டு சொல்லுங்க.
1: ஒரு விடுகத கேட்டோம்ங்க.
3: யோசனை
1: பண்ணிட்டீங்களா பதிலு?
3: இல்லைங்க நாட்டாம, விடுகதே தெரியலீங்க. என்ன
1: விடுகதையே தெரியல? ரேடியோ கேட்கவே இல்லையா?
3: ரேடியோ கேட்கலீங்க நாட்டாம.
1: ஏனுங்க நீங்களே இப்படி பண்றீங்க, போங்க நீங்க.
3: சரியா
1: பதில சொல்லி போட்டீங்க, பாட்டு கேக்கலாங்களா?
2: நன்றிங்க.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: பருத்தி தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: என்னண்ணா கிலோமீட்டர் கணக்குல நடந்துட்டு இருக்கீங்க,
3: வெயிட்ட குறைக்க வேற என்ன பண்ண?
2: அட, மே 29 ல இருந்து 31 வரை நடக்கிற நம்ம பிரீத்தி ஹாஸ்பிடலோட இலவச உடல் எடை குறைப்பு முகாம்ல கலந்துக்கோங்க. ரத்த கொழுப்பு, பிஎம்ஐ, தைராய்டு, அப்டோமினல் ஸ்கேன், ரெட்டினோஸ்கோப்னு தேவைப்படுற எல்லா டெஸ்டையும் ஃப்ரீயா பண்றாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, ஈஸியா வெயிட்ட கம்மி பண்ணுங்க.
4: பிரீத்தி ஹாஸ்பிடல், புத்தங்குடி, மதுரை. முன்பதிவிற்கு கால் 8202078233.
5: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
5: தொடர்புக்கு 9500252728.
7: கோடை பண்பலை 100.5 இது விடுகதை வண்ணத்தோரிகை. இணைப்பில் வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
8: வணக்கம். சகோதரிக்கும் வணக்கம்.
9: வணக்கம். சொல்றது யாருங்க?
8: தூத்துக்குடி மாவட்டம் பேரூர்பட்டியில் இருந்து கஸ்தூரி மயில்.
9: கஸ்தூரி மயில்.
8: சரிங்க.
9: வானொலி ஒலி அளவு கொஞ்சம் குறைச்சி வச்சுங்க, இல்லாட்டி கொஞ்சம் தூரமாகுது. இருங்க. சரிங்க. உங்களுக்காக புது விடுகதை
7: கேட்கலாங்களா? விடுகதை
8: கேளுங்கம்மா, கேளுங்கம்மா.
7: எரிப்பவன் ஆனால் எரியாதவன், அவன் யார்?
8: எரிப்பவன்
9: ஆனால்
8: எரியும்
9: மத்ததையும் எரிச்சிரும், அதோட போட்டீங்கன்னா சேர்த்து.
7: இது வந்து எரியும் ஆனா எரியாது. சரிங்க. அடுத்த நேயருக்கு வழிவிட்டுலாம். அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். கோடை பண்பலை 100.5 இது விடுகதை வண்ண துரிகை. வந்துட்டீங்க, பேசலாம்.
10: ஹலோ.
7: ஹலோ,
10: என் பேர் பவித்ரா. நல்லா இருக்கீங்களா?
7: பவித்ராமா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பவித்ரமா,
10: ராமநாதபுரம் மாவட்டம்.
7: சரி
9: பவித்ரா அவர்களே.
10: ஆ சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
9: நல்லா இருக்கேன். நான் தான் இருக்கேன். தெரியுதா அங்க இருந்து?
10: இல்ல இல்ல, அது
9: தெரியும். தெரியும். சரி சரிங்க சரிங்க. பதில் தெரியுமா உங்களுக்கு?
10: நான் விடுதலை கேக்கல. எப்போ மோட்டியா போச்சு?
9: என்னாச்சு?
10: எப்போ மோட்டியா போச்சு?
9: என்னங்க நீங்க என்னன்னலாம் பாக்குறீங்க?
7: நீங்க போச்சுனு கேள்விப்பட்டீங்க, அது என்னங்க ஓட்டை ஆயி போச்சு?
9: உடைச்சிட்டீங்களா?
7: விடுகதை கேக்கலாமா? எரிப்பவன் ஆனால் எரியாதவன், அவன் யார்? எரிப்பவன் ஆனால் எரியாதவன், அவன் யார்?
10: குழு கொடுக்க முடியுமா?
9: தினந்தோறும் பாத்துக்கிட்டு

0: காலம் தவறாமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு.
1: அவனின்றி ஊரணவும் அசையாது.
0: இதுக்கு மேல குழு கொடுக்க முடியாதுங்க. சொன்ன குழுவை நீங்க வந்து அப்படியே யோசிங்க, யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்க. இதை விட சிறந்த ஒரு இதெல்லாம் சொல்ல முடியாது. இல்லையே,
1: அதுக்கு ஆப்போசிட்.
0: அவரேதான் நன்றிங்க.

ஏய் அப்பா எத்தனை விடுகதை வெத்தலையில் ஆரம்பிச்சு சூரியன் வரைக்கும் நிறைய விடுகதை கேட்டான். எல்லாருமே சரியாக பதிலையும் சொல்லி போட்டாக. இந்த க்ளூ மட்டும் கேட்காம கொஞ்சம் யோசனை பண்ணி சொன்னீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சி போடலாம். ரொம்ப ஈஸியான விடுகதையாக இருந்தாலும் விடுகதைக்கு சரியாக பதில் சொல்லுவுங்க, பதில் சொல்லணும்னு நினச்சி முயற்சி பண்ணுவுங்க, யோசனை பண்ணுவுங்க. கேட்டவங்க எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லி போட்டு நாங்களும் அப்படி கிளம்புறோம்ங்கோ.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வண்ணத்துரிகை. கோடை பண்பலை 100.5.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவினங்களுக்காக மாநில அரசுகளுக்கு நிதி உதவி வழங்க வகை செய்யும் 25,530 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை வரவேற்றுள்ள பிஜேபி, இது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த அரசியல் சாசன தோல்வி என கருத்து தெரிவித்துள்ளது. தில்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்து அதற்கான கடிதத்தையும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் வழங்கினர். குதிரை பேரத்தில் கவனம் செலுத்தும் தாவைக்க அரசு சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியிருக்கிறார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தாவேக்காவில் இணைத்தது ஜனநாயக படுகொலை என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கோடை வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் தனிஷா கிராஸ்டோ, துருவ் கபிலா இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பைக்கான மகளிர் கூடைப்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை எதிர்கொள்கிறது. ஆசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு புவனேஸ்வரிலும் ஆசிய தொடர் ஓட்ட போட்டி 2028ஆம் ஆண்டு சண்டிகரிலும் நடைபெறும் என ஆசிய தடகள சம்மேளனம் அறிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பண்பலை நெருப்புள்ளி ஐந்தில் இப்போது கேட்கலாம்.
1: ஆர்கேஜி நெய்,
2: ஆஹா செம்ம வாசனை.
3: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கும் சித்திரச்ச வானம்.

சந்திரனும் சந்திக்கும் வேலை இது. இருபெரும் காதலர்கள் கண்கூட்டாமல் பார்ப்பதைக் கண்டு வானத்து தேவதைகள் தன் முகத்தை மேகங்களால் மூடி மெல்ல சிவந்து நிற்கும் அழகிய சிவானம். இந்த சிவானத்தை ரசித்துக் கொண்டே மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 சித்திர சிவானம். நான் உங்கள் அன்பு தோழி பத்மா நீலமணி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses கான admission நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
9: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
10: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
9: தொடர்புக்கு 9500252728.
11: வார்த்தைகள் சொல்லாத கதைகளை ஒரு நொடி பார்வை சொல்லிவிடும். வர்ணங்கள் தீட்டாத உலகத்தை விழித்திரியின் வெளிச்சம் காட்டிவிடும். ரசிப்பதற்கு எல்லைகள் இல்லை. ஆம், பார்வை ஒரு வரம்.

மண்ணின் ரகசியம் மழைத்துளியில், மனிதனின் ரகசியம் இசை வழியில், எண்ணங்கள் யாவும் வாழ்கிறதே சங்கீதத்தின் பேராளத்தில்.

0: 7500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418874111.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் RKG நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

தீண்டாத பூண்டா, அதுபோல மனிதனை தீண்டாத காதலுண்டா என்று காதலையும் மனிதனையும் பிரியா வண்ணம் தேனையும் பூவையும் வைத்து அழகு சேர்க்கிறது இந்த பாடல்.

0: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.

மாலையை தொடுக்கும் நேரம் மாலை 5:27. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வாடம். உங்கள் கோடை பண்பலை 100.5 நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

0: அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம்
2: ஆர்கேஜி நெய்.
3: ஆஹா, செம்ம வாசனை
4: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
1: வழங்கிய சித்திரச்ச வானம்.

0: கோடைப்பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வெறும் பறவையின் சத்தம் அல்ல, அது காதலனின் அல்லது காதலியின் குரலுக்காக இயங்கும் மனதின் எதிரொலி. காதுகளுக்கு மட்டும் கேட்கும் இசை அல்ல, அது தூரத்தில் இருக்கும்

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: கரூர் வெற்றி விநாயகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பிளஸ் டூ மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கரூர் மாவட்ட அளவில் முதல் மற்றும் 2ஆம் இடமும், மாநில அளவில் 3ஆம் இடமும் பெற்ற உலக தரமான கல்வியை உள்ளூர் சூழலில் வழங்கும் ஒரே கல்வி நிறுவனம் கரூர் வெற்றி விநாயகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஆகும். எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9585515520.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
6: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
2: தங்கள் அன்புடன்
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
2: நமது கோடை பண்பலை 100.5.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம்.

0: அத்தியாயம் ஒன்று, ரத்தின வியாபாரி தொடர்ச்சி. செண்பக நாட்டின் மகாராஜாவான விக்ரமனுடைய திருமணம் குறித்து பிரஜைகள் பேசினார்கள். ஆனால் அவரோ ஏதேதோ காரணம் சொல்லிக் கொண்டிருந்தார். இனி நாளாக ஆக விக்ரமன் செண்பகத்தீவில் தன்னுடைய தனிமையை அதிகமாய் உணரத் தொடங்கினான். எவ்வளவோ ஜனக்கூட்டத்துக்கு நடுவிலிருந்தும் தான் துணையின்றி தனித்திருப்பதை அவன் கண்டான். வெற்றியும் புகழும் செல்வாக்கும் திரளான மக்களின் போற்றுதலும் இருந்தும் அவனுடைய இதயத்தில் நிறைவு ஏற்படவில்லை. அதில் ஒரு மூலை சூன்யமாக இருந்தது. அந்த சூன்ய மூலையானது நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டு வந்தது. நீண்ட நயனங்களையுடைய அந்த பெண் மட்டும் இங்கே என் அருகில் இருந்தால் என்ற எண்ணம் அடிக்கடி உண்டாயிற்று. அது அவனுக்கு அளவில்லாத வேதனையை அளித்தது. அந்த வேதனை தரும் எண்ணத்தை அவனால் மறக்க முடியாமல் இருந்ததோடு அந்த வேதனையின் நடுவிலேயே ஒருவித இன்பமும் இருப்பதை அவன் உணர்ந்தான். தன்னை அறியாமல் அடிக்கடி அவன் பெருமூச்சு விட்டான். சில சமயம் அவனுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட பெண்ணின் முகம் அவன் மனக்கண்ணில் முன்னால் தோன்றும் போது அவனுடைய இருதயமானது விரிந்து பொங்கி மேல் நோக்கி எழுந்து நெஞ்சை அடைத்து விடுவது போல் உணர்ச்சி உண்டாகும். வேதனையுடன் இன்பமும் கலந்து உண்டாக்கிய இந்த ஞாபகத்தை அவன் ஓரளவு மறப்பதற்கு உதவியான ஒரு சம்பவம் 2 மாதத்திற்கு முன்பு நேர்ந்தது. ஒரு நாள் இரவு விக்ரமனுடைய கனவில் அருள்மொழி ராணி தோன்றினாள். மகாராணிக்குரிய ஆடை ஆபரணங்கள் ஒன்றுமில்லாமல் தூய வெள்ளை கலையுடுத்தி விபூதி ருத்ராட்சம் அணிந்து அவள் சிவபக்தியில் கனிந்த சிவவிரதையாக காட்சி தந்தாள். முன் எப்போதையும் விட அவளுடைய முகத்தில் தேஜஸ் அதிகமாக ஜொலித்தது. நாவில் நமச்சிவாய மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு வந்த அருள்மொழி தேவி விக்ரமனை கனிவு ததும்ப நோக்கி, குழந்தாய், எனக்கு விடை கொடு என்றாள். விக்ரமன் ஒன்றும் புரியாமல் திகைத்து, அம்மா, இத்தனை நாள் கழித்து இப்போதுதானே உன்னை பார்த்தேன். அதற்குள் போக விடை கேட்கிறாயே, எங்கே போக போகிறாய் என்றான். அருள்மொழி ராணி அதற்கு விடை கூறாமல், அப்பா குழந்தாய், நான் ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டேன். அதை நீ நிறைவேற்றித் தர வேண்டும். முக்கியமாக அதன் பொருட்டே உன்னை பார்க்க வந்தேன் என்றாள். என்ன வாக்குறுதி அம்மா, யாருக்கு கொடுத்தாய்? சக்கரவர்த்தியின் மகள் குந்தவியை நீ கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். விக்ரமன் திடுக்கிட்டு, இது என்ன அம்மா சொல்கிறாய்? சக்கரவர்த்தி மகளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? யாருக்கு இம்மாதிரி வாக்கு கொடுத்தாய் என்று கேட்டான். சிவனடியாருக்கு வாக்கு கொடுத்தேன் குழந்தாய். ராமபிரான் தகப்பனாரின் வாக்கை நிறைவேற்றியது போல் நீ என்னுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும். இவ்விதம் சொல்லிவிட்டு அருள்மொழி தேவி விக்ரமனுக்கு அருகில் நெருங்கி அவனுடைய சிரசின் மீது கையை வைத்து ஆசீர்வதித்தாள். உடனே விக்ரமன் கண் விழித்து எழுந்தான். நல்ல வேளை, இதெல்லாம் கனவாய்ப் போயிற்றே என்று சந்தோஷப்பட்டான். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கொடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சி பானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காதலின் ஆழத்தையும் ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுக்கும் தியாகத்தையும் மிக உருக்கமாக விவரிக்கும் பாடல். கவித்துவமான வரிகள், இசையின் மென்மை மற்றும் பாடகரின்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்த மனதை மயக்கும் மாலை பொழுது ரொம்பவே அழகா நகர்ந்துட்டு இருக்கு. வாழ்க்கையில எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் நம்ம மனசுக்கு நெருக்கமான நிம்மதியை தரக்கூடிய பாடல்களை அப்படியே கண்ணை மூடி கேட்டாலே போதுங்க, அத்தனை கவலையும் இருந்த இடம் தெரியாம பறந்தோடிடும். இசை அப்படி ஒரு மாயாஜாலம் பண்ணும். இதுவரை நாம் இணைந்திருந்தது கோடிப்பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அன்பு தோழி பத்மா நீலமணி. நன்றி நேர்களே.

0: கோடைப்பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கிங்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் இல் ஆலய தரிசனம்.
1: குலசீகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலை தரிசிக்கலாம் என்று.

தங்கின் ஓசை, கடல் ஒளி, சன்னதி மணி ஓசை இரண்டும் கலந்து விண்ணுயிர அம்பிகையின் அருளை தந்திடும் ஆலயம் செல்வோமா? மைசூருக்கு அடுத்து தசரா பெருவிழா விமரிசையாக கொண்டாடப்படும் கோயில் தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில். தலபுராணம் தெரிந்து கொள்வோமா? ஒருமுறை அகத்திய முனிவரை வருமுனி தொந்தரவு செய்ததால் அவருக்கு எருமை தலையாக மாறட்டும் என்று சாபமிடுகிறார். மகிஷாசுரனாக தேவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தார். தேவர்கள் யாகம் செய்தார்கள். யாகத்தில் பெண் குழந்தை தோன்றினாள். 9 நாட்கள் வளர்ந்த குழந்தை லலிதாம்பிகையாக தோன்றினாள். அந்த 9 நாட்கள் தான் நவராத்திரி. பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி என 3 அன்னையரை கொண்டாடுவது நவராத்திரி. யாகத்தில் தோன்றிய அன்னை மகிஷாசுரமர்த்தினி அரக்கனை வதம் செய்தாள். இதனால் அம்பிகைக்கு உண்டான தோஷத்தை சிவபெருமான் நிவர்த்தி செய்து தம் உடலின் இடப்பாகம் தந்தார். இந்த நிகழ்வை சொல்ல முத்தாரம்மன் ஆலயத்தில் தசரா திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 10 நாட்கள் கொண்டாடப்படும் விழாவில் முதல் 9 நாட்கள் அம்மன் தவம் செய்வாள். 10ஆம் நாள் விஜயதசமி அன்று இரவு 11 மணிக்கு சுவாமி அம்பாள் பரிவார மூர்த்திகளோடு சூர சம்ஹாரத்துக்கு கொண்டு செல்லப்படும் சூலத்திற்கு பூஜைகள் நடைபெறும். இரவு 12 மணிக்கு முத்தாரம்மன் சிம்ம வாகனத்தில் கடற்கரை சிதம்பரேஸ்வரர் ஆலயத்துக்கு முன் எழுந்திருள்வாள். அம்பிகை மகிஷாசுரமர்த்தினி கோலம் கொண்டு சூரனை சம்ஹாரம் செய்வாள். வாண வேடிக்கை நிகழ்த்தி அம்பிகை திருத்தேர் பூச்சவரத்தில் வீதி உலா வருவாள். அலைகடலின பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து கொண்டாடும் அற்புத தலம் இது.

பக்தர்கள் பல்வேறு வேடங்கள் போட்டு அம்மனுக்கு 48 நாட்கள் விரதம் இருப்பார்கள். குறிப்பாக காளி வேடமிடுவார்கள். தமிழகத்தில் நடைபெறும் மிக பெரும் திருவிழா இது. 11ஆம் நாள் காப்பு களைந்து கொடியிறக்குவார்கள். 12ஆம் நாள் பாலபிஷேகம் செய்து அம்பிகை குளிர்விக்கப்படுவாள். ஆலயத்தில் ஒரே பீடத்தில் வடக்கு திசை நோக்கி இறைவன் ஞானமூர்த்தீஸ்வரரும் அம்பிகை முத்தாரம்மனும் சுயம்புவாக அருள் செய்கிறார்கள். இறைவன் இடது காலை மடக்கி 2 திருக்கரங்களோடு வலது கரத்தில் செங்கோலும் இடது கரத்தில் விபூதி கொப்பரையும் கொண்டு அருள் செய்கிறார். அம்பிகை சிரசில் ஞானமுடி சூடி கண்மலர் அணிந்து வீரப்பால் புனைந்து கழுத்தில் தாளிப்பட்டும் மூக்கில் புள்ளக்கும் மூக்குத்தையும் அணிந்து அழகு திருமேனியோடு அருள் செய்கிறாள். வலது காலை மடக்கி வலது மேற்கரத்தில் உடுக்கையும் கீழ்

0: மேற்கரத்தில் திரிசூலமும் இடது மேற்கரத்தில் நாகபாசமும் கீழ்கரத்தில் விபூதி கொப்பரையும் வைத்திருக்கிறாள். பாண்டிய மன்னர்கள் முத்துக்களை குவித்து தேவியாக வழிபட்டார்கள். முத்துக்கள் அம்பாளாக திருமீனிக் கொண்டன. அம்பிகை முத்தாரம்மனானாள். அது மட்டுமல்ல, முத்து முத்தான அம்மை நோயை ஆற்றுபவளாக இருப்பதால் முத்தாரம்மன். ஆலயத்தில் மடியேந்தி காணிக்கை பெறும் வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது. ஆலயத்தின் புற்று மண்ணில் எண்ணெயும் மஞ்சளும் சேர்த்து இரவில் அம்பிகைக்கு சாற்றி மறுநாள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. தீராத நோய் தீர்க்கும் அற்புத பிரசாதம். நவமணிகளில் முத்து மட்டுமே பட்டை தீட்டாமலே தானே ஒளிவிடும். அதுபோல அம்பாள் சுயம்புவாக தோன்றி உலகை காக்க ஒளிர்கிறாள் முத்தாரம்மன் அம்பிகை. மகாமண்டபத்தில் பேச்சியம்மன் கருப்பசாமி பைரவர் திருமேனிகள் இருக்கின்றன. மண்டபத்தின் நடுவில் 32 அடி உயர குடிமரம் செப்புத்தகடுகளால் வேயப்பட்டு கம்பீரமாக காட்சி தருகிறது. அரக்கனை அழித்து அறத்தை நிலைநாட்டிய முத்தாரம்மன் அம்பிகையை இன்று குலசீகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலை தரிசித்தோம்.
1: குடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் மாரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: வித்தை காட்ட உடையாளை விட்டு வந்து உதித்தவன் சேவை முடித்து பாவை தேடி செல்லும் வேலை இது. இம்சை தீர்க்க இசையஞ்சி வேறு கதி ஏது? சந்திர தேவன் தேன் கொண்டு சேர்த்து காட்சியை தைத்து இசையையும் மொழியையும் ஒரு சேர கோர்த்து கிளம்புகிறான் இரவு வேலைக்கு. வாருங்கள் செவி தீட்டிக் கொள்வோம். இணைந்திருப்பது கோடைப்பான் பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: இப்பொழுது கேட்கலாம் ஒளியேற்றும் சிந்தனை.
1: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: அனைவருக்கு வணக்கம். நகைச்சுவைனா என்ன அப்படின்னா சந்தோஷமா சிரிக்கிறது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், உடம்புல எந்த வியாதியும் இருக்காது. நல்லா சந்தோஷமா சிரிச்சோம்னா ரத்தம் ஊறும். ஆனா இதை தப்பா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு போய் எல்லா கதவையும் பூட்டி மொட்டை மாடியில் நின்று ரொம்பத்தான் மெலிஞ்சு போயிட்டோம் ரத்தம் ஊறட்டும்னு சொல்லி கக்க கக்கன்னு சிரிச்சிடப்படாது. அப்படி சிரிச்சா பாக்குறவெல்லாம் சந்தோஷப்படுவான், ஒரு மாதிரி லூஸ் போல் இருக்கு அப்படின்னு. இப்ப நகைச்சுவனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா எல்லாருமாக கூடி சிரித்தல். எல்லாருமா சிரிச்சா தான் நல்லா இருக்கும். ஒரு மனுஷன் தனியா பேசலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், ஆனா தனியா சிரிக்கப்படாது. சிரிச்சா பாக்குறவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல நின்று நம்ம கக்க கக்கன்னு சிரிக்கிறோம்னு வைங்க, எந்த பஸ் வந்தாலும் நம்மளை ஏத்தி விட்டுருவாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே போ. சரி, ஏறி உட்காந்து டிரைவரை பார்த்து சிரிக்கிறோம். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா டிரைவர் என்ன செய்வாரு, படக்குன்னு வண்டி நிப்பாட்டுவாரு. நீ முதல்ல இறங்கு, இறங்கு நீ முதல்ல. சரி, வகுப்புல சிரிக்க முடியுமா? சிரிச்சோம்னா வாத்தியார் என்ன செய்வாரு, இதுதான் உன்னுடைய கடை சிரிப்பு, நீ ஜென்மத்துக்கும் சிரிக்க கூடாது சொல்லுவார். அப்ப நண்பர்களோட ஒன்னா உட்காந்து குடும்பத்தாரோட உட்காந்து சிரிக்கக்கூடிய சிரிப்பு தான் உலகத்திலே சிறந்தது. முதல்ல சிந்திக்க தெரிந்த மனித இனத்துக்கே சொந்தமான கையிருப்பு, வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, வேற எந்த உயிரினமும் சிரிக்காதுன்னு சொல்றாரு. ஆனா நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன், குரங்கு சிரிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது உண்மைதான். ஏன்னா குரங்குல இருந்தா மனுஷன் வந்தான்னு ஒரு தியரி இருக்கு. ஒரு விஞ்ஞானி ஒரு குரங்க பிடிச்சு ஒரு ரூம்குள்ள ஒண்டி அடைச்சு வச்சிருந்தாரு. 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த குரங்கு என்ன செய்யுதுன்னு பாக்கணும்னு அவருக்கு ஆசை. கதவை திறக்காம என்ன பண்ணாரு, சாவி ஓட்ட வழியா இங்கிட்டு இருந்து பார்த்தாரு குரங்கு என்ன செய்யுதுன்னு. குரங்கு அங்கிட்டு இருந்து இவரை பாத்துக்கிட்டு இருந்துச்சு, இவர் என்ன செய்யறாருன்னு. அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது மாதிரிதான் குரங்கும் யோசிக்குது. அப்புறம் உள்ள போனாரு, போய் நடுகால வாழைப்பழத்தை ஒரு சீப்பு தொங்க விட்டாரு. இந்த குரங்கு இதை எப்படா எடுக்கும்னு யோசிச்சாரு. ஒரு கம்ப மூலையில சாத்தி வச்சாரு, அதுல தட்டி எடுக்குமா, ஒரு டேபிள தூக்கி போட்டாரு அதுல ஏறி எடுக்குமா, ஒரு கயரை தொங்க விட்டாரு அதுல அப்படியே டார்ஜான் மாதிரி போய் அப்படி எடுக்குமா, இவ்வளவு யோசனை பண்ணிட்டு குரங்க கழட்டி விட்டாரு. அது விறுவிறுனு அவர் தலைமையில ஏறி அதை புடுங்கிட்டு கீழே இறங்கிச்சு அப்படியே. அதாவது இவர் யோசிக்காதத அந்த குரங்கு யோசிச்சு வச்சிருக்குது. அதனால நல்ல வாய்ப்பு மனித இனத்திற்கு சிரிக்கிற வாய்ப்பு தான். சரி, இந்த சிரிப்பு எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். நகைச்சுவையே என்ன அப்படின்னா சிரிக்கிற ஆள் இருந்தா தான் நகைச்சுவை எடுக்கும். இப்ப நீங்க சிரிக்கலன்னா என்னால பேச முடியாது. நான் ஒரு ஆள்கிட்ட ஒரு ஜோக் சொன்னேன்,

0: அந்த ஆள் கேட்டு அப்புறம் அப்படின்னாரு. அப்புறம் அப்படின்னா என்ன ஜோக்காது, சிலருக்கு சிரிப்பே வராது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் பேசுறதுக்கு, ஹெட்மாஸ்டர் ரொம்ப கோவக்காரர் போல் இருக்கு, கையில பெரம்போடையே இருந்தார், கையில நீட்ட குச்சி வச்சிருக்காரு. என்னை பார்த்தோடனே வாங்க அப்படின்னு குச்சியிலே கூப்பிட்டாரு, உட்காருங்க அப்படின்னு குச்சியை காமிச்சாரு, பேச போவோமா அப்படின்னாரு. போனோம், நான் அப்படி நடுங்கிட்டே பின்னாடி போனேன். மேடைக்கு குச்சியோடையே வந்துட்டாரு, வந்து பயங்களெல்லாம் பார்த்தாரு. இப்ப இவர் நகைச்சுவையா பேசுவாரு, என்னை காமிச்சு எவனா சிரிச்சு என்ன பல்ல பேத்து விடுவேன், பேசுங்க அப்படின்னாரு. சிரிப்பு வருமா? சிரிக்கிறதுக்கு நல்ல ரசிகர்கள் இருந்தா தான் சிரிப்பு வரும், இல்லாட்டி சிரிக்க வைக்கவே முடியாது.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
8: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
7: முன்பதிவிற்கு 7418-87411.
9: திருச்சி சாரதாஸ் ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
10: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
9: தொடர்புக்கு 9500252728.

காற்றிற்கும் கரம் உழைக்குமாம் இசையையும் மொழியையும் தைத்து அனுப்ப கரம் சேர்ந்த காற்றின் தூதினை அழைத்து வருகிறேன் உங்க செவி சேர்க்க. நான் காற்றின் தபால்காரி.

0: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
1: சிந்தையின் விந்தையை வித்தையாக்கி விசையூட்டி திசை எங்கும் உலவ விட்ட உற்சாகத்தில் சுற்றி திரியும் காற்றலைகள் இசை மாந்தர்களை அழைத்து செல்கிறது ஓர் உலா.
2: அப்பு பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். உலகக்கோ

0: முறை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ஆனைமங்கல செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வான்வழி அமைப்பு மையத்தினை தமிழகத்தில் அமைக்க வேண்டும், மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளையும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள 58 தமிழக மீனவர்களையும் 266 படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் பிரதமரிடம் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆண்டார்குப்பத்தில் பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரே இருப்பார் என்ற திமுக அரசின் நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் தாவேக அரசுக்கு இல்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் கொள்கை முடிவு ஒன்றை எடுப்பார் என்றும் கூறினார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். இப்பிரச்சினையில் முதலமைச்சர் மேற்கொள்ளும் நிலைப்பாட்டிற்கு காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2 வாரங்களில் மட்டும் 28 கொலை சம்பவங்கள், 40 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிற கட்சிகளுக்குள் புகுந்து குதிரை பேரம் நடத்துவதில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தவேக அரசு கோட்டை விட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். இன்று சென்னையில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் இருதரப்பும் பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகரை சந்தித்து இதற்கான கடிதத்தை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு SP வேலுமணி, அஇஅதிமுகவிற்குள் கருத்து வேறுபாடுகள்தான் நிலவியதாகவும் பிளவு ஏதும் இல்லை என்றும் கூறினார். தற்போது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை அஇஅதிமுக குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியே செயல்படுவார் என்பதற்கான கடிதமும் பேரவைத் தலைவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக திரு SP வேலுமணி கூறினார். இதற்கிடையே அஇஅதிமுக சார்பில் பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக நாளை தமது முடிவினை அறிவிக்க உள்ளதாக திரு JCD பிரபாகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இருவேறு குழுக்களாக பிரிந்து மனுக்களை அளித்திருந்தார்கள். நேற்று முன்தினம் 5 பேர் வந்து ஒரு மனு கொடுத்தார்கள். அப்புறம் ஒருவர் ஒரு மனு கொடுத்தார். இன்றைக்கு ஏற்கனவே மனு அளித்திருந்தவர்கள் சார்பில் எனக்கு மனுக்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் படித்து பார்த்து ஆய்வு செய்து முறையான அறிவிப்பை நாளை காலை நான் வெளியிடுவேன். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மனுக்களை நான் படிக்க வேண்டும், அதில் நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மனுக்களை நான் முறையாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைக்கு வைத்து நாளை உங்களுக்கு நான் முடிவு அறிவிப்பேன்.
0: அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவிக்கவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக்க அரசின் இந்த செயலை மக்கள் விரும்பவில்லை என்று கூறினார். குதிரை பேரத்தை விட மோசமானது இது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது வாக்களித்த தொகுதி மக்களின் தீர்ப்புக்கு எதிரான செயலாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தொகுதிகளில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பதவியை ராஜினாமா செய்தவர்கள் போட்டியிட்டால் படுதோல்வி அடைவார்கள் என்றும் அவர் கூறினார். தேவைப்பட்டால் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்தும் சூழல் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.

0: 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 3 நாட்களுக்கு வட உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மேலும் மே 30 முதல் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டிய இருக்கக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்களை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: ஏழைகளின் வீட்டு வசதி கனவை நிறைவேற்றுவதில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்ற தமது கனவு நனவாகியுள்ளதாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நான் வந்து பிரதான மந்திரி வீட்டு வாரியத்தின் கீழ ஒரு வீடு வந்து கிடைச்சிருக்கேன். இந்த ஆத்திரி அது மூலியமா நான் வந்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சேன். இந்த வீடு கட்டின உடனே ஒரு பேசிக் ஒரு அமௌண்ட் வந்தது. அப்புறம் அடுத்து நான் வீடு கட்ட கட்ட அடுத்தது பில்லு வந்துச்சு. நான் வீடும் சீக்கிரமா கட்டினேன். அந்த பில்லு வந்து எனக்கு சீக்கிரமா கிடைச்சிது. பிரதான மந்திரி வந்து 325 ஸ்கொயர் ஃபீட் அளவு கொண்ட வீடு கட்டி முடிக்கும் போது உங்களுக்கு வந்து சரியான பில்லு வந்து கரெக்டான கிடைக்குது. இதனால வீடு சீக்கிரமா முடிஞ்சுது. இந்த வீடு முடிஞ்சதுனால எங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் இதனால சந்தோஷம். பிரதமருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம்.
1: கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு அலங்கார போட்டி இன்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சர்வதேச சுற்றுலா தலமான கொடைக்கானலில் கோடை விழாவின் 6வது நாள் சிறப்பம்சமாக நட்சத்திர ஏரியில் பிரம்மாண்ட படகு அலங்கார போட்டியானது நடைபெற்றது. அரசு துறைகள் பங்கேற்ற இப்போட்டியில் ஜல்லிக்கட்டு காளை, வன விலங்குகள் மற்றும் அரசு திட்டங்களை சித்தரிக்கும் வண்ணமயமான படகுகள் அணிவகுத்து சென்றன. கண்களை கவர்ந்த இந்த அணிவகுப்பில் ஊராட்சி ஒன்றியத்தின் படகு முதல் பரிசையும் தோட்டக்கலைத்துறை 2வது பரிசையும் வென்றன. ஏரியில் படகு சவாரி செய்து கொண்டே இந்த அழகிய காட்சியை கண்டு ரசித்து சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: மாவட்ட செய்திகள். சென்னை மத்திய கூட்டுறவு அச்சகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கழிவறை வசதிகளை ஏற்படுத்துவது உள்ளிட்ட 47 தீர்மானங்கள் மாமன்ற கூட்டத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டன. திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு டோங்கிரே பிரவீன் உமேஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். வைகாசி விசாகத்தையொட்டி சென்னை திருச்செந்தூர் இடையே அதிவிரைவு சிறப்பு ரயில் வரும் 29வது தேதி இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவு தகுதிச் சுற்றில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜோனதன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் முதல் சுற்று ஆட்டத்தில் டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் சீன் சி லிம் சியூ சீன் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: நம் மண் வளத்தையும் இயற்கை வளத்தையும் பேணி காக்கும் பொருட்டு விவசாயிகளின் நிகர வருமானத்தை அதிகரித்து உணவு பாதுகாப்பை உறுதி செய்து மக்களுக்கு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வழங்க உதவும் வழிதான் இந்த இயற்கை வழி வேளாண்மை. அதற்கான வழிமுறைகளை குறித்து விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் வேளாண் நிபுணர் பிரியசாமி வெங்கடேசன் அவர்கள்.

0: வணக்கம்.
1: மேட்டூர் தண்ணியை நம்பி பெரும்பாலான பகுதியில் குருவை நாற்று விடுற பணி மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. சில பேர் நட்டுருக்காங்க. போர்வெல் வசதி உள்ளவங்க நாற்று விட்டாங்க, நட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உள்ள இடங்களில் கொஞ்சம் அதிகப்படியான நாற்றை விட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள விவசாயிகளுக்கு அந்த நாற்றை கொடுத்து உதவுனாங்கன்னா ஒரே நேரத்தில் நடவு பணி முடியும். அப்படி முடிஞ்சதுன்னு சொன்னால் பயிரினுடைய பின்செய் நேர்த்திகளை திறம்பட செய்ய முடியும். பூச்சி நோய் தாக்குதலை திறமையாக கட்டுக்குள் வைக்க முடியும். அதோடு இல்லாமல் பொதுவாக இப்போ எங்கே பார்த்தாலும் உரம் இல்லை உரம் இல்லைன்னு சொல்லி விவசாயிகள் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும்னு பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு சிலர் தான் அதை கடைப்பிடிக்கிறாங்களே தவிர மற்றவங்க அதை கடைப்பிடிக்கிறதில்ல. இயற்கை வேளாண்மைக்கு போயிட்டோம்னா இந்த ரசாயன உரங்களுக்கு வேலையே இல்லை. இப்படி நம்ம வந்து அவஸ்தப்பட வேண்டியில்லை. ஐயோ அது இல்லை இது இல்லை, ஏன் அந்த இயற்கை உரங்களை பயன்படுத்த மாட்டேங்கிறோம் கேட்டாக்கா ஆடு மாடு இல்லைங்கிறாங்க. ஆடு மாடு மட்டுமா இயற்கை உரம், புண்ணாக்குகள் நிறையா இருக்குது. கடலை புண்ணாக்கு இருக்குது, இழுப்ப புண்ணாக்கு இருக்குது, அது மாதிரி நிறைய புண்ணாக்கு இருக்குது. வேப்ப புண்ணாக்கையே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ வேப்ப முன்னாக்கு போட்டால் அடியோரமாக நீங்கள் எதுவுமே போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ரசாயன உரங்களை மறக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறோம் நாம். ஆனால் அந்த சூழலில் அது கிடைக்கல கிடைக்கலன்னு தகராறு பண்ணுறோம், சண்டை போடுறோம், மறியல் பண்ணுறோம், போராட்டம் நடத்துகிறோம். அதெல்லாம் எதுக்கு? அது தேவையில்லை போட வேணாம்னு சொல்லும் பொழுது அது வேணும் வேணும்னு சொல்லி கேட்குறதுல அர்த்தம் இல்லை. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இயற்கை எருக்கள் தான் நமக்கு முக்கியம். மண்ணை பாதுகாக்கும், மண்ணை உயிர்ப்புடன் வைத்து கொள்ளும். ரசாயன உரங்கள் மண்ணை சாகடிக்கும். அப்படி தான் இப்போ மண்ணை சாகடித்து வச்சுருக்கிறோம். அதனால தான் பயிர் நல்லா வரமாட்டேங்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உரம் போடல அதனால தான் இப்படி இருக்குன்னு? இல்லை, உரம் போட்டு போட்டு தான் மண்ணை மலட்டுத்தன்மை ஆக்கிட்டோம். அதனால அது நல்லா வரமாட்டேங்குது பயிர். அப்படி உள்ள இடங்களில் இயற்கை எருக்களை போட்டு தான் அந்த மண்ணை திரும்பவும் உயிர்ப்பிக்க வேண்டும். ரசாயனங்கள் போட்டிங்கன்னா திரும்ப திரும்ப திரும்ப மகசூல் இழப்பு ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அடுத்தபடியாக மண்ணில் வாழும் உயிரினங்கள் இந்த ரசாயனங்கள் உரமாக போடும் பொழுது இறந்து போகிறது. மண்ணில் உள்ள உயிரினங்கள் இல்லைன்னு சொன்னால் அந்த மண் உயிர்ப்புள்ள மண் இல்லை. அது ஒரு பயிரை தாங்கி வளர வைக்காது. அதுதான் உண்மை. அப்போ மண்ணில் இருக்கிற ஜீவன்கள் உயிரோடு இருக்கணும்னா ரசாயனங்கள் அந்த மண்ணில் போடக்கூடாது. இயற்கை எருக்கள் போட்டால் தான் அந்த மண்ணில் இருக்கும் உயிரினங்கள் பல்கி பெருகி இந்த மண்ணை உயிர்ப்புடன் வைத்திருக்கும். அப்படி உயிர்ப்புள்ள மண் தான் ஒரு பயிரை தாங்கி வளர்த்து மகசூலை கொடுக்கும். ஆகையினால எல்லோரும் இயற்கை விவசாயத்துக்கு திரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ரசாயனங்கள் மீது உள்ள மோகம் குறையும். நீங்கள் இயற்கை வேளாண்மைக்கு திரும்பாததுனால தான் யூரியா கிடைக்கலங்கிறீங்க, டிஏபி கிடைக்கலங்கிறீங்க, காம்ப்ளெக்ஸ் கிடைக்கலங்கிறீங்க. இதெல்லாம் எதுக்கு? நம்மளுடைய விவசாயத்திலேருந்து வெளியே தள்ளப்பட வேண்டியவை. அப்படி இருக்கும்பொழுது அது கிடைக்கல கிடைக்கலன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இப்போது உங்களுக்கே தெரியும், அந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற சண்டையில் உரம் முதற்கொண்டு இங்கே வந்து சேருவதில் பல சிரமங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கும்பொழுது உரம் கிடைக்கல சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட இயற்கை விவசாயத்தில் மும்முரமாக ஈடுபட்டோம்னா இந்த உரத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பயிரும் நல்லா வளரும், நல்ல மகசூல் தரும், மண்ணும் உயிர்ப்போடு இருக்கும். அதனால் தயவுசெய்து ரசாயன உரங்களை போட்டு மண்ணை சாகடிக்காதீங்க. மண் செத்து போச்சுன்னா எந்த பயிரும் அதில் வளராது. அதை மனசில் வச்சுங்க. இப்படி போட்டு போட்டு தான் ரசாயனத்தை நம்ம மண் மலடாயிட்டுது. அதனாலேயே பல இடங்களில் பயிர் செழிப்பாக வளர்கிறதில்ல, மகசூல் கொடுக்கறதில்ல. அப்படிங்கும்போது திரும்ப திரும்ப அந்த ரசாயனத்தையே நம்பி அதையே அள்ளி கொண்டு கொட்டுறோம். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் அந்த ரசாயனம் மண்ணை சாகடித்து பயிரையும் சாகடிக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால் தயவுசெய்து இயற்கை உரத்துக்கு மாறுங்கள். ரசாயனத்தை நம்பி இருக்காதீர்கள். அதுக்கடுத்து அதே மாதிரி தான் பூச்சிக்கொல்லிகளும். பூச்சிக்கொல்லிகளையே நம்பி இருக்கக்கூடாது. இயற்கை வழியில் பூச்சியை கட்டுப்படுத்த இருக்கு.

ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. இருக்க வழியில் பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுக்கு தான் வயல்வெளி பள்ளிகள்லாம் நடத்தினாங்க. பூச்சிக்கொல்லி பயன்பாடு இல்லாமல், உர பயன்பாடு இல்லாமல் ஒரு பயிரை எப்படி வளர்ப்பது, நல்ல மகசூலை பெறுவது, சூழலை நஞ்சாக்காமல் நல்லா வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வயல்வெளி பள்ளிகள்லாம் நடத்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அப்படி சொல்லி கொடுத்து அதை கற்றுக்கொண்ட விவசாயிகளும் இன்னும் ரசாயன உரம் வேணுங்கிறாங்க, ரசாயன பூச்சிக்கொல்லிகள் வேணுங்கிறாங்க. அப்போ இந்த பயிற்சியில் இதெல்லாம் கற்றுக்கிட்டதெல்லாம் எதுக்கு, சும்மா ஒரு ஒப்புக்கா? அதை கற்றுக்கிட்டு நம்ம வயலில் அதை செயல்படுத்தணும், அதன் பயனை நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தானே அந்த பயிற்சியெல்லாம் நடத்தினது. ஆனால் நீங்கள் அந்த பயிற்சியை பற்றி கவலைப்படலையே, என்னத்தை படித்தோம், என்னத்தை கற்றுக்கிட்டோம், செயல்முறையாக என்னத்தை செஞ்சோம், அதை நம்ம வயலில் செய்யணுமே அப்படிங்கிற ஒரு அக்கறை இல்லையே. நான் நிறைய இடத்துல பார்க்குறேன், பயிற்சி பெற்றவர்கள் கூட அந்த ரசாயனங்களை நம்பி தான் இருக்கிறாங்க. இது ரொம்ப தப்பு. ரசாயனங்களை நம்பி இருந்தால் மண் செத்து போகும், நம்ம விளைவிக்கிற பொருள் விஷம் உள்ளதாக மாறிவிடும், அதை உண்பவர்களுக்கு பல நோய்கள் வரும், அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் நிற்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், ரெண்டு நீங்கள் பார்க்கலாம், எங்கே பார்த்தாலும் ஒரு ரெண்டு நிகழ்வு ஆஸ்பத்திரியில் வரிசையில் நிற்கிது கூட்டம், தினம் நிற்கிது. அதே மாதிரி கோயில்லையும் வரிசையில் நிற்கிது கூட்டம். ஆஸ்பத்திரியில் ஒரு மனிதனை காபந்து பண்ணி விடுவான், அவனுக்குள்ள பிரச்சனைகளை தீர்வு செய்து விடுவானுங்கிற ஒரு நம்பிக்கையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அது டாக்டரை நம்பி போகிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, எல்லா வைத்தியத்தையும் பண்ணிவிட்டு ஆண்டவன்கிட்ட வழி, நீங்கள் போய் ஆண்டவன்கிட்ட வழிபடுங்கன்னு சொல்கிறார். அப்போ கோயிலில் ஒரு கூட்டம் நீண்ட வரிசை. அதாவது மனிதனால் முடியலைங்கும்போது ஆண்டவன்கிட்ட தான் முறையிடணுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அது கோயிலில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், அங்கே நிற்கிற வரிசையை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு இடத்துல தான் இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டம். இந்த கூட்டம் போட்டு என்ன பிரயோஜனம், சொன்னதை செய்யலைன்னா இந்த கூட்டத்தில் போய் நின்று எதுக்காவது, ரசாயனங்களை பயன்படுத்தாதீங்கன்னு பல முறை சொல்கிறோம். அதை போட்டால் என்ன ஆகுங்கிறது உங்களுக்கும் தெரியுது, தெரிந்தே திரும்ப திரும்ப அதை பயன்படுத்துகிறீங்க. அப்படி பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஏதோ தெரிந்து கொள்வதற்காக தெரிந்து கொள்கிறோம், அதை நாம் கடைபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே. ஒரு செய்தியை தெரிந்து கொண்டால் அந்த செய்தியை செயலாக்கத்துக்கு கொண்டு வந்து அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டும், அதுதான் ஒரு பயிற்சியினுடைய முடிவு எதிர்பார்ப்பு. அது மாதிரி நீங்கள் யாரும் செய்கிற மாதிரி தெரியலையே, என்ன பண்ணுறது, காதால் கேட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். பல பயிற்சிகளை நான் பார்க்குறேன், ஏதோ ஒரு கடமைக்கு அந்த பயிற்சிக்கு வராங்க விவசாயிங்க, சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கலைஞ்சு போயிடுறாங்க. அதை தன்னுடைய வயலில் செயல்படுத்தி பார்த்து அதனுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய நிலைமை உங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா நம்பிக்கை இல்லை. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும், அப்போ தான் வந்து விவசாயத்தில் முன்னேற முடியும், நல்ல மகசூல் பெற முடியும். உங்கள் மனசில் அந்த நம்பிக்கை வளர வேண்டும். என்னுடைய வயலில் பூச்சிக்கொல்லி இல்லாமல் உரம் இல்லாமல் என் பயிரை நன்கு வளர்த்து நல்ல மகசூல் எடுக்க முடியும், அதற்கு நான் என்னென்னதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அதுகளை செயல்படுத்தினீங்கன்னா இந்த ரசாயனங்கள் உங்களை விட்டு வெளியே போய்விடும். ரசாயனம் போயிட்டுதுன்னா பல பிரச்சனைகள் குறையும், ஆஸ்பத்திரிக்கு போகிறதே குறைஞ்சி போவோம். ஆஸ்பத்திரியில் கியூ நிற்க வேண்டியில்லை, கோயில்லையும் கியூ நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் தயவுசெய்து இந்த ரசாயனங்களை தவிர்த்து மண்ணை உயிர்ப்புடன் வைத்து அதில் ஒரு பயிரை செழுமையாக வளர்த்து மகசூல் எடுக்க முயற்சிக்க வேண்டும். இந்த நேரத்தில் நான் அதை தான் கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே உரம் இல்லைன்னு ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஏன் அந்த உரத்தை பற்றி எப்படி கவலைப்படணும், நமக்கு உரமே தேவையில்லை விவசாயத்தில், இயற்கை உரங்களே போதும். இயற்கை வழி விவசாயம் பண்ணிங்கன்னா இந்த ரசாயன உரங்களுக்கு வேலையே இல்லை, இருந்தாலும் அது மேலே இருக்கிற மோகம் இன்னும் போகவில்லை. தயவுசெய்து இந்த ரசாயன உரங்கள் மேல் இருக்கும் மோகத்தை விட்டொழித்து இயற்கை வழி வேளாண்மை செய்வதற்கு மாறுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது, உங்களை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதும் அதுதான். அப்படி பண்ணிங்கன்னா தான் ஆஸ்பத்திரியிலையும் கூட்டம் இருக்காது. அதை மனசில் வச்சுக்கிட்டு இயற்கை வழி விவசாயம் செய்ய முயற்சி செய்யுங்கள். நன்றி.

0: வணக்கம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: மீண்டும் ஒரு தூது கிட்டியதும் விரைந்து வருகிறேன் என் இசை மாந்தர்களுக்காக. காத்திருங்கள் நெஞ்சங்களே, நான் உங்கள் செல்ல மகள் சிவசக்தி.

0: கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம். அடுத்தது என்ன? நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் மற்றும் கணினி அறிவியலின் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் திண்டுக்கல் புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துணை முதல்வர் முனைவர் ஜே ரோகிணி அவர்கள். உயர்கல்வி தொடர்பாக சந்தேகம் இருக்கா, தெளிவு வரணுமா, அப்போ அலையுங்க 24 24 24 24 24 26 24 24 29 மற்றொரு எண் 290 333 கொடைக்கானல் முன்னிணைப்பு எண் 045 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள கடந்து போய் விடுகிறது நாட்கள். நாட்கள் கடந்தாலும் ஏதோ ஒரு குழப்பத்தோடு இருந்து கொண்டே இருப்பார்கள். என்ன படிக்கலாம், இதை படித்தால் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், இல்லை அதை படிக்கலாம்னு ஒரு முடிவில்லாமலும் தெளிவில்லாமலும் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டுமில்லாமல் எல்லோருக்குமான நிகழ்ச்சி தான் அடுத்தது என்ன. இப்போது சந்தித்து விடலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம், மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார்.
0: எத்தனை மணிக்கு வந்தீங்க கொடைக்கானல்?
1: 4 மணிக்கு வந்தோம் சார்.
0: 4 மணிக்கு வந்தீங்க. இன்றைக்கி நம்ம வந்து பேச இருக்கிறோம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் மற்றும் கணினி அறிவியல் சார்ந்த செயற்கை நுண்ணறிவு படிப்புகளை பற்றி. சொல்லுங்கள், அதனுடைய படிப்புகள்லாம் என்னென்ன இருக்குது? நம்ம ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் செயற்கை நுண்ணறிவு அதை சார்ந்த படிப்புகள் என்னென்ன இருக்குது அதை சொல்லுங்கள்.
1: ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது சார், பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்னு நம்ம சொல்கிறோம். அதை இப்போ பேஸாகவே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலருந்தே வந்து பிகாம் அப்படிங்கிறது ஒரு பொருளாதாரம், அதை படித்தவங்க வந்து வணிகத்துறையில் இருக்கிறவங்க அதை படிச்சிருப்பாங்க. இப்போ வந்து நமக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் அப்படின்னு நம்ம வந்து அதை சொல்கிறோம். நம்ம என்ன, நம்ம பிகாமில் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை அப்படியே ஒரு அட்வான்ஸ்டில் நம்ம படிக்கிறது தான் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங். அப்போ நமக்கு வந்து பேஸ் என்னங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு வணிகத்தில் வந்து நம்ம என்னென்னலாம் படிக்கிறோம், ஒரு துறைக்கு போனோன்னா அதில் என்ன கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் அதில் வந்து ஷைன் பண்ண முடியும். ஸோ அந்த காமர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும்போது அவங்க என்ன படிப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோ ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் படிப்பாங்க, டாக்ஸேஷன்ஸ் படிப்பாங்க, ஆடிட்டிங் படிப்பாங்க. ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ கரண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து அவங்க படிக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்காக இருக்கட்டும் காஸ்ட் அக்கௌண்டிங்கை ஒரு அட்வான்ஸ்டு லெவலில் படிக்கிறது தான் வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இவங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜும் கிடைக்கும், அதோடு அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியலில் போய் ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய தகுதியை இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து மேல்படுத்திக்கிறாங்க இந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் மூலமாக. ஸோ அதுக்காக தான் எல்லாருமே இதை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ரீசன். இன்னொன்று, ஈஸியாகவும் இருக்கணும், எனக்கு வந்து சீக்கிரமாக எனக்கு ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கணும் அப்படின்னா எல்லாருமே டக்குன்னு சூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா பிகாம் பிகாம் பிஏ அப்படிங்கிறது. ஸோ அந்த ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணும் போது அவங்களுக்கும் வந்து ஒரு பேசிக் நாலேஜிலேருந்து அட்வான்ஸ்டு நாலேஜ் முடிக்க அவங்களால வந்து கற்றுக்க முடியுது. ஒரு பள்ளியில் முடிச்சுட்டு ஒரு கல்லூரிக்கு வரோம், அந்த பள்ளியில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேஸானது ஓரியன்டாக தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கல்லூரிக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா ஒரு அதனுடைய அந்த பேஸ்லேருந்து ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அறிவு நுட்பமாக இன்னும் நல்லா ஒரு ஷைன் ஆகிறதுக்கு இந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜும் கிடைக்கும், வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. பிகாம் பிஏ முடிச்சுட்டு அவங்க வந்து இன்னும் மேலே மேலே அவங்க

0: அவங்களால் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ தொழில் போகணுன்னாலும் ஈஸியாக அவங்களால் தொழிலில் போய் அவங்களால் ஷைன் பண்ண முடியும். இல்லை மேற்கொண்டு நான் ஹையர் ஸ்டடீஸ் போகிறேன் அப்படின்னாலும் இதிலிருந்து அவங்களால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்களால் தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய கோர்ஸ் தான் வந்து ப்ரொஃபஷ்னல் அக்கவுண்டிங்.
1: அதாவது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கணினி அறிவியல் சார்ந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள், என்ன படிப்புகள் இருக்குது அதை சொல்லுங்கள்.
0: இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா இப்போ எல்லா துறையிலையுமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து சேர்க்கறதுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து பேஸ் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கம்ப்யூட்டர்
1: அடித்தலைமை
0: அடித்தலைமை, ஆமாம் சார், அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருந்து தான் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வருது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்ட், நம்ம எந்த துறையிலனாலும் அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இதில் தான் நான் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் பேஸாக ஒரு மாணவன் அப்படிங்கிற ஒரு மாணவனாக இருக்கட்டும் மாணவியாக இருக்கட்டும் ஒரு பிஎஸ்சி சிஎஸ் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்க வந்து அந்த படிப்பில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கோடிங் சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா இது எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பைத்தான் அப்படிங்கிறது அடுத்த ஒரு ப்ரோக்ராமிங்னு வருது. ஸோ அதில் அவங்களால வந்து ஏஐ வந்து ஓரியன்டாக அவங்களால அப்ளை பண்ண முடியும். இன்னும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஏஐயில் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது சார். ஸோ அந்த டூல்ஸை அப்ளை பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி ஃப்ரேம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஏஐ. இது பியூர்லி மெஷின் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது.
1: ஆமாம்,
0: சரியா, ஒரு மெஷினை வந்து நம்ம உருவாக்கி அதை வந்து செயல்படுத்த வைக்கணும் அப்படின்னா அது வந்து ஏஐ அப்படின்னு
1: அதாவது மனிதன் செய்யக்கூடிய வேலையை அப்படியே கம்ப்யூட்டர் செய்ய வைக்கிறோம் இல்லையா.
0: ஆமாம் சார்,
1: அதுதான் வந்து
0: ஏஐயுடைய வேலை.
1: இப்போ ஒரு நேயர் இருக்கிறார், சந்திச்சிடலாம்.
0: ஆ சரி,
1: வணக்கம். வணக்கம்.
2: அது வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம் சார்.
0: வணக்கம்
2: மேம். இப்ப வந்து என்னோட தம்பி பையன் வந்து தேர்ட் இயர் முடிச்சிருக்காங்க மேம்.
0: சரி,
2: முடிச்சுட்டு இப்ப இன்ஜினியரிங் இப்ப படிச்சிட்டு இருக்காங்க மேம். அது சம்பந்தமா ஏதாவது பணிகள் வேலைக்கு ஏதாவது போலாமா? என்னன்னு
0: இன்ஜினியரிங்ல என்ன படிக்கிறாங்க அவங்க?
2: கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மேம்.
0: கம்ப்யூட்டர் இன்ஜினியர். இப்ப தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்களா? கோர்ஸ்ல வந்து அவங்களை நல்லா ஸ்ட்ராங்கா வந்து கோடிங்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்க சொல்லுங்க. சரியா, ஃபோர்த் இயர் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க காலேஜ்லேயே அவங்களுக்கு வந்து கேம்பஸ் வரும். அப்படி இல்லைன்னா ஆஃப் கேம்பஸ்லேயும் அவங்கள வந்து ட்ரை பண்ண சொல்லுங்கள். ஆனால் பேசிக்காக கோடிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆக முடியும் அவங்களால, ஒரு டேட்டா அனலிஸ்டுக்காகவும் அவங்களால போக முடியும். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் அவங்களால ஒர்க் பண்ண முடியும். அதனால் இன்னும் ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அவங்கள வந்து கோடிங்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க சொல்லுங்கள். அவங்க பேசிக்காகவே அதை படிச்சிருந்துருப்பாங்க. அவங்க சி படிச்சிருப்பாங்க, சி ப்ளஸ் ப்ளஸ் படிச்சிருப்பாங்க, ஜாவா படிச்சிருப்பாங்க. ஸோ அதில் அவங்க எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதோடு சேர்த்து ஏஐ வந்து எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்க சொல்லுங்கள் அவங்கள. அப்போ ஆமாம், இப்போ அந்த கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு கார்ப்பரேட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தேங்க்யூம்மா.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேடம். ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம்.
0: சரி.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள் கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.

0: கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன? ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் மற்றும் கணினி அறிவியல் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளித்து கொண்டிருக்கிறார் புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துணை முதல்வர் முனைவர் ஜே ரோகிணி அவர்கள். அம்மா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பாங்க, அவங்கள விட்டுடலாம். இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா, சராசரியான மதிப்பெண் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அவங்களும் இந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா, எளிமையாக இருக்குமா?
1: கண்டிப்பாக படிக்கலாம் சார். அதாவது எவ்வளோ தான் மார்க், அவங்க வந்து மார்க் அப்படிங்கிறது வந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறத டிசைட் பண்ணவே பண்ணாது சார். அப்படிங்கும் போது அவங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாலேயும் ஒரு பிகாம் பிஏயும் படிக்க முடியும், பிஎஸ்சிஏயும் படிக்க முடியும். ஒரு எளிமையான கோர்ஸ் தான். அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போதுமே பேஸ்லேருந்து தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். அது எல்லா கல்லூரிகள்லேயுமே வந்து எல்லா ப்ரொஃபஸர்ஸுமே வந்து பேஸ்லேருந்து தான் அவங்களுக்கு சொல்லும். அதனால் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது மாணவர்கள்.
0: சில மாணவ மாணவிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இது கஷ்டமாக இருக்குமா, எளிமையாக இருக்காதோ அப்படின்ட்டு அந்த படிப்பையே வந்து விட்டுறாங்க, அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எதிர்காலத்தில் வந்து நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு ஜாபுக்கு போகணும், நல்ல ஒரு பொசிஷன் போகணும்னு நினைக்கிறதில்ல, நம்ம வந்ததே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, சந்திச்சலாம். வணக்கம். வணக்கம்.
2: திண்டுக்கல்
0: இருந்து
2: சந்திராயன்.
0: சந்திராயன், மேடம் இருக்காங்க, கேட்கலாம், கேளுங்க.
2: குட்
1: ஈவினிங் சார்.
2: மேம், நான் பிகாம் பிஏ தான் சூஸ் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் இயர் போகிறேன்.
1: ஆ சரி சார்.
2: இப்போ நான் வந்து டேலி படிக்கிறேன், டேலியோட வேறு வந்து கோர்ஸ் படிக்கிறேன், எனக்கு ஃபியூச்சர் நல்லா
1: இருக்கு. இப்போ டேலி படித்து முடிச்சிருக்கீங்களா சார்? டேலி கிளாஸ் போகிறது ரொம்ப பெஸ்ட்டு சார். உங்களுக்கு நீங்கள் பிகாம் பிஏயில் படிக்கும் போதே டேலியும் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் அட்வான்ஸாக படிக்கிறது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜை கொடுக்கும். இப்போ பிகாம் பிஏ அப்படிங்கிறது வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்கில் உங்களுக்கு பேசிக் அக்கௌண்டிங்ஸ் போக அட்வான்ஸ் அக்கௌண்டிங்கும் சேர்ந்து உங்களுக்கு வந்து உங்கள் நீங்கள் பிகாம் பிஏயில் படிச்சிருவீங்க. ஸோ டேலி உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்கை வந்து அப்ளை பண்ண போகிறீங்க டேலியில், சரியா? டேலி ஃபுல்லாகவே அப்ளிகேஷன் ஓரியன்ட் தான். அது வந்து ஒரு சாஃப்ட்வேர். அதில் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு லெட்ஜரோ நீங்கள் ஒரு பேலன்ஸ் ஷீட்டையோ ப்ரிப்பேர் பண்ணுறத ஒரு மேனுவலாக கற்றுக்கிறத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா டேலியில் சாஃப்ட்வேரில் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து பிகாம் பிஏ வித் டேலின்னு ஒரு சர்டிஃபிகேஷனோடு நீங்கள் வெளியில் போகும்போது ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது சார். அதனால் நீங்கள் டேலி படிக்கிறது பெஸ்ட்டு, நீங்கள் ஒரு நல்ல சாய்ஸை சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் காலேஜ்க்கு என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இதனுடைய வேல்யூ என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே இதோட பற்றி நாலேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க.
0: ரொம்ப நன்றிங்க.
1: ம், தேங்க்யூ சார்.
0: மேடம், பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஜிஎஸ்டி நிறையா நம்ம பேசிட்டுருக்கோம், ஜிஎஸ்டி அப்படின்ட்டு. அந்த ஜிஎஸ்டி எப்படி கேண்டில் பண்ணுறது, அதை சார்ந்த பயிற்சிகள் என்னென்ன இருக்குது, அதனுடைய படிப்புகள் என்னென்ன இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள்
1: சார். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து குட்ஸ் சேல்ஸ் டாக்ஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு சேல்ஸாக இருக்கட்டும் பர்ச்சேஸாக இருக்கட்டும், அதுக்கு வந்து ஈஸியாக எப்படி டாக்ஸேஷன் போடலாம் அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்டி.
0: ஆமாம்.
1: ஸோ அது வந்து மாணவர்களுக்கும் அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அவங்களுடைய கோர்ஸ்லேயே அந்த ஜிஎஸ்டிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பிகாம் படித்தாலும் சரி, பிகாம் பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து ஜிஎஸ்டியினுடைய பேசிக் நாலேஜ் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதில் என்ன லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹவு டு ஃபைல் த

0: டாக்ஸேஷன், ஒரு டேக்ஸை வந்து நான் எப்படி ஃபைல் பண்ண போகிறேன் என்ன அப்படிங்கிறத பேஸை வந்து அதில் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு அவங்க வந்து ஒரு ஆடிட்டருக்கும் ஒரு டாக்ஸேஷன் ஃபைலிங் பண்ணி கொடுக்க முடியும், ஒரு இண்டஸ்ட்ரிலையும் அவங்களால டாக்ஸேஷன் ஃபைல் பண்ணி கொடுக்க முடியும். ஒரு கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரி, இப்போ எல்லா இடத்துலையுமே எல்லா தொழில் முனைவோர்களும் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆடிட்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக இவங்க போய் ஜாயின் பண்ணலாம். ஒரு பிகாம் படிச்சுட்டு, ஒரு பிகாம் பிஏ முடிச்சுட்டு, ஒரு ஜிஎஸ்டியினுடைய நாலேஜோட ஃபைலிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல அசிஸ்டண்ட்டாக அவங்களுக்கு போய் அவங்களால இருக்க முடியும். ஸோ அவங்களுக்கு அந்த நாலேஜும் இருக்குது, ஒரு வேலைவாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு வந்து பிகாம் பிஏலையுமே அந்த ஜிஎஸ்டி பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் கிடைச்சாலும் சர்டிஃபிகேஷன்னு தனியாக இருக்குது, ஜிஎஸ்டி சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்னு தனியாக இருக்குது. அதை வந்து அடிஷ்னலாக ஒரு ஸ்கில் அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்கன்னு அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்புக்கு அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்.
1: அதாவது நிதி சார்ந்த அனைத்தையும் சமாளிக்க முடியும்,
0: சமாளிக்க முடியும் சார் அவங்களால.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேடம். ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து.

0: தனியாக இருக்குது, ஜிஎஸ்டி சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்னு தனியாக இருக்குது. அதை வந்து அடிஷ்னலாக ஒரு ஸ்கில் அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்புக்கு அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்.
1: அதாவது நிதி சார்ந்த அனைத்தையும் சமாளிக்க முடியும் இல்லையா?
0: சமாளிக்க முடியும் சார் அவங்களால.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேடம். ஒரு விளம்பர இடைவெளி சந்திக்கலாமே.

0: கோடை பண்பலை 100 பிளேண்டில் அடுத்தது என்ன? ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் மற்றும் கணினி அறிவியல் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த படிவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். மேடம், பார்த்திங்க அப்படின்னா, இந்த சைபர் குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஏஐ என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு படிப்பு எந்த வகையில் உதவுகிறது? அதற்கொண்டான படிப்பு என்னென்ன அதை சொல்லுங்கள்.
1: சைபர் செக்யூரிட்டிக்குன்னு தனியாக ஒரு டிகிரியே இருக்குது சார். இப்போ சைபர் செக்யூரிட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சு பாதுகாத்துக்கிறாங்க சார். எந்த விதமான ஒரு ஸ்டீலிங் இருக்கக்கூடாது, யாரும் வந்து தவறாக வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்குறது தான் சைபர் செக்யூரிட்டி சார். இப்போ நமக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், ஏஐ யூஸ் பண்ணுறதுனால பல விதத்தில் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும், இது வந்து தவறாக யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கதான் சார். ஏன்னா நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே ஏஐ வந்து யூஸ் பண்ணிட்டோம் இப்போ அப்படிங்கிறதுனால. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், நம்ம வந்து எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஆனால் சைபர் செக்யூரிட்டி அதுக்கும் அவங்க வந்து பயன்பாட்டில் இருக்காங்க. ஸோ ஏஐ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் டேட்டா ஸ்டீல் ஆகாமல் இருக்கிறதுக்கும் சைபர் செக்யூரிட்டி வந்து உதவி பண்ணுறாங்க எல்லா ஃபீல்டையுமே. ஆனாலும் நேஷ்னல் லெவலில் வந்து இதுக்குன்னு ஒரு தனி பாலிசிஸ் எதுவுமே வந்து கிரியேட் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து எந்த விதத்துலேயும் வெளியில் வந்து டேட்டா வந்து நம்ம வந்து ஃபால்ஸ் இது கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறாங்க டேட்டாஸை. அதனால் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. தே வில் பி செக்யூர்டாக வச்சுக்கிறதுக்கு அவங்க சில பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி சைபர் செக்யூரிட்டிஸில் யூஸ் பண்ணுறாங்க.
0: சந்திச்சலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: நாமக்கல் மாவட்டம் இருந்து சுட்டுப்பட்டியில இருந்து சஞ்சனா பேசுறேன்.
0: சஞ்சனா, என்ன படிக்கிறீங்கம்மா?
2: செகண்ட் தேர்ட் இயர் பிகாம் சி.
0: சரி சரி, கேளுங்க மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
2: மேம், இப்போ என்ன டவுட்?

0: ஏஐ வந்தனால ஐடி கம்பெனிஸ் இருக்கு, ஐடி கம்பெனி சாம்சங், ஒராக்கல், இது மாதிரி பாதி கம்பெனிஸ்ல வந்து வேலை பாதி பேத்துக்கு எல்லாம் வேலை போயிடுச்சு. இதனால ஸ்கோப் இப்ப வந்து இருக்குமா இப்போ நெக்ஸ்ட் வேலைக்கு நெக்ஸ்ட் போறதுக்கு?
1: அதாவது அவங்க வந்து சில கம்பெனிஸ் வந்திருக்குங்களாம், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஐ வந்ததுனால சில பேருக்கு வேலை போயிடுச்சான், அது எப்படி அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நாங்கள் என்னால் போக முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன
2: படிச்சிருக்கிறது? என்னமா நீங்கள் பிகாம் சிஏல நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களுடைய அக்கௌண்டிங்லேயும் உங்களுடைய காமர்ஸ்லேயும் நீங்கள் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ அதோட சேர்த்து தான் நீங்கள் சிஏ படிக்கிறீங்க. சிஏங்கிறது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், சரியா? அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் காமர்ஸையும் அக்கௌண்ட்ஸையும் எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுடைய படிப்பே இருந்திருக்கும். அதை பற்றி தான் நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க. இப்போ ஏஐ அப்படிங்கிறது கரண்டில் இருக்கக்கூடிய ட்ரெண்டு, அதுவும் ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான். ஏஐங்கிறதும் அப்ளிகேஷன்ஸ் தான், சரியா? நீங்கள் உங்களுடைய அக்கௌண்டிங் அண்டு காமர்ஸில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கில்லையும் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஏஐயை வந்து நான் எப்படி காமர்ஸில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜை வந்து நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணிக்கோங்க நல்லா, சரியா? ஏஐ வந்ததுனால வேலை எனக்கு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம், சரியா? நம்ம வந்து நாளுக்கு நாள் உங்களுடைய நாலேஜை வந்து தான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கோர்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கணும். நீங்கள் தான் உங்கள் ஸ்கில்லை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. நான் பிஏகாம் சிஏ தான் படிச்சிருக்கேன், ஏஐ வந்ததுனால எனக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. பிகாம் சிஏவும் ஒரு நீங்கள் படிச்சிருக்கிறது ஒரு நல்ல கோர்ஸு. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நல்லா வச்சுக்கணும். ஸோ நான் படிச்சிருக்கக்கூடிய அக்கௌண்டிங்கையும் காமர்ஸையும் நான் எப்படி கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ண போகிறேன், எப்படி நான் அந்த நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும், அதோட ஏஐ வந்து எவ்வளோ தூரம் இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்குங்கிறத லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏஐ டூல்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அந்த ஏஐ டூல்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா காமர்ஸ்லேயும் அக்கௌண்ட்ஸ்லேயும் நீங்கள் எப்படி அந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணலாங்கிறத உங்களுக்கு அந்த ஸ்கில் கிடச்சிரும், சரியா? நம்ம வந்து இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் உங்களுக்கு வந்து எக்ஸல் சொல்லி கொடுத்துருப்பாங்க, வேர்ட் கொடுத்து வேர்ட் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. அந்த எக்ஸலில் எல்லாத்துலேயுமே இந்த ஏஐ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், ஒரு ஏஐ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபியரும் இல்லாமல் ஃபர்தராக நீங்கள் இன்னும் அடுத்தடுத்து உங்களுடைய வேலைவாய்ப்பு போகிறதுக்கு உங்களை டெவலப் பண்ணிக்கலாம் நல்லா. அதனால் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா மேடம், இப்போது நம்ம அதாவது நிறையா கம்ப்யூட்டரைஸ்டெல்லாம் நிறையா வந்துருச்சு இல்லைங்களா, எல்லாமே கணினிமயம், எல்லாமே கணினிமயம் ஆயிடுச்சு. அதனால் சில பேருக்கு வேலையை போச்சு. இந்த பேசின சஞ்சனா கூட சொன்னாங்க. இப்போ என்ன காரணம் நினைக்கிறீங்க அதுக்கு?
2: வேலைவாய்ப்பு இல்லை சார், வேலைவாய்ப்பு போகிறது அப்படிங்கிறது வந்து நம்ம என்னென்னா ஒவ்வொரு மாணவனும் மாணவிகளும் வந்து தன்னுடைய திறமைகளை வந்து வளர்த்துக்கணும் சார், அதுதான் முக்கியம். இப்போ வந்து நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை வந்து கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் எல்லாருமே.
1: இல்லை இப்போ அந்த பொண்ணு சஞ்சனா என்னங்கிறாங்க அப்படின்னா, சில கம்பெனிஸில் வந்து இந்த ஏஐ வந்ததுனால எங்களுக்கெல்லாம் வேலை போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறது நான் கேட்குறேன்.
2: அதாவது ஒரு மேனுவலாக ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த ஏஐ வேலை பார்க்குதுங்கிறத அவங்க வந்து அதை ஃபீல்
1: பண்ணுறாங்க.
2: இப்போ நம்ம என்ன எந்த சிச்சுவேஷன்ஸில் இருக்கணும்னா அந்த ஏஐ எப்படி நம்ம வந்து கையாளுறதுங்கிறது தான் ஒரு மாணவனும் மாணவியும் தெரிஞ்சுக்கணும். ஆமாம்,
1: இதுதான்.
2: அப்போ தான் சார் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்மளால் வந்து ஷைன் பண்ண முடியும். அதனால் நம்ம வந்து இது வருதே அப்படிங்கிறதுனால நம்ம டிசப்பாயிண்ட் ஆயிடவே கூடாது
1: சார்.
2: அதனால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வந்து அப்டேட்ஸ் ஆகிட்டே தான் இருப்போம். அதை எப்படி கற்றுக்கணும் தான் ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் தெரிஞ்சுக்கணும் ஒழிஞ்சு அதிலேருந்து வெளியே எப்படி வருதுங்கிறது அவங்களோட நோக்கமாக இருக்கக்கூடாது.
1: மேடம் வந்து இப்போ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த படிப்புகளுக்கு வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு எப்படி இருக்குது?
2: கண்டிப்பாக இருக்குது சார், வெளிநாட்டில் வந்து நல்ல வேலைவாய்ப்புகள் இருக்குது. கார்ப்பரேட் இப்போ அவங்களுக்கு வந்து உள்நாட்டிலேயே அவங்களுக்கு வேலை கிடைக்கிது, அந்த ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியில் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஸ்கில்லை வச்சு அந்த கம்பெனியே வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுமே வெளிநாட்டுக்கு அவங்களாவே ட்ரை பண்ணி போகலாம்.
1: அதனால் திறமையாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களே வந்து போகிறாங்க.
2: ஆமாம் சார், ஆமாம். இப்போ வந்து அட்வான்ஸ்டு கண்ட்ரிலெலாம் பார்த்தீங்கன்னா மெயின்லி வந்து மெஷின் லேர்னிங்ஸ் தான் நிறையா இருக்குது. அப்போ அவங்க அந்த இடத்துக்கு போகும்போது இவங்க அந்த இடத்துல ஈஸியாக அவங்களுக்கு வந்து அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வந்து நல்லாவே வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அதனால் போகலாம் அவங்க.
1: சரி மேடம், ஒரு நேயர் ஒருத்தருக்காங்க சந்திச்சிடலாம். வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
1: மகாலட்சுமி, திருப்பூர் மாவட்டம் அவனாசிலிருந்து பேசுறேங்க சார்.
0: அவனாசி மகாலட்சுமி, என்ன படிக்கிறீங்கம்மா?
2: நல்ல வேலை வாய்ப்பு தான். டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தகவலை வந்து எப்படி கையாள்றது அப்படிங்கிறது தான் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது. அதனால் நல்ல கோர்ஸ், பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது நல்ல கோர்ஸ் தான். அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய பேஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு 5th 6th செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா தான் டேட்டா சயின்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது அவங்களுக்கு உள்ளே வரும். ஸோ அவங்க நீங்கள் பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸுக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது, நல்ல வேலை வாய்ப்பும் இருக்குது. எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயுமே, அதாவது கார்ப்பரேட்டில் மட்டும், ஐடி செக்டாரில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயுமே அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தகவல் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே தான் கேதர் பண்ணுறாங்க. அவங்க ஒரு கம்பெனி, ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறவங்க வந்து தகவல் வந்து எல்லா இடத்துலையும் தான் கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது தான் டேட்டா சயின்ஸு. ஸோ அதனால் அவங்க தாராளமாக தைரியமாக படிக்க சொல்லுங்கள். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. தேங்க்ஸ்மா.
0: கண்டிப்பாக மேடம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோஷாப் இல்லைங்களா, இந்த பேக்ரவுண்டு அப்படியே மாற்றுவாங்க. இப்போ வீட்டில் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, அதை பீச்சில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த மாதிரியான இதுக்கு படிப்பு இருக்குங்களா? அதை வந்து சொல்லுங்க.
2: இருக்கு சார், இருக்கு. அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களே சார் ஆன்சர். ஃபோட்டோஷாப் தான் அதுக்கு படிப்பே. அது
0: படிப்பே ஃபோட்டோஷாப்
2: தானே? ஆமாம் சார்.
0: அது எல்லா கல்லூரியிலையும் இருக்குங்களா மேடம்?
2: இல்லை சார், ஃபோட்டோஷாப்புங்கன்னு டிகிரி கிடையாது. அதை வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸாக படிக்கலாம் நம்ம. ஆனால் அவங்க வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களை அது ஒரு பார்ட்டாக சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அதை வந்து அவங்க ஃபோட்டோஷாப்பை வந்து சர்டிஃபிகேட்டாக படித்தாங்கன்னா நிறையா தெரிஞ்சுக்குவாங்க. ஆமாம், எல்லாம் எப்படினாலும் நம்ம வந்து அதை மாற்றக்கூடிய திறமைகள் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதனால் சர்டிஃபிகேட் கோர்ஸாக அவங்க வந்து ஃபோட்டோஷாப்பில் பண்ணாங்கன்னா அவங்களால வந்து சினிமா துறை, அதுக்கப்புறம் வந்து இந்த இன்விடேஷன்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்களே சார், அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்காங்க.
0: மேடம், இதில் இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலம் ஃபுல்லாக நடந்துகிட்டு தான்
2: இருக்கும். ஆமாம் சார்,
0: அழிந்து போகிற வேலைகள் இல்லை.
2: ஆமாம்,
0: இது அதாவது இந்த ஃப்ளக்ஸல் அடிக்கிறாங்க இல்லையா?
2: ஆமாம்,
0: ஃப்ளக்ஸு நோட்டீஸு இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல்லேயே எல்லாமே பண்ணுறாங்க இல்லைங்க. அது வந்து ஏஐயோடைய இது தான் இல்லையா?
2: ஏஐ வந்து இப்ப ஹெல்ப் பண்ணது. ஆமா, ஆனா நீங்க சொன்ன அந்த போட்டோஷாப் வந்து பேஸ் சார். அதை வச்சு நம்ம வந்து என்னனாலும் மொபைல்லையும் பண்ணிக்கலாம், சிஸ்டம்லயும் பண்ண முடியும். ஏஐ வந்து அடிஷனலா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ வந்து நான் 2 மணி நேரம் செய்கிற வேலையை அது வந்து 1 மணி நேரத்தில் பண்ணி கொடுக்குது சார்.
0: 1 மணி நேரத்தில் பண்ணி?
2: ஆமாம் சார்.
0: மணிதன் வந்து 1 மணி நேரத்தில் செய்ய வேண்டியது, 2 மணி நேரத்தில் செய்ய வேண்டியது, 1 மணி நேரத்தில்
2: ஈஸியாக முடிச்சிடலாம் சார்.
0: மனிதன் தேவையில்லையே, எல்லாமே எல்லாமே வந்து என்னங்கிறீங்க? அதனால் அந்த ஏஐ வர்றதுங்க வந்து நல்லது தான்.
2: நல்லது தான்.
0: இருந்தாலும் என்ன சொல்கிறது, சஞ்சனா சொன்ன மாதிரி கொஞ்சம் நம்ம திறமையாக இருந்துக்கணும் இல்லையா? அதை விட நம்ம திறமையாக இருந்துக்கணும், ஏஐ விட நம்ம திறமையாக இருந்துக்கணும். அதுதான்,
2: அது என்ன தப்பு செய்யுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும்.
0: நம்ம ரெடியாக இருக்கணும் இல்லையா? ஓ, அதுவும் தப்பு செய்யும் இல்லையா?
2: கண்டிப்பாக செய்யும்.
0: தப்பு செய்யும், தப்பு செய்யாதவங்க எங்கேயும் இல்லை. மனிதர் மாதிரி அவங்களும் தப்பு செய்வாங்க. மேடம், ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கோடை பண்பலை 100 பிளேயில் அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் மற்றும் கணினி அறிவியல் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த படிப்புகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். மேடம், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு. அப்படி எடுத்து படிக்கும்போது அவங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
1: சார், ஆடிட்டர் ஆகிறதுக்கு நம்ம 12th முடிச்சிட்டும் டைரெக்டாக சிஏ படிக்கலாம். அப்படி அவங்க சிஏ படிக்கணும் அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த ஃபவுண்டேஷனை முடிச்சுட்டு இன்டர் போவாங்க.
0: அதுதான் பேசிக் இல்லையா?
1: ஆமாம் சார், பேசிக் பேசிக் இன்டர் போவாங்க. இன்டருக்கு அப்புறமேட்டு ஃபைனல், இதான் 3 ஸ்டேஜ் அவங்களுக்கு உண்டு. ஒரு சிலர் வந்து இன்டர் முடித்ததுமே வந்து ஆடிட்டராக போவாங்க, ட்ரைனிங்க்கு பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு டிகிரி முடிச்சுட்டு பண்ணணும் அப்படின்னா ஒரு பிகாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க அந்த ஃபவுண்டேஷன் அட்டன் பண்ண வேண்டாம், டைரெக்டாக இன்டருக்கு போயிடலாம். அவங்க இன்டர் அட்டன் பண்ணிட்டு ஃபைனல் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆடிட்டருக்கு இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன், இதுதான் பேஸ். ஒரு ஆடிட்டர் ஆகணும்னா இதுதான் சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏ. இந்த சிஏக்கு மேலே இன்னொன்று ஒன்று இருக்குது சார், சிஎம்ஏ அப்படின்னு சொல்கிறோம், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சொல்கிறோம். இதே தான் ரிலேட்டிவ், சிஏனாலும் சிஏ சிஎம்ஏங்கிறது மோரார்ல சேம் தான். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறது ஒரு ஆடிட்டர்ஸ்ட்டை போய் அசிஸ்டண்ட்டாக இருந்து நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் அவங்களால ஒரு ஆடிட்டிங் ஒர்க் வந்து அவங்களால பார்க்க முடியும். அதனால் ஃபுல் ஃப்ளெஜ் நாலேஜ் அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும். சிஎம்ஏங்கிறது வந்து காஸ்ட் பேஸ்ட் ரிலேட்டடாக அவங்க வந்து படிப்பாங்க, காஸ்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, அதுவுமே இண்டஸ்ட்ரீஸில் போய் ஒர்க் பண்ணுறது தான் அவங்களுக்கு வந்து
0: எல்லாமே ஒரு அலுவலகம் சார்ந்து எல்லாம்
1: தொழிலில் இருக்கிறது தான். இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் பே பண்ணுறாங்க, எல்லா தொழிலதிபர்களாக இருக்கட்டும், கார்ப்பரேட் செக்டராக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும். ஸோ சிஏக்கு வந்து எப்போதுமே வேல்யூ இருக்க தான் சார் செய்யுது. ஆமாம், அவங்க வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து விடாமுயற்சி பண்ணி படிச்சிடணும்.
0: அதுக்கு என்ன தகுதிகள் வளர்த்துக்கணும் மாணவ மாணவிகள்லாம்?
1: ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து பொறுமையாக இருக்கணும் சார்.
0: அதுதான்
1: பொறுமை வேணும் உங்களுக்கு, சரியா?
0: கோபப்படக்கூடாது.
1: ஆமாம், படித்து முடிச்சிருவேங்கிற வைராக்கியம் இருக்கணும் உங்களுக்கு, சரியா? ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்ததுமே இது வேண்டாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே விட்டுட்டு போயிடக்கூடாது.

0: சரியா? இதை முடிச்சே தீருவேங்கிற அந்த வைராகியத்தோடையும் நான் ஒரு சிஏ ஆவேன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா தான் ஒரு மாணவன் மாணவியால் அதை வந்து படித்து முடிக்க முடியும்.
1: தொடர்ந்து பயிற்சியும் முயற்சியும் இருந்துகிட்டே இருக்கணும்.
0: கண்டினியூஸாக அவங்களுக்கு விடாமுயற்சி அப்படின்னு சொல்கிறோம்ல சார், அது அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களால சிஏ வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டு வர.
1: இந்த மொபைல் எடுத்து எடுத்து அப்பெல்லாம் அதை பண்ணிட்டு இருக்க முடியாது.
0: அதெல்லாம் பண்ணக்கூடாது,
1: பண்ணக்கூடாது.
0: பார்க்கலாம் சார், ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு பார்க்கலாம். அதுக்குன்னு நாள் பூரா நான் மொபைல் பார்த்துட்டு ஒரு மணி நேரம் படிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து சிஏ ஆகிறதுக்குரிய தகுதி கிடையாது. சரியா? நான் ஒரு ஆடிட்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கம்பெனியே போய் நான் அவங்க சொல்றது தான் வந்து ஓனரே கேட்க போறாரு அப்படிங்கும் போது அவங்க எவ்வளவு தூரத்துக்கு நாலேஜபிளா இருக்கணும் அப்படிங்கிறது,
1: சாப்பாடு கொடுத்து அத்தனை பண்ணுவாங்க.
0: ஆமாம் சார்,
1: பார்த்துருக்கோம்ல நம்ம.
0: அப்படிங்கும் போது அவங்களுக்கு அதுக்குரிய ரைட்டான இதாக அந்த கம்பெனிக்கு சொன்னால் தானே சார் அவங்க வந்து அவங்களுக்கு நாள் பூரா அவங்கள வச்சுக்க முடியும்.
1: ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் பொண்ணு அடிக்டட் ஆகிட்டாங்க. அவங்கள வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே கொண்டாடுச்சு இல்லையா?
0: ஆமாம்,
1: பார்த்தோம் நம்ம கண் கூட பார்த்தோம்.
0: அதான் சார், சிஏங்கிறது வந்து ஒரு ஹை ஸ்கோர் எடுத்தவங்களாலையும் ஒரு ரிச் பீப்புளாலையும் படிக்க முடியுங்கிற கோர்ஸ் கிடையாது.
1: கிடையாது
0: சரியா? ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி யாருக்கு வந்து விடாமுயற்சி இருக்கோ அவங்களால எந்த கோர்ஸ்னாலும் படிக்கலாம்.
1: யார் வேண்டுமானாலும் படிக்கலாம், தன்னம்பிக்கையோடு படிக்கணும், முயற்சி பண்ணணும்.
0: ஆமாம்,
1: அதுதான். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சரி.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
3: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
3: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
3: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
3: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
3: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்

0: கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன? ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் மற்றும் கணினி அறிவியல் சார்ந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்த படிப்புகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அழைக்கலாம், புதிய நண்பர்கள் கொடுக்குறோம். 94 87 0 7 74 48 மற்றும் ஒரு எண் 96 55 24 24 29. எண்கள் மீண்டும் ஒரு முறை 94 87 0 7 74 48 96 55 24 24 29. மேடம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லுவோம் அடிக்கடி நம்ம எதை படிக்கலாம் எதை விடலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரியான எக்ஸாமுக்கெல்லாம் படிச்சுட்டு
1: இருக்கிறாங்க,
0: அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: டிஎன்பிஎஸ்சி வந்து ஜென்ரலாகவே வந்து எனி டிகிரி வந்து அந்த எக்ஸாம் எழுதலாம் சார்.
0: இப்போ
1: வந்து 10th குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்குது, எனி டிகிரியும் எழுதலாம். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுனால தமிழுக்கு அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க.
0: அதனால்
1: தமிழில் ஒரு பேப்பர் அவங்க வந்து கம்பல்சரியாக அதில் எக்ஸாமில் எழுதணும். அப்படிங்கும் போது இந்த டிகிரி படித்தாதான் டிஎன்பிஎஸ்சி எழுத முடியுங்கிறது கிடையாது.
0: அதுதான்,
1: எந்த டிகிரி படித்தாலுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம். அதில் நமக்கு வந்து தமிழ் நாலேஜ், பேசிக் நாலேஜ் இருக்கணும். 6th டென்த்து ஸ்டாண்டர்ட் முடிக்க இருக்கக்கூடிய தமிழை வந்து அவங்க நல்லா படிச்சிருக்கணும் சார். அதில் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் அதில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நாலேஜ், பேசிக் இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஆப்டிடியூட், இதுதான் அதில் கேட்கக்கூடிய கேள்விகள் சார். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ வந்து அப்டேட்டில் டெய்லி நியூஸ் அவங்க வந்து டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது, அதை ரெஃபர் பண்ணணும். இந்த மாதிரி அவங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை வந்து அவங்களால ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இதில் மெயினாக எந்த டிகிரி படித்தாலுமே ஒரு மாணவன் மாணவியால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், இந்த கோர்ஸ் படித்தாதான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியுங்கிறது இது கிடையாது சார். எதுனாலும் என்ன டிகிரி படித்தாலுமே அவங்களால எழுத முடியும்.
0: எழுத முடியும் இல்லைங்களா?
1: ஆமாம் சார்.
0: இப்போ வந்து ஏஐயும் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் வந்து அந்த மாதிரியான தேர்வுகளுக்கெல்லாம் பயன்படுமா?
1: பயன்படும் சார். அதுவும் ஒரு டிகிரி தானே சார். பிஏ பிகாம் பிஏ பிஎஸ்சி ஏஏங்கிறதுமே ஒரு டிகிரியாக தான் வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையும் காலேஜஸ்லையும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிகிரி முடித்தாலுமே நம்மளால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம்.
0: எழுதலாம் இல்லைங்களா?
1: ஆமாம், எல்லா போட்டித் தேர்வுகளுமே எழுதலாம். டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை, எல்லா போட்டித் தேர்வுகளுமே அவங்களால் எழுத முடியும்.
0: எழுத முடியும்.
1: ஆமாம் சார்.
0: இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, சந்திச்சிடலாம். இணைப்பில் இருந்தார், கட் ஆகிட்டார். மேடம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம் இல்லையா, ஜிஎஸ்டி. இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேசிக் என்னங்க மேடம்? ஜிஎஸ்டி அதை வந்து எப்படி பேசிக்காக அதை நம்ம எப்படி கேண்டில் பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: ஜிஎஸ்டி குட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம், அதை அப்படியே சொல்லிட்டீங்க.
1: ஒவ்வொரு குட்ஸையும் அவங்க எப்படி வந்து ஒவ்வொரு இதுக்கும் டேக்ஸ் போடுறாங்க, சர்வீஸ் பேஸாக எப்படி டேக்ஸ்

0: போடுறாங்கங்கிறது தான் ஜிஎஸ்டி. இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே ஜிஎஸ்டியை கொடுக்குறோம் நம்ம, எல்லா துறையிலையுமே. இப்போ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், என்ன மெடிக்கல் ஷாப்பாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஜிஎஸ்டி டேக்ஸ் அவங்க வந்து அந்த டேக்ஸை எப்படி போடணும் அப்படிங்கிறத அவங்க லேர்ன் பண்ணுறாங்க.
1: லேர்ன் பண்ணுறாங்க இல்லையா?
0: ஆமாம் சார். இப்போ வந்து பர்சன்டேஜ், இவ்வளோ பர்சன்டேஜுக்கு நீங்கள் வந்து இதில் டேக்ஸ் வைக்கணும்.
1: அதுதான் பர்சன்டேஜ், அந்த பேசிக் தானே
0: பேசிக். இந்த 0% இருந்து 75% முடிக்க அந்த குட்ஸுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் போடுறது சார். அதுதான் வந்து ஜிஎஸ்டி பேஸ். அது
1: மேடம், இந்த ஜெனரேஷனில், இந்த காலகட்டங்களில் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் படிப்போட தாக்கம் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்கிறது ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங் கோர்ஸ். நம்ம என்ன தான் ஒரு ட்ரெண்டிங் கோர்ஸ் வந்து வந்துட்டுருக்கும் போது ஒரு ட்ரெடிஷ்னலை வந்து நம்ம என்றைக்குமே வந்து மறந்துடக்கூடாது. சரியா? ஒரு காமர்ஸ்லேருந்து தான் பிஏ, பிகாம்லேருந்து தான் பிகாம் சிஏ, அதுக்கப்புறம் பிகாம் பிஏன்னு இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்களும் என்ன மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய பேஸை வந்து நம்ம மறக்கக்கூடாது, அதில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ காமர்ஸ் எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருமே அவங்க படிக்கக்கூடிய அக்கௌண்டன்சியில் வந்து தெளிவாக இருக்கணும். என்ன ரீசனுக்காக நான் இந்த கோர்ஸை படிக்கிறேங்கிறதுல முதல் தெளிவாக இருக்கும்,
1: தெளிவாக இருக்கணும்.
0: ஆமாம், ஒரு டிகிரிக்காக நான் படிக்கிறேன் அப்படிங்கிறதோட நான் பிகாமில் என்னென்ன பேப்பர் இருக்குது. சரியா? நான் முதலே சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் படிப்பாங்க, கார்ப்பரேட் அக்கௌண்டிங் படிப்பாங்க, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த ஒவ்வொரு அக்கௌண்டிங்குமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியிலேயோ ஒரு கார்ப்பரேட்லேயோ எப்படி காஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறாங்க, கார்ப்பரேட்டில் வந்து எப்படி வந்து அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டிகிரியிலேயே வந்து படிக்கக்கூடியது. இதை கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கிறது தான் பிகாம் பிஏ. ப்ரொஃபஷ்னலி தே ஆர் லேர்னிங். சரியா? எப்படி வந்து சரியாக நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் பிகாம் பிஏன்னு அட்வான்ஸ் லெவலில் படிக்கிறது தான் வந்து பிகாம் பிஏ அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் வந்து படிக்கக்கூடியதை தெளிவாக படிக்கணுங்கிறது தான் என்னுடைய அட்வைஸாக கூட எடுத்துக்கலாம் அதை. ஸோ நான் படிக்கிறதுல வந்து தெளிவாக இருந்துட்டேன், என்ன காரணத்துக்காக படிக்கிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அதை எந்த இடத்துக்கு நான் யூஸ் பண்ண போகிறேங்கிறது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்துடும். ஸோ அதனால் இப்போ ட்ரெண்டிங் வந்து பிகாம் பிஏன்னு இப்போ ட்ரெண்டிங்கில் போகிறதுக்கு ரீசனே வந்து அதுதான் சார். இப்போ வந்து அட்வான்ஸாக ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா எந்த இடத்துக்கும் நான் வேலைக்கு போயிடலாம்
1: கண்டிப்பாக
0: அப்படிங்கிறது ஒரு மாணவனுடைய மனநிலை. நான் எப்படினாலும் நான் எந்த இடத்துலையாவது போய் வேலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அது இயல்பாக இருக்கிறது தான் சார். இப்போ காமர்ஸ் ஒரு கிராஜுவேட் வந்து எந்த இடத்துல போய் வேலை பார்த்துக்கலாம்ல சார். சரியா? இங்கே தான் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? கீழ் இடத்துலேருந்து மேல் இடத்துல முடிக்க ஒரு மாணவன் மாணவியால் ஒரு காமர்ஸ் கிராஜுவேட்டால் போய் வேலை பார்க்க முடியும். அதனால் அவங்களா தைரியமாக அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வமும் வந்து, இப்போ வந்து நான் பிகாம் பிஏ படிக்கணும், பிகாம் பிஏ படிக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் வந்துருச்சு அவங்களுக்கு.
1: சேர்க்க நுண்ணறிவு அதனுடைய பங்கு எந்த அளவுக்கு உப்பு இருக்குது அதை சொல்லுங்கள், விளக்கமாக சொன்னீங்கன்னா. என்ன
0: அதிகமாகவே இருக்குது சார். எல்லா இடத்துலையுமே நம்ம இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஏஐ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு விஷயம் தெரியாதவங்க கூட ஏஐயை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அதுக்குன்னு நான் போய் தனியாக படித்து தான் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கையிலேயே இருக்கக்கூடிய மொபைலை வச்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ அதனுடைய ஆதிக்கம் வந்து எல்லா துறையிலையும் இருக்குது, அக்ரிகல்ச்சர்லேயும் இருக்குது, இண்டஸ்ட்ரிலையும் இருக்குது, மெடிசன்லேயும் இருக்குது.
1: மருத்துவத்துறையில் மேடம், அதாவது நம்ம ஏஐ வந்து மருத்துவத்துறையில் எங்கெல்லாம் அதை பயன்படுது அதை பற்றி சொல்லுங்கள்.
0: மெடிசன்ஸை வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஏஐன்னு வந்து ஹெல்ப் பண்ணுறது எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னா, அதுக்கு வந்து இவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆஃப் இது கொடுக்கணுங்கிறத நம்மளே செட் பண்ணி வச்சிடறோம் சார். ஏஐயில் வந்து மெஷின்ஸில் வந்து பண்ணிடுறோம். ஸோ ஒரு ஒரு ஹியூமன் அந்த இடத்துல வந்து மெஷர் பண்ணி ஒரு மெடிசன்ஸை வந்து மிக்ஸ் பண்ணுற இடத்துல இப்போ வந்து ஒரு ரோபோட்டிக்ஸ் வந்து அதை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம். ஸோ அதுதான் ஒரு ஏ மெஷின் லேர்னிங் வந்து அதை வந்து இப்போ கற்றுக் கொடுத்துருச்சு என்ன அப்படிங்கிறது.
1: நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க எது நடந்தாலும் அதுவும் தவறு செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அப்படி தவறு நடந்தால் என்ன பண்ணுறது?
0: அந்த தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு ஹியூமன் தான் சார் அதை கரெக்டாக வந்து
1: மருத்துவம் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு இது. அது வந்து அது தவறு பண்ணிச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு ஒன்றும் பண்ண
0: முடியாது. அவர் அது தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் சார் ஹியூமன் வந்து கரெக்டாக ப்ராம்ப்டை செட் பண்ணுறாங்க.
1: அதுதான் ஆரம்பத்திலேயே
0: ஆரம்பத்திலேயே வந்து சரியான ப்ராம்ப்டை கிரியேட் பண்ணி கொடுத்தா தான் அந்த ரோபோட்டிக்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் பொழுது தப்பு செய்ய வாய்ப்பு இல்லை.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க மேடம். இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: சார், நான் தஞ்சாவூர்லேருந்து ஜானகி பேசுகிறேங்க சார். ஆனால் என்னோட தம்பி வந்து இன்ஜினியரிங் பிகாம் முடிச்சிருக்காப்ல சார். ஹலோ.
0: சொல்லு சொல்லுங்க.
1: முடிச்சிருக்காப்ல மேம், விவசாயம் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்போ அது சம்மந்தமாக ஏதாவது வேலை சம்மந்தமாக ஏதாவது இருக்காங்க சார்.
2: நீங்கள் என்ன படிச்சிருக்காங்கன்னு
1: சொன்னீங்க? இன்ஜினியரிங் பிகாம் முடிச்சாப்ல மேம்.
2: பிகாம் முடிச்சிருக்காங்க.
1: ஆமாம் மேம்.
2: பிகாம் முடிச்சுட்டு இப்போ விவசாயம் பார்க்குறாங்களா?
1: அவங்களுக்கு
2: டாலி ஜிஎஸ்டி ஃபைலிங்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது அதுக்கு. சரியா, ஜிஎஸ்டி ஃபைலிங்கும் டாலி இது ரெண்டுலேயுமே அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் ஸ்கில்லை வந்து அவங்க ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸில் போய் அவங்களால கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அவங்கள தொடர்ந்து முயற்சி பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்களால அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அவங்களுக்கு. அது வந்து 6 மாச கோர்ஸ் தான்மா அது. ஆமாம், 6 மந்த்ஸில் அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அவங்க ஆல்ரெடி அவங்க காலேஜ்லேயே படிச்சிருந்துருப்பாங்க. இருந்தாலும் இப்போ அவங்க வந்து 4 வருஷம் ஆயிடுச்சுங்கிறீங்க. இப்போ வந்து வேர்ஷன்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுனால கரண்ட் வேர்ஷன்ஸை வந்து படித்து வச்சுக்க சொல்லுங்கள். டாலி கரண்ட் வேர்ஷன்ஸும் ஜிஎஸ்டி ஃபைலிங்கும் படிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது.
1: ஓகே மேம். அது இது படிச்சுதான் மேம், இப்போ 4 வருஷமா ஒன்றுமே இது ஆகலன்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கப்பல பார்த்துட்டு இருக்கப்பல மேம்.
2: சரி, முயற்சி எடுக்க சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
0: மேடம், அதாவது கடைசி நிறைவுக்கு வந்துட்டோம். அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவு, இந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், அந்த படிப்பில் பற்றி கடைசியா மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: தைரியமா படிக்கணும் சார். பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் ஏஐ, அதாவது இது நான் தெரியாமையும் உள்ளே வந்திருக்கேன், என்னால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸ். சரியா, எனக்கு வந்து பேஸ் இல்லாட்டினாலும் என்னால் லேர்ன் பண்ணிக்க முடியுங்கிறது தான் இந்த கோர்ஸ். அவங்க வந்து ஒரு காமர்ஸ் அக்கௌண்டன்சி ஒரு 12th முடிச்சுட்டு அவங்களால பிகாம் பிஏ வந்து கண்டினியூ பண்ண முடியும். சரி, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டும் அவங்களால பிஎஸ்சி ஏஏ வந்து கண்டினியூ பண்ண முடியும். அதனால் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியா, ஒன்ஸ் உள்ளே போனதுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேசிக் கான்செப்ட் என்னங்கிறத புரிதலாக அவங்க வந்து உள் வாங்கி படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து என்றைக்குமே பயப்படவே வேண்டாம். பேஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, உள்ள ஃபஸ்ட் இயரில் இருந்து தேர்ட் இயர் முடிக்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய உள்ள என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட்டு, இது எல்லா பேப்பர்ஸ்லேயுமே தெளிவாக என்ன காரணத்துக்காக நான் இந்த பேப்பரை படிக்கிறேன் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவங்க படிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக எந்த இடத்துக்கு போனாலும் ஷைன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் சார் ஏஐ. இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காத மாணவர் மாணவிகளும் ஏஐ வந்து படிக்க முடியும். ஏன்னா இப்போ கையில் இருக்கக்கூடிய மொபைல் வச்சுட்டே நம்மளால் ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணலாம். ஆனால் எனக்கு லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், நான் எங்கேயுமே போகாமே இருந்த இடத்துல வந்து கற்றுக்க முடியும். அதே ஒரு விஷயத்தை பிஎஸ்சி ஏஐன்னு படிக்கும் போது அவங்களால ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்கில் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்குது. ஸோ அடிஷ்னலாக இருக்கக்கூடிய டூல், ஏஐ டூல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு காலேஜில் வந்து அவங்களுக்கு வந்து தெளிவாகவே அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக அவங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே க்ரியேட் பண்ணவும் முடியும். அதில் இருக்கக்கூடிய இம்பேக்ட் என்னங்கிறதையும் கண்டுபிடிக்கவும் முடியும். அதுலேருந்து நம்ம எப்படி நாலேஜபிளாக இருக்கலாம், இன்னும் நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கலாங்கிறதையும் அவங்களால வந்து முயற்சி பண்ணி கற்றுக்க முடியும் சார் அவங்களால.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேடம். இந்த ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா பல கேள்விகளுக்கு நல்லா அழகாக விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க மேடம்.
2: நன்றி சார். நன்றி.

நிகழ்ச்சியில் இதுவரை ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் மற்றும் கணினி அறிவியல் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளித்தார் திண்டுக்கல் புனித அந்தோனியார் பெண்கள் மற்றும் கலை அறிவியல் மற்றும் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துணை முதல்வர் முனைவர் ஜே யோகினி அவர்கள். இனி நாம் ரசிக்கலாம் இளமை பேசுகிறது வருமுன் செய்திகள்.

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ஆனைமங்கல செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வான்வழி அமைப்பு மையத்தினை தமிழகத்தில் அமைக்க வேண்டும், மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளையும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள 58 தமிழக மீனவர்களையும் 266 படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் பிரதமரிடம் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் சந்திப்புக்கு பின்னர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆண்டார்குப்பத்தில் பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த

இரண்டு வாரங்களில் மட்டும் 28 கொலை சம்பவங்கள், 40 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிற கட்சிகளுக்குள் புகுந்து குதிரை பேரம் நடத்துவதில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தாவேக அரசு கோட்டை விட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். இன்று சென்னையில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் இருதரப்பும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து இதற்கான கடிதத்தை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எஸ் பி வேலுமணி, அஇஅதிமுகவிற்குள் கருத்து வேறுபாடுகள் தான் நிலவியதாகவும் பிளவு ஏதும் இல்லை என்றும் கூறினார். தற்போது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை அஇஅதிமுக குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியே செயல்படுவார் என்பதற்கான கடிதமும் பேரவைத் தலைவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக திரு எஸ் பி வேலுமணி கூறினார். இதற்கிடையே அஇஅதிமுக சார்பில் பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக நாளை தமது முடிவினை அறிவிக்க உள்ளதாக திரு ஜே சி டி பிரபாகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவேகாவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவேக அரசின் இந்த செயலை மக்கள் விரும்பவில்லை என்று கூறினார். குதிரை பேரத்தை விட மோசமானது இது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது வாக்களித்த தொகுதி மக்களின் தீர்ப்புக்கு எதிரான செயலாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தொகுதிகளில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பதவியை ராஜினாமா செய்தவர்கள் போட்டியிட்டால் படுதோல்வி அடைவார்கள் என்றும் அவர் கூறினார். தேவைப்பட்டால் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்தும் சூழல் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்தார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக சட்டப்பணிகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 1 தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் மியூனிக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் புதிய உலக சாதனையுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜோனத்தன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் டீன் சி லிம் சியூ சீன் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 24 பேர் இடம்பெற்றுள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் 2 சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் 2 இடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நம்பிக்கையோடு இணைந்த தன்னம்பிக்கையில் முயற்சியின் துணை கொண்டு முழு பயிற்சியில் களம் கண்டு வெற்றி பெற்ற மணிமகத்தோடு கோடைப்பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறது விளையாட காத்திருக்கிறது. ஆனா அவனா கொண்டு கமண்டக்க

விளையாட்டுகளோடு பள்ளி கல்லூரி நண்பர்கள் வரலாம். 24, 24, 29 24, 24, 24 கொடைக்கானல் முன்னிணைப்பிற்கு சொல்லி 45, 42 நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன். சசிரேகா, குமரகுரு, இனிய இரவு வணக்கம் நேர்களே.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
2: தொடர்புக்கு 9500252728.

0: கோடை பண்பலை 100.5 நாளை மலர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். நாளை ராகம் இசைக்கு காத்திருக்கிறது பக்ரீத் தின வாழ்த்து தென்றலாக. 9 மணிக்கு விரிகிறது வானவில். முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து சுற்றுலா பயணிகளை சந்திக்கும் ஓர் இனிய நிகழ்ச்சி. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடியாக. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து பயணிக்க காத்திருக்கிறது தேனி ஜமுனா அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு வண்ண தூரிகையில் பண்பலை கழகம். 7 மணிக்கு அடுத்தது என்ன, 8 மணிக்கு இளமை பேசுகிறது. நாளை வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளோடு வளம் வர காத்திருக்கிறது. 9 மணிக்கு கொடை தென்றில். 10 மணிக்கு நினைவி சுகம். நாளைய நினைவி சுகம் பயணிக்க இருக்கிறது அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. பண்பலையோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை.
1: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில்.

அடுத்த நிகழ்ச்சிக்கு நேர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் 8:25.

கூடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கூடை பண்பலை 100.5 நினைவே சுகம் இன்றைய நினைவே சுகம் பயணிக்க காத்திருக்கிறது நாமக்கல் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. நேரலை நிகழ்ச்சியா ஒளிவலம் வர இருக்கிறது இன்றைய நினைவே சுகம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் 8:45 49 நொடி ஆயிட்டிருக்கு. அழகான பாடல்களோடு பயணிச்சிட்ருக்கோம்.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் வேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்

கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் கொடை தென்றல். காலங்கள் கடந்த கனவுகள், நாட்களோடு கலந்த நினைவுகள், அழகான தேடல்களால் இதயத்தை இதமாக்கும் நினைவுகள். ரசிக்கலாம் கொடை தின்றல் நிகழ்ச்சியில் உங்களோடு கொடுமுடி ரகுநாதன். இரவு வணக்கம் நேர்களே.

நாம் இணைந்து ரசித்து கொண்டிருக்கிறோம் குடை தின்றல். இதழ் சுழித்து சிந்தும் அவள் புன்னகையில் வீழ்கிறது காதல். எட்டி பார்க்கும் வெக்கத்தில் அதன் ஒற்றை பார்வை.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடைத்தென்றல். நினைவுகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் உள்ளத்தில் மாறாத அன்பின் வெளிப்பாடு. நேசிக்காத நேரங்களிலும் கனவு தாளாட்டுகிறது.

நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தின்றல். விழிகளின் வெளிச்சத்தில் உதயமானது இரு இதயங்கள் பார்த்த நொடி பொழுதில் அறிய வைத்தது அவன் காதலை.

ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தின்றல். ஒரு பார்வையில் கரைய விரும்பும் காதலை மறுபார்வையில் மாற்றிவிடுகிறது. பேசி நடிக்கும் கண்களின் வித்தை இது.

கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம் கொடை திண்டலில். இது இளமையின் கனவுகள். இதய ஓசையை கேட்கும் போதெல்லாம் பூவாய் மலர்கிறான்.

நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடைத்தின்றல். கனவும் நினைவும் கற்பனை கதவுகள், திறக்கப்படாத நேரங்களில் அவன் அவளாகவே மாறிவிடுகிறான்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தின்றல். அவள் அருகில் இருப்பதால் சுவாசம் மறிகிறான். மனம் கவர்ந்த இதயத்திற்கு காதலே கவசம் என உணர்கிறான்.

வெட்கப்படும் அவள் அழகில் அதிசயமானது அவன் இதயம். இதய நேசிப்பது அவனாக இருந்தால் சுவாசிப்பது அவளாகவே இருக்கட்டும்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தென்றல். கண்களின் கதவை திறந்து கனவை தீர்மானிப்பவள், அவள் சின்ன பார்வை நெஞ்சில் கொஞ்சில் தவள 100 ஆண்டு காலம் காதல் வாழும்

இதுவரை இணைந்து ரசித்தோம் கொடை தின்றல். பிரியம் நேரம் பிரியாத இசையோடு விடுவிருக்கிறேன் கொடுமுடி ரகுநாதன். நன்றி நேயர்களே.

நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம சந்திக்கிற மாவட்டத்துக்கு முட்டை மாநகரம் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்குங்க. கொண்டை ஊசி வளைவுகளுக்கும் இயற்கை எழிலுக்கும் பஞ்சமில்லாத கொல்லிமலை இந்த மாவட்டத்துலலாம் இருக்குங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? அட ஆமாங்க, நம்ம நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்கான நினைவே சுகம் தான் இன்னைக்கு. நாமக்கல் மாவட்ட அறிமுக நேயர்கள் 24 24 24 அனைத்து நேயர்களும் 24 24 29 கொடைக்கானலின் முன் இணைப்பான 0545 42 பயன்படுத்தி இணையலாம். கொடைப்பன்மலையில்

0: இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நடந்த சாலை பார்த்து ராஜி பேசுறோம்மா.

0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஆட்டுக்காரம் வந்து பருத்தி எடுக்கல 14 பாட்டு.
0: சரிங்கம்மா, கேட்கலாம்.
1: நன்றிங்கம்மா.

0: நம் கோடை பண்பலையில் நாமக்கல் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாங்க, யாரு?
1: நம் கோடை பண்பலை 100.5 இனிய இரவு வணக்கம் மற்றும் அன்ப அரே பலரகிய உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம். உங்களுக்கு மாவட்டம் வெள்ளந்தூர் ராஜகோபால்.
0: என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: சிம்ம ராசி என்ற திரைப்படத்திலிருந்து வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா என்ற அற்புதமான பாடலை எல்லா மாவட்டத்திற்கும் வழங்குங்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி ஐயா.

0: கோடைப்பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க.
1: நாமக்கல் மாவட்டம்
0: சரிங்க ஐயா.
1: அமைதி பாடல்
0: என்ன பாடல் வேணுங்க?
1: சொல்லி விடுகளே மேடம்.
0: பாடல் கேட்கலாம் வாங்க.

0: அறுவடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணைய போகும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நாமக்கல் மாவட்டம் ராஜேந்திர வட்டம் படுங் கிராமத்துல இருந்து ராஜேந்திரன்
0: என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: அண்ணன் திரைப்படத்துல இருந்து மல்லிகை
0: பாடல் கேட்கலாம். நன்றி.

0: கொடைப்பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட நேயர்களை பார்த்துட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இணைய போகும் அடுத்த நேயர், வாங்க. வணக்கம்
1: அம்மாவிற்கு இரவு வணக்கங்களுடன் கைலாஸ் மலையை மலருங்கம்மா.
0: வணக்கங்கம்மா. என்ன படம், என்ன பாடல் வேணும்?
1: அம்மா படம் வந்து செம்பருத்தி, பாடல்கள் எது வேணாலும் போடுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா.
0: நன்றிங்கம்மா.

0: நிகழ்ச்சியில் இணைய போகும் அடுத்த நேயர் வாங்க.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் ஆவல்நாய்க்கம்பட்டி கிராமம் சக்திவேல் பேசுறோம்.
0: என்ன பாடல் வேணும்?
1: முதல் மரியாதை இருந்து பாடல்.
0: நன்றிங்கய்யா, பாடல் கேட்கலாம்.

0: மலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணைய போகும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து?
1: வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் திருநாயகமுட்டி அண்ணாநகர்ல ராணி நல்லா
0: நலம். ஐயா, என்ன பாடல் வேணும், என்ன படத்துல இருந்து?
1: மண் வாசனையிலிருந்து ஆனந்தம் தீர்ந்து பூஞ்சோம்.

கோடை பண்பலை 100.5 நாளை மலர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். நாளை ராகம் இசைக்கு காத்திருக்கிறது பக்ரீத் தின வாழ்த்து தென்றலாக. 9 மணிக்கு விரிகிறது வானவில். முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து சுற்றுலா பயணிகளை சந்திக்கும் ஓர் இனிய நிகழ்ச்சி.

நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடியாக. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து பயணிக்க காத்திருக்கிறது தேனி ஜமுனா அவர்களின் தெருவில். மாலை 4 மணிக்கு வண்ண தூரிகையில் பண்பலைக்கழகம். 7 மணிக்கு அடுத்தது என்ன, 8 மணிக்கு இளமை பேசுகிறது. நாளை வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளோடு வளம் வர காத்திருக்கிறது. 9 மணிக்கு கொடை தென்றில். 10 மணிக்கு நினைவி சுகம். நாளைய நினைவி சுகம் பயணிக்க இருக்கிறது அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. பண்பலையோடு இணைந்த இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை.

0: கொடைப்பான் வலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணைய போகும் அடுத்த நேயர் வாங்க.
1: இரோ வணக்கங்கம்மா.
0: வணக்கங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நடந்தை புளியம்பட்டியில இருந்து சிவகாமி ரங்கசாமிங்கம்மா.
0: என்ன பாடல் வேணுங்கம்மா? என்ன படத்துல இருந்து?
1: பாஞ்சாலங்குறிச்சி படத்துல இருந்து. அந்த பாட்டு வேணுங்கம்மா.
0: பாடல் கேட்கலாங்கம்மா. நன்றி.

0: சாலை பண்பலையில் நாமக்கல் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வாங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம்.
0: மகிழ்ச்சிங்க ஐயா. என்ன பாடல் வேணும், என்ன படத்துல இருந்து? சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, பாடல் கேட்கலாம்.

கோடை பண்பலையில் இதுவரை நாம் இணைந்திருந்தோம் நினைவே சுகம் நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட நேயர்களுடன். விடைபெறுகிறேன் பாக்யா.

கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் இரவு சிறகு. பாதங்கள் எல்லா ராகங்கள் பருவம் மீட்டிட ஒற்றை சிறையில்லாமல் ஒளி உலா வருகிறது. தவழ்ந்த ஒரு மிசையில் இனிமை ஊஞ்சலாட கதவை மெல்ல திறந்து காட்டில் சுகம் சேர்க்கிறது. ரசிக்கலாம் இரவு சிறகு நிகழ்ச்சியோடு கொடுமுடி ரகுநாதன். இரவு வணக்கம் நேர்களே.

0: இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க.
1: நெற்றோடு என்னை கண்டு மலர்ந்து விட்டாய், காற்றோடு முட்டை போல உடைந்து விட்டாய்.
0: 3 கோடிக்கு மேல நேயர்கள் கொண்ட இந்த எஃப்எம்
1: நாள்தோறும் நானும் தன் காதல் தாசா.
0: 24 districts மேல ஒரு ரீச் அவங்களுக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: உன்னை கண்டு வியந்தாரா, உன்னோடு காதல் சொல்லி நயந்தாரா.
0: வாழ்த்துக்கள் கூட எஃப்எம்க்கு. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் விஷிங் கூட எஃப்எம் தி வெரி பெஸ்ட் அண்ட் காட்

0: கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி பேன்ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா, 6:30 ரசிக்கலாம் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரவளை மெக்சல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தலில் நேரம், 6:45 தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:10 வேளாண் தகவல்கள் இடம்பெறும், 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமக்ஸ் வணியன்கள் ஜட்டிகள் ராயலின் தக்கு முகு தர்பார், 7:45 பிருத்திவி உமன் சின்னர் வேரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், RKG நெய்யின் மனதோடு ராகம் நாளை வாழ்த்து தென்றலாக வளம் வரும், 8:05 பூமக்ஸ் வணியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும், 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தா, குமாரபலை மெக்சல் இன்ஜினியரிங் காலேஜின் வானவில், 9:30 ரசிக்கலாம் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும், 11 மணிக்கு லேக் FM ஏரிச்சாலையிலிருந்து சந்திக்க இருக்கிறது, 12 மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி, 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி, 12:40 தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 2 மணிக்கு ஆங்கில செய்தியறிக்கை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 2:15 பொன்னியின் செல்வங்கள், 2:30 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் சிவகாசி மோகன்ராஜ் அவர்கள், 3 மணிக்கு உயிரெழுத்து தேனி ஜமுனா அவர்களின் தெருவிலிருந்து பலம் வரும், 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும், 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபலை மெக்சல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ணத்தூரிகை, வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம், 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் வணியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் வண்ணத்தூரிகை, மாலை 5 மணிக்கு இனிய ராகங்களோடு சித்திர செவ்வானம், 5:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிலிப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம் இடம்பெறும், 5:55 ஆலய தரிசனம், 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:05 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை இடம்பெறும், 6:30 தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர், 7 மணிக்கு அடுத்தது என்ன, 8 மணிக்கு இளமை பேசுகிறது விளையாட காத்திருக்கிறது வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு, 8:55 சேவை செய்திகள் இடம்பெறும், 9 மணிக்கு கொடைத்தென்றல், 10 மணிக்கு நினைவே சுகம், அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேர்களை சந்திக்க காத்திருக்கிறது, 11 மணிக்கு இடைவிடாத இசை மெட்டுகளோடு இரவு சிறகு, நேர்களே இவை யாவும் நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள், இணைந்திருங்கள் இரவு வரை, சுவைத்திடுங்கள் இசைக்கும் வரை.
1: புதுமறை பொலிவு அதிகாரம் இரவு குரல் எண் 1060.

0: இயல்பை தானேயும் சாலும் கரி.
1: இறந்து பொருள் கேட்பவன் யாரிடத்தும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அவன் அடைந்துள்ள வறுமை துன்பமே அதற்குச் சான்று. குறள் எண் 1060, அதிகாரம் 2.
0: இறப்பான் வெகுளாமை வேண்டும் நிரப்பிடும்பை தானேயும் சாலும் கரி.
1: இறந்து பொருள் கேட்பவன் யாரிடத்தும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அவன் அடைந்துள்ள வறுமை துன்பமே அதற்குச் சான்று. குறள் எண் 1060, அதிகாரம் 2.
2: இனி கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளை அதிகாலை 4:51 முதல் தஞ்சாவூர் சுற்றுவட்டார நேயர்கள் 101.2 மெகாஹெர்ட்ஸிலும் மற்றும் நமது வளமையான அலைவரிசை 100.5 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்டு ரசிக்கலாம். பிறிதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே. ஜெய் ஹிந்த்.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். புலர்ந்துள்ள இந்த இனிய காலை பொழுது அனைவருக்கும் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி தரட்டும் என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5. கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளை இப்பொழுது முதல் தஞ்சாவூர் சுற்றுவட்ட நேயர்கள் 101.2 மகசிலும் நமது வளமையான அலவரிசை 100.5 மகசிலும் கேட்டு ரசிக்கலாம். இன்று சக வருடம் 1948 ஜெய்சிதா 7 பரபவ வைகாசி 14 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 மே மாதம் 2026 28 தேதி வியாழக்கிழமை நேரம் காலை 4:57.